நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக வருடம் 1948 அஸ்வின மாதம் 15ஆம் தேதி, 2026 வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

113 நன்றே தரினும் நடுவுகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான விளக்கம் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். நன்றே தரினும் நடுவுகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். கேட்டது குரலோசை. இனி தொடர்விருக்கிறது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள்

இன்று காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்பும் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை ரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். காலை 8:45 பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது சிறுகாழி திருநாங்கூர் திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் கோவில். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் தமிழ் பொன் கனிமொழி அவர்கள் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கொழி எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் வி உதயசாலினி. காலை 7:00 புது பொழுது, முதலில் திரையிசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:35 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்கா மாளிகையின் புது பொழுது, 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி பைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸின் பாட்டு பட்டாசு, 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ், தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தரவிருக்கிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காதுமூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உங்கள் பதிவு எங்கள்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். ஒருவரின் உயர்விற்கும் தாழ்விற்கும் அவரவர் அறிவின் செயல்பாடுகளே காரணங்களாக அமைகின்றன என்று நாலடியார் பாடல் நவல்கிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கிறார் திருவள்ளுவர். தோற்றமும் மறைவும் தொடர் நிகழ்வாகிப் போன இந்த உலகில் வாழும்போதே செயற்கரிய சீரிய செயல்களை செய்தால் மறைந்த பின்னும் நிலைத்த அழியாத புகழை பெறலாம். உலகம் தோன்றியது முதல் இன்று வரை அறிவியல், அரசியல், வானியல், மண்ணியல், சமூகவியல் போன்ற எந்த துறையாக இருப்பினும் அந்த துறையில் உச்சம் தொட்டவர்கள் காலம் கடந்தும் சாதனைகளால் புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தடைகளை உடைத்து எல்லைகளை கடந்து இலக்குகளை எட்டியவர்கள் இன்றும் பேசப்படுகின்றனர். ஈடு இணையற்ற உயர்ந்த புகழைத் தவிர இவ்வுலகில் அழியாது நிற்பது வேறொன்றும் இல்லை என்பதை, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்ற குறள் பதிவு செய்கிறது. கல்லணையை கட்டிய

0: கரிகாலன், கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் வஉசி, முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக், போக்குவரத்து வசதி கூட இல்லாத காலத்தில் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி அலைந்து திரிந்து சேகரித்து தொண்டாற்றிய தமிழ்தாத்தா ஊவேசா போன்ற தன்னலமற்ற சமூக சிந்தனைகளோடு வாழ்ந்தவர்களின் பட்டியலை கூறினால் நீண்டு கொண்டே போகும். பலனை எதிர்பார்க்காமல் மகத்தான பணிகளை மக்களுக்காக செய்யும் நல்லவர்களின் புகழ் நானிலத்தில் எப்போதும் நிலைத்து நிற்கும். இலக்கின்றி வெற்று வாழ்க்கை வாழும் வீணர்களை வேடிக்கை மனிதர்கள் என்று பாரதியார் பாடுகின்றார். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என வாழும் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமின்றி கால வெள்ளத்தில் கரைந்து விடுகின்றனர். செல்லும் ஊர் தெரிந்து பயணித்தால் பயணம் இனிதாகும். அதுபோல நம் இலக்குகளை அறிந்து பயணித்தால் செயற்கரிய செயல்களும் சாத்தியப்படும். மண்ணுலக எல்லை முழுவதும் அழியாத புகழை நிலைக்கச் செய்பவர்களையே தேவருலகமும் போற்றும் என்பதை நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு என்ற குரல் உணர்த்துகின்றது. சாக்ரட்டிஸிடம் ஓர் இளைஞன் வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று கேட்டபோது சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் ஆற்றில் இறங்கி தண்ணீரில் நடந்தனர். ஆழமான பகுதிக்கு சென்றவுடன் சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டார். அவன் மூச்சு திணறி தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வர கடுமையாக போராடினான். சிறிது நேரத்திற்கு பின் சாக்ரட்டிஸ் அவனது தலையை பிடித்து தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனிடம், தண்ணீருக்குள் இருந்தபோது உனக்கு மிக மிக அதிகமாக தேவைப்பட்டது எது என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் காற்று என்று பதிலளித்தான். தண்ணீருக்குள் இருக்கும்போது காற்றை எவ்வளவு தீவிரமாக விரும்பினாயோ அதே போன்ற விருப்பமும் தேடலும் முயற்சியும் வெற்றியின் மீது இருந்தால் அதை நீ நிச்சயம் அடைவாய். இதுதான் வெற்றியின் இரகசியம் என்றார். உங்களால் முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது, இரண்டுமே உண்மைதான் என்கிறார் ஹென்றி ஃபோர்ட். என்னால் முடியும் என்ற மன உறுதியும் சவால்களும் தான் நம்மை உலகிற்கு அடையாளம் காட்டும். இலக்குகளை அடையும் போது அது இனிய அனுபவமாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது பந்துலி 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம் ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. நன்மை தர விடியும் நற்காலையில் நாராயண பெருமானை வணங்கி பாடியிருக்கிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

பஞ்சவர்க்கு தூது சென்றாய், பாரத போர் மூண்ட பின்னே பார்த்தனுக்கு துணை நின்றாய், சோர்வெதற்கு

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. இது பண்பலையின் 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
9: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ்.

0: வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 20 நாள் புதன்கிழமை. இனி வருவது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: உழவர்களுக்கு
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
10: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு, அதாவது அக்டோபர் 7, 8, 9, 10, 11 தேதியில் பார்த்தோன்னா, அக்டோபர் 8, 9, 10 மட்டும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் சில இடங்களில். மற்றபடி லேசான தூறல் மட்டும் மிக லேசான மழைக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல்நில வெப்பநிலை குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 29-32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும். அதேபோல் இரவு நேர வெப்பநிலையும் குறையும், 23-26 இல்லை 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 60-90% பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதை பகல் நேரத்தில் 60%, இரவு நேரத்தில் 90% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 9-12 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். இந்த காற்றின் திசை இப்போ தென்மேற்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி கிழக்கு இல்லை வடகிழக்கு திசை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக முடிவடையும் ஸ்டேஜில் வரும். இது முடிவடைந்த பிறகு அக்டோபர் 14 இல்லை 13 அந்த தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாக வாய்ப்புள்ளது. இந்த வருடம் இந்த எல்நினோ என்று சொல்லக்கூடிய இந்த எஃபெக்ட்னால தென்மேற்கு பருவமழை மிகவும் கம்மியாக தான் மழை பொழிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, வெப்பம் தொடர்ந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் முத வாரம் வரைக்கும் அதிகமாக தான் இருந்திருக்கு. இனி வரும் காலங்களில், அதாவது வடகிழக்கு பருவமழை ஆரம்பமானோடனே வெப்பம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மழையும் வடகிழக்கு பருவமழையில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இப்போ இந்த சம்பா பருவத்திற்கு பின்தங்கிய பருவமான மத்திய கால நெல் ரகங்களை மட்டும் பயன்படுத்தி நாத்தாங்கால் தயார் செய்யலாம், இல்லை நேரடி விதைப்பு செய்யலாம், இல்லை நாற்று விட்டு நடவும் செய்யலாம். புழுதி விதைப்புனா பெண்டிமெத்திலின் கலைக்கொலி பயன்படுத்தலாம், நல்ல எஃபெக்ட் இருக்கும். சேற்று விதைப்புனா பெட்ரிலாக்ளோர் பிளஸ் சேஃபனர் அப்படின்ற ஒரு கலைக்கொலியை பயன்படுத்தலாம். இது இரண்டுமே கைத்தெளிப்பான் வச்சால் தெளிக்கணும், காலையில் மாலை வேலையில் தெளிக்கலாம். தெளிச்ச இடங்களில் நடக்காமல் பின்பகுதியாக நடக்க வேண்டியது அவசியம். விஷ தெளிப்பான் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் முக்கியமாக வந்து விதைகளை வந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பது நல்லது. கேப்டான்ல திரம் 1 கிலோக்கு 2 கிராம் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் உயிர் உரங்கள் அசோஸ்பேரிலம் போன்ற உயிர் உரங்களையும் பயன்படுத்தி விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம். மத்திய கால நெல் ரகங்களான ADT 38, அப்புறம் வெள்ளைப்பண்ணை, மேம்படுத்தப்பட்ட வெள்ளைப்பண்ணை, சம்பா மசூரி, காரைக்கால் 2, காரைக்கால் 4 போன்ற விதைகள் வந்து விதை தொழில்நுட்ப பிரிவில் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்குது. மெஷின் நடவு செய்கிற விவசாயிகள் வந்து அந்த மெஷின் நடவு செய்கிற கான்ட்ராக்டாரங்கிட்ட இந்த மத்திய கால நெல் ரகங்கள் நாற்றை தயார் பண்ணி அதை நடவு செய்யலாம். கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி இருந்தால் அந்த விவசாயிகள் பசுந்தாள் உரங்களை பயிர் செஞ்சு மடக்கி விழுந்தால் அது நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பமானால கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுறது நல்லது. இல்லைன்னா இந்த கழிச்சல் நோய், இல்லைன்னா வந்து தொண்டையிழப்பான் மற்றும் மற்ற கால்நடைகள் வர வேண்டிய நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகையால் இந்த வானிலை முன்னறிவிப்பு தகவலை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
8: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண்

0: அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
1: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
2: உலாவந்தது காரைக்கால் ONGC காவேரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசெட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: ஒரு கிலோ வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நிறைய நமது காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் அணி கேட்கலாம். ஸ்டீல் அலிதாம்பால் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ்.
9: வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
10: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் பலர் பயன் கருதிய உதவிகளை செய்கின்றனர். பயன் கருதி செய்கிற உதவி பண்டமாற்றாகவும் வணிகமாகவும் கடனாகவும் உருமாற்றம் பெறுகிறது. உண்மை பயனாளிக்கு பயன் கருதாமல் செய்யும் உதவியே நன்றிக்கு உரியதாக மாறுகிறது. உதவியை பெறுகின்றவர்களை பொறுத்தே உதவி மதிப்புடையதாகிறது. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்றார் வள்ளுவரும். அன்று அந்த பள்ளிக்கு வந்த தமிழாசிரியரை தலைமை ஆசிரியர் அறிமுகம் செய்து வைத்தார். இவர் பெரிய பேச்சாளர், எழுத்தாளர். நமது பள்ளிக்கு அந்த பள்ளியிலிருந்து மாற்றலாகி வந்திருக்கிறார். இன்றிலிருந்து இவர் நமது பள்ளி தமிழாசிரியர். அவர் முன்பு பணியாற்றிய பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பலரை பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் பங்கேற்க வைத்து பரிசுகளை பெற்று நம்பிக்கையுடன் கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துகின்றவர்களாக உருவாக்கியிருக்கிறார். இவர் நமது பள்ளியிலும் அப்படி திறமையுள்ள மாணவர்களை கண்டறிந்து உருவாக்குவார் என்று மனந்திறந்து தமிழாசிரியரை அறிமுகம் செய்தார் தலைமையாசிரியர். அறிமுக உரையை தொடர்ந்து பேசிய புதிய தமிழாசிரியர், தலைமையாசிரியர் சொன்னது போல நம் பள்ளியில் ஓர் இலக்கிய மன்றம் தொடங்கி வாரந்தோறும் மாணவர்களுக்கு கவிதை, கதை எழுதி படிப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பளிப்பேன் என்றும் கூறினார். அவர் வகுப்பறை மாணவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். நகைச்சுவையுடன் இனிய குரலில் செய்யுள் பாடங்களை பாட்டாக பாடி நடத்துவார். பேச்சு தொடர்புடைய பாடங்களை அரங்க பேச்சுகள் போல நடத்தும் முறை மாணவர்களிடம் வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. அதில் ஒரு மாணவர் அவரை போல தொடர்ந்து பேசி பேச்சாற்றலை வளர்த்து கொண்டார். அந்த தமிழாசிரியர் வேறு பள்ளிக்கு மாற்றலாகி சென்று பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் மீண்டும் அந்த மாணவனை பார்க்கும்போது ஆசிரியருக்கு அவன் பேசியது நினைவுக்கு வந்தது. இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என கேட்டார். அதற்கு அவன், நான் இப்பொழுது உங்கள் புண்ணியத்தில் தமிழாசிரியராக இருக்கிறேன். மாணவர்களிடமும் எனக்கு நல்ல மதிப்பு உள்ளது. எல்லாம் நான் உங்களிடம் கற்றதுதான் என்று நன்றியுடன் கூறினான். அந்த ஆசிரியர் தனக்கு பயன் கருதாமல் செய்த உதவியை எண்ணி பயனை அளவிட நினைத்தான். உதவிக்கு அளவு எது? பயன் தூக்கார் செய்த

0: உதவி நாயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது என்ற திருக்குறள் அளவுகோலாக அமைய அளவிட முடியாத நன்றியை ஆசிரியருக்கு காணிக்கையாக்கினான். அவர்களைப் போலவே நாமும் பயன் கருதா உதவிகளை செய்து வாழ்வோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்குலூர் எண்ணை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்குலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமெக்ஸ்.
2: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 8:45 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது சீர்காழி திருநாங்கூர் திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் கோவில். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 8:05 உலாவரவிருக்கும் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியே புலனமொழியே உங்கள் குரல் பதிவோடு உங்கள் விருப்ப பாடல்கள் உலாவரவிருக்கிறது. நெருளை இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது. காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெறவுள்ள யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பிரதமர் நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடுவதுடன் 2047க்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை இன்று நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம்

0: காஃபியோஸ் ஜங்ஷன் வரை சேவை ஜோதி பேரணி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். முன்னதாக காலை 10 மணி அளவில் பாரத பிரதமர் உரை உதகை தேவாங்கர் மண்டபத்தில் எல்இடி ஸ்கிரீன் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை முடிவு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய வர்த்தகத்துறையில் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் உற்பத்தி திறனை அதிகரித்து உலக அளவிலான சந்தையில் போட்டியிடவும் அமைச்சரவையின் முடிவு வாய்ப்புகளை அளிப்பதாக பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் தளவாட ஆணையம் அமைப்பதற்கான அமைச்சரவையின் முடிவு நாட்டின் போக்குவரத்து மற்றும் தரவு சார்ந்த திட்டமிடல் ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் மிகப்பெரிய ஊக்கத்தை இது ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி நிதியத்திற்கு 10,000 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது இந்த துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க முயற்சியாக இது அமைந்துள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்ப்ரீத் சிங் வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதை ஒட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு குறித்த அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. குரூப் 4 கீழ் மாநிலம் முழுவதும் 6,574 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இந்த தேர்வுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தாராபுரம், மதுராந்தகம் மற்றும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும், மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த இரு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து 320 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் முறையாக மூடி முத்திரையிடப்பட்டு மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அனைத்து இயந்திரங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அறை மூடி முத்திரையிடப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினர், ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு அறை மற்றும் மைய வளாகம் தொடர்ந்து CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை மூடப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அக்டோபர் 9ஆம் தேதி வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
4: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்பு

0: வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் 86.26% வாக்கு பதிவாகி உள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 9ஆம் தேதி எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கும் வகையில் அதற்கான கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் முகவர்களுக்கான தனி வழியும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: இந்த இரு தொகுதிகளிலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இருவரி செய்திகள். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. கஜகஸ்தானின் ஒஸ்க்மனில் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று நடைபெற்றது. அறிவியல் ஆராய்ச்சி கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் காலாகோட் ரஜௌரி பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வடக்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னுக்கும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
3: நௌலெக் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல் திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
2: துளிர்க்கிறது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் செல். பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம் தர்கா மார்க்கெட் நாகூர் மார்க்கெட் வீதி காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலனிக்குழி குடிகாடு.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலனி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின? மேலனி குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலனி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: மழை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே.

0: பசந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம் அக்கா.
0: உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: காமராஜரை பற்றி ஒரு பாடல் பாடுறதா இருக்கேன்.
0: எங்க பாடுங்களே?
1: வந்தோ

0: வரை வளராறும் அவரை பேசும், வானம் உள்ளம் காலம் வரை வளராறும் அவரை பேசும். வந்தோரே அவரை பாருங்க, வந்தோரே அவரை பாருங்க. தேங்க்யூ.
1: சூப்பர் பாடல் பாடுனீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: துளிர்த்தது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் சின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங். தொடர்புக்கு 9698328636.
3: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் காலை 7 மணி. நதியாய் இணையும் இசை பொழுது, இது புதிதாய் புலரும் புதுப்பொழுது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மன்னன் படத்திற்காக கே.ஜே. ஜெயசுதாஸ் பாடிய பாடல்.

நேர்களே, இன்று காலை 8:05 ஒலி உலாவரவிருக்கும் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் புராணம் வழியே, அதாவது வாட்ஸ்அப் வழியே உங்கள் பெயர், ஊர், விருப்ப பாடலின் திரைப்படம், விரும்பும் பாடலை குரல் பதிவாக அனுப்புங்கள். 2016 பிறகு வந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை தெரிவு செய்யுங்கள். முதலில் வரும் குரல் பதிவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதமான காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது

திருப்புழுவில் உலா வந்தது திரை வண்ணம் வண்ண வண்ண பூக்கள் குரல் வண்ணம் கே ஜே ஜேஸ்தாஸ் இசை வண்ணம் இளையராஜா. அடுத்து இணைகிறது அன்னை வயல் படத்திற்காக சொன்னலதாவின் குரல்.

0: புதுப்பொழுதில் இதுவரை நம்மை இசைத்தது திரை இசை. நேர்களை, இன்னும் சில நொடிகள் தொடர்பிருக்கிறது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாநாட்டுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் பிரதமர் நேற்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று

0: குறிப்பிட்டார். குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் எளிதில் அணுகக்கூடியதாகவும் குறைந்த கட்டணத்திலும் கிடைப்பதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். டிஜிட்டல் உட்கட்டமைப்பை பொறுத்தவரை வளரும் நாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி அவரை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், குஜராத் மாநில முதலமைச்சராக 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் திரு நரேந்திர மோடி பதவியேற்றதாகவும் அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் மக்களுக்கு முன்னுரிமை என்ற சேவை குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். கடந்த 2014 முதல் நடைபெற்ற 3 மக்களவைத் தேர்தல்களிலும் பிஜேபி வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவி வகித்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17 தேதி தொடங்கி வரும் 17 தேதி வரை சேவை ஜோதி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. 25 ஆண்டுகால சேவை குறித்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரை நாடு முழுவதும் காணொலி மூலம் ஒலிபரப்பப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் இன்று நடைபெறவுள்ள சேவை ஜோதி யாத்திரை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த யாத்திரையில் பங்கேற்பது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் பிரதமரின் 25 ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை உறுதிப்பாடு மற்றும் தேச கட்டமைப்பிற்கான கொண்டாட்டமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று சுவிட்சர்லாந்து அதிபர் கை பார்மலினுடன் திருமதி நிர்மலா சீதாராமனின் சந்திப்பு குறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை அதிகரித்து ஊக்குவிப்பது மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று பிலாஸ்பூர் சென்றடைந்த குடியரசுத் தலைவர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் 1வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். தமது பயணத்தின் 2ம் நாளான இன்று குடியரசுத் தலைவர் ரோத்தங் பகுதியில் உள்ள அட்டல் சுரங்கப் பாலத்தை பார்வையிடுகிறார். எல்லை சாலைகள் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பணியாக விளங்கும் இந்த சுரங்கப்பாதையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை அவர் பார்வையிடவுள்ளார். இன்று பிற்பகல் மணாலியில் உள்ள புகழ்பெற்ற ஹிடிம்பா கோவிலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழிபாடு செய்கிறார். இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட இஎஃப்டிஏ நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் 1வது ஆண்டு நிறைவு நாளையொட்டி நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் இன்று உரையாற்ற உள்ளனர். இஎஃப்டிஏ நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள், தொழில் நிறுவனங்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31ம் தேதியுடன் ஓய்வு பெறுவதையொட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலம்

0: நகாவுன் மக்களவைத் தொகுதிக்கும் மேற்குவங்கம் தமிழகத்தில் தலா இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழகத்தில் தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் மேற்குவங்க மாநிலத்தின் நந்திகிராம் ரெஜிநகர் தொகுதிகளும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நகாவுன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 76.2% வாக்குகள் பதிவான தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும் மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நந்திகிராம் தொகுதியில் 79.39% ரெஜிநகரில் 78.42% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. எந்தவொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது குறித்து நேற்று மாலை 4 மணி வரை கோரிக்கை வைக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மாலை 4 மணிக்கு பின்னர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்புக்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சந்திப்பானாலும் தேர்தல் ஆணைய வளாகத்திலேயே நடைபெற வேண்டும் என்பதால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூ ஜெர்சியை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் கோத்திமர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸ்மித் மச்சாருடன் விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகளும் இணைந்து அந்த விமானத்தை பாதுகாப்பான முறையில் தரையிறக்கியதை பாராட்டுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் அரசுகள் விரைவான விசாரணை நடத்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதுகுறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவக் டி ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினவுர் காயம் காரணமாக விலகியதால் நோவாக் டி ஜோகோவிச் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: வங்க கடலோரை இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
7: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ்

0: போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
0: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
3: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்
3: சைபால். இந்நிகழ்ச்சியினை
5: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
9: ஒரு சங்கீத வித்வான் அவரு தம்முடைய சீடர்களோட பல்லக்கில் போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கொள்ள கூட்டம் எதிரில் வந்தது, வழி மறிச்சது. பல்லக்கில் இருந்த இந்த நகை பணம் உணவுப் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. அந்த வித்வான் கையில் ஒரு பெட்டி வச்சுருந்தார், அதையும் எடுக்க வந்தாங்க. ஐயா இந்த பெட்டியை மட்டும் எடுக்க வேண்டாம், வேறு எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் என்கிட்டே இருக்கட்டும், இதை விட்டுருங்க அப்படின்னாராம் இந்த வித்வான். கொள்ளை கூட்ட தலைவனுக்கு இவர் இப்படி சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமாக போட்டுது. அப்படின்னா அந்த பெட்டியில் ஏதோ இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி அந்த பெட்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டானா. நான் என்னுடைய பிள்ளை மாதிரி பாவித்து வருகிற வாத்தியம் ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு சங்கீத வாத்தியம். இது உங்களுக்கு உபயோகமானது எதுவுமே கிடையாது இதில் அப்படின்ட்டுருக்கான். அது சரி அந்த வாத்திய கருவி என்ன உன் புள்ள மாதிரின்னு சொல்கிறிய அப்படின்னா என்ன அது உங்ககிட்ட பேசுமா அப்படின்னு கேட்டிருக்கான் கிண்டலாக. ஆமாம் இது எல்லாரோடவும் வந்து பேச வைக்கலாம், பாடவும் வைக்கலாம் அப்படின்னாராம். அப்படின்னா என் பேரை சொல்லி அதை கூப்பிட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கான் அவன். அந்த வித்வான் பெட்டியை திறந்திருக்கார், உள்ளே இருந்த இசைக்கருவியை வெளியில் எடுத்தார், ஒவ்வொருத்தர் பேராக கேட்டார். அதையெல்லாம் அப்படி அப்படியே வாய்ச்சி காட்டினார். அதில் அதை கேட்டதும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போயிட்டு தான். எங்கே இதை பாட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க. உடனே அந்த வித்வான் சில நாட்டுப்புற பாடல்கள் மீனவர் பாடல்கள் எல்லாத்தையும் வாய்ச்சி காட்டினாராம். கொள்ளை கூட்டம் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து தான். ஒருத்தன் கேட்டிருக்கான், இதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறியே, இதை வச்சுக்கிட்டே என்னத்தை பண்ணுவேன், இது உனக்கு சோறு போடுமா அப்படின்றான். ஆமாம் இது எனக்கு சோறு போடும், துணிமணிகளும் கொடுக்கும், மன்னர் முன்னாடி இதை வந்து வாய்ச்சி காட்டினா எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற பொருள் இருக்க இது எல்லாமும் ஒரு மன்னர் என்கிட்ட கொடுத்தது தான், இதை வாய்ச்சி காட்டி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லியிருக்கிறார் அந்த ஆள். கொள்ளையர் தலைவன் யோசிக்க ஆரம்பித்தான், தம்முடைய தோழர்களோடு ஆலோசனை பண்ணானாம். இவர் வந்து நமக்காக இதை வாசிச்சிருக்கார், இவருக்கு நாம் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணானாம். கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான், அதோட அவங்கக்கிட்ட இருந்த காய்கனிகள் வனப்பொருள்கள் எல்லாத்தையும் வேறு இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானான். அது மட்டும் இல்லை அவங்க போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் கூடவே பாதுகாப்பாக கொண்டுகிட்டு போய் வேற விட்டுட்டு வந்தானான். இது நம்ம ஊரில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த சங்கீத வித்வான் யார் தெரியுமா, அவர் தான் வடிவேலுன்னு பேர். அவர் வச்சிருந்த வாத்தியம் என்ன தெரியுமா, அதுதான் பிடில், அதாவது வயலின். ஃபிடில் வந்து ஒரு மேல்நாட்டு இசைக்கருவி, அதை முதல் தடவையாக கர்நாடக சங்கீதத்தில் புகுத்தியவர் இந்த வடிவேலு. ஆங்கிலேயர்கள் வந்து ஃபிடிலை வந்து பேலே நடனம்ங்கிறாங்கள்ல அதில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அதை ரொம்ப சிரமத்தோடு கர்நாடக இசை ஸ்வரங்கள் அதில் வாசிக்க வருமானு பார்த்து அதில் கர்நாடக இசையை முதல்ல வாசித்து காட்டினவர் முத்துசாமி தீட்சிதரின் தம்பி பாலு தீட்சிதர். முத்துசாமி தீட்சிதரோட சீடர் தான் வடிவேலு. தஞ்சாவூர் மகாராஜா கிட்ட சங்கீத வித்வத் சபையில் வடிவேலுவையும் ஒரு முக்கிய வித்வானாக சேர்த்துக்கிட்டாராம். அப்போது இவருக்கு வயசு 14 தான். அந்த சமயத்தில் அரச சபையில் இருந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் வடிவேல் பிள்ளைகிட்ட தன்னுடைய பிடில் வாத்தியத்தை கொடுத்து அதை வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அவர் கற்றுக் கொடுத்தது மேல்நாட்டு சங்கீதம், இவர் அதை வச்சுக்கிட்டு 2 வருஷ காலம் இடைவிடாமல் சாதகம் பண்ணி கர்நாடக சங்கீதத்தை வாசிக்க கற்றுக்கிட்டாராம். தஞ்சை அரச சபையில் கர்நாடக இசை மேடையில் விடில் வாத்தியம் வந்து அரங்கேறிச்சு. இதுதான் அன்றைக்கி நடந்தது. வடிவேலு பிள்ளைக்கு சகல சன்மானங்களும் கிடைச்சிதான். ஆக வயலின் வரவுக்கு வடிவேல் பிள்ளை ஒரு முக்கிய காரணங்கிறத யாரும் மறந்துட முடியாது. இன்றைக்கி வந்து வயலின் எல்லார் கையிலையும் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு சங்கீதம்னா என்னென்ன தெரியாது, அவர் சொன்னார், இன்றைக்கி சபாவில் என்னுடைய வயலின் கச்சேரி எக்கச்சக்கமான பாராட்டு அப்படின்னார். வயலின் வாசித்ததுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, வாசித்து முடித்ததுக்காக அப்படின்னாராம் அவர்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம், தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் உங்கள் கடை மயிலாடுதுறை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம், தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள்.
7: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த பிரெட் கொடுக்கறது மூலம் உள்ள மித் அண்ட் மித் கன்செப்ஷன் சொல்லுவாங்க, அதாவது தவறுதலாக ஒரு சில தகவல்கள்லாம் பரப்பியிருப்பாங்க, அதெல்லாம் போக்க வேண்டியது எங்களுடைய கடமை. உதாரணமா, பிளட் கொடுத்தா வந்து அவங்க ரொம்ப குண்டாயிடுவாங்க, தொடர்ந்து பிளட் கொடுக்குறவங்க குண்டாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே ஒரு ரிசர்ச் படி இது வரைக்கும் எந்த கேசஸும் அப்படியும் நமக்கு ப்ரூஃப் பண்ணலை. அதனால் பிளட் கொடுக்குறது மூலம் குண்டாயிடுவாங்கிறதுலாம் தப்பான விஷயங்கள். தாராளமாக பிளட் கொடுக்கலாம். இந்த பிளட் கொடுக்குறது மூலமாக நம்ம வந்து ஒரு மினி மெடிக்கல் செக்கப்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக ஒரு செக்கப் பண்ணணும் அப்படின்னா பணம் கட்டி தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். பல விஷயங்களில் பல நோய்களை என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இதில் வந்து நம்ம வாலண்டரியாக பிளட் கொடுக்கறது மூலமாக நம்மளுடைய வெயிட் என்னென்னு தெரியுது, நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், அப்புறமா நம்மளுடைய பிபி லெவலை செக் பண்ணுறாங்க, அப்புறம் நம்மளுடைய ஹைட்டு என்னங்கிறத பார்த்து சொல்கிறாங்க, அதன் பிறகு உடனே மலேரியா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா மழைக்காலங்களில் மலேரியா காய்ச்சல் வரும் அப்படிங்கிறனால இம்மிடியேட்டாக மலேரியா டெஸ்ட்டு ரிசல்ட்டும் உடனே சொல்கிறாங்க. பிளட் எடுத்த பிறகு ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுறோம், அதோடு சேர்ந்து பாலிமினி நோயின்னு சொல்கிற விடிஆர் டெஸ்ட்டும் பண்ணுறோம், சிஃப்லிஸ்ன்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது மஞ்சள் காமாலையிலே ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி, இவ்வளோ விஷயங்களும் அது நடக்கும். ஒருத்தவங்களுக்கு பிளட் கொடுக்குறது நடக்குது. இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 to 2500 வரைக்கும் ஆகும். இது நம்ம அரசு பொது மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குறது ஃப்ரீ ஆஃப் சப்ளை. அதனால் ஒரு ரூபா கூட நம்ம பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிளட் கொடுக்குறது மூலமாக காசு கொடுப்பாங்களா அப்படின்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க தன்னார்வமாக வந்து பிளட் கொடுக்கணும், நான் வாலண்டரியாக வந்து பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து உள்ள பிளட் கொடுக்கணும். முக்கியமாக இப்போ உள்ள காலகட்டங்களில் இளைஞர்கள் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா கையில் காலில் கழுத்தில் முதுகில் இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறைய டாட்டூ போட்டுக்கிறாங்க. ஸோ இதை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணணும். டாட்டூ மூலமாக ஒருத்தருக்கு தேர்ந்து

0: ஒருத்தருக்கு ஹெச்ஐவி மட்டும் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சியும் அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 0.3% வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் டாட்டு போடாதீங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா டாட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த ஒரு வருஷத்துலேயே நாங்கள் பிளட்டு எடுக்க மாட்டோம். வாலண்டரியாக பிளட் கொடுக்குறவங்களே சொல்லியிருக்கிறாங்க, பிளட்டு நான் ரெகுலராக கொடுப்பேன், இது இந்த விஷயத்துக்காகவே நான் வந்து டாட்டு போடாமல் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே சமயத்தில் நாய் கடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க பிளட்டு கொடுக்க முடியாது. அது எப்படின்னாக்கா அந்த ஏஆர்வின்னு சொல்லுவாங்க, ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 டோஸ் போடுவாங்க. அந்த டோஸ் போட்டு முடிச்சதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து பிளட் எடுக்க மாட்டோம். இதில் தான் ஒரு டெம்பரரி டெஃபரல் தான். அதனால் நம்ம இந்த கவுன்சிலிங்கில் எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்டுருவோம். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் அவங்க மனதார நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார், இந்த இடத்துல இந்த ஊசி போட்டிருக்கேன், மஞ்சள் கமலைக்கு ஊசி போட்டிருக்கேன் அப்படிலாம் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களை ஃபாலோ பண்ணுவோம். அதனால் பிளட் கொடுக்கறனால உடம்பு குறைஞ்சிருங்கிறது தவறு, உடம்பு வந்து நல்லா ஊதி போகும் அப்படிங்கிறது தவறு, நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படிங்கிறது நினச்சிக்கணும். ஏன்னா ரத்தம் வந்து நம்மளோட உடம்புல வந்து போன் மேரோவிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போது போன் மேரல் வந்து ரத்தம் உற்பத்தி ஆகும்போது ரொம்ப ஃபோர்ஸாக வரும். அப்போது நம்ம ஃபோர்ஸாக வரும்போது நம்ம ஹார்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிளாக்ஸில் கூட நான் அடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடும். அப்படிங்கும் போது இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம். அது ஒரு எங்க எனர்ஜெட்டிக்காக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் எல்லாரும் பிளட் தான் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.
1: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை உங்கள்கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் உங்கள் கடை மயிலாடுதுறை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிறுவில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: வானலையின் வானம் பாடியாய் காலை நேர கானம் பாட இணைகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புதுப்பொழுது இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: தங்கம் என்பது ஒரு

0: ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
6: ஒட்டுமொத்த தோற்றத்தையும் அழகாக்க நாம் நுணுக்கமான செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். நற்காலையின் இந்த நச்சந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் என் கே அன்பழகன். கருவண்டு துளைத்த மகிழ்வில் பூபாலம் பாடும் மூங்கில்கள், சிறுநண்டு குழைத்த சேற்றில் மண்வாசம் வீசும் வயல் வெளிகள், ஆளோலம் பாடி அழைக்கும் கிளிகள், அதிகாலை கூவி இசைக்கும் குயில்கள், அகன்ற தொகையால் அசைந்தாடும் மயில்கள், ஆதவன் வரவால் ஆர்ப்பரிக்கும் அலைகள், நேர்கொண்ட பாதையில் சீரான எறும்புகள், சிறகுடித்து மனதொடிக்கும் சிங்கார வண்ணத்து பூச்சிகள், தென்றலின் தீண்டலில் விடியலின் தேசத்தில் இசையும் ராகமுமாய் இணைந்து கைகோர்க்கும் காரைக்கால் பண்பலையின் புதுப்பொழுது நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது. புதுப்பொழுது.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
3: ஃப்ரீ, ஃப்ரீ க ஃப்ரீ.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
9: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
10: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
9: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
10: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
9: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
10: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
9: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
11: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
13: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
14: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
13: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
0: காரைக்கால் மின்துறையிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, அறிவிக்கப்பட இருக்கின்ற பகுதிகளில் மின்துறை தொடர்பான நுகர்வோர் குறை கேட்கும் நாள் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கோரப்படுகிறார்கள். இன்று அம்பகரத்தூர் இளநிலை பொறியாளர் அலுவலகம் மற்றும் நிறைவு இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையில் நடைபெறவிருக்கின்றது. நாளை 8ஆம் தேதி திருநள்ளாறு இளநிலை பொறியாளர் அலுவலகம் மற்றும் காரை நகர வடக்கு இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை நடைபெற இருக்கின்றது. நாளை மறுநாள் 9ஆம் தேதி கொட்டிச்சேரி இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் 10 மணியிலிருந்து 12 மணி வரை நுகர்வோர் குறை கேட்கும் நாள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது என காரைக்கால் மின்துறை செயற் பொறியாளர் அறிவித்திருக்கிறார். எதிர்வரும் 2027-2028 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பில் காலியாக உள்ள இடங்களில் சேர்வதற்காக நவோதயா வித்யாலயா தெரிவுநிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமிதியின் அறிவிக்கப்பட இருக்கின்ற வலைதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளத்தின் வழியாக பதிவேற்றம் செய்வதற்கான இறுதி நாள் நிர்வாக காரணத்தால் மேற்கொண்டு 15/10/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என இந்நிலையத்தின் முதல்வர் அறிவித்திருக்கிறார். நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் புதுப்பொழுது நிகழ்ச்சியில் தொடர்கிறது.

சேவை செய்தி. வேதாரண்யம் மட்டும் மருதூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் சத்தியஞான சபை புரட்டாசி சித்திரை நட்சத்திர திருநாள் விழாவில் இன்று காலை 9:15 சுத்த சன்மார்க்க கொடி உயர்த்தல், 9:30 திரு அருட்பா முற்றோதல், 7:00 ஜோதி வழிபாடு. கேட்டது சேவை செய்தி. இதமான காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது புது பொழுது

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி உங்கள்

0: தற்போதைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கப்பம்பளை 100.3 இன்று காலை 8:05 உலாவரவிருக்கும் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் உங் புலன வழியே உங்கள் குரல் பதிவில் நீங்கள் தெரிவு செய்த பாடல் உலாவரவிருக்கிறது. நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் உங்கள் அறிவிப்பாளர் சகோதரி எம் கே சுஜிதா. இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது புதுப்பொழுது.

0: இதுவரை இணைத்த இசை பொழுது இடம் விட்டு செல்கிறது. புதுப்பொழுது இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரை.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பொன்மலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:30.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: உங்கள் குரல் பதிவை இட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது பாட்டு பட்டாசு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகள் வரலாம், ஆபத்துகள் வரலாம். சமயோசித புத்தி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஈஸியா சக்சஸ் பண்ணலாம். ஒரு நாய், ஒரு சிறுத்தை, ஒரு குரங்கு, மூணு பாத்தீங்கன்னா காட்டுல ஒன்னா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா காட்டு நாய் வந்து தனியா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுத்தை புலி தன் நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கிறத அந்த காட்டு நாய் பார்த்தது. நிச்சயமா அந்த சிறுத்தை புலி நோக்கம் என்னன்னா என்ன வந்து அடிச்சு சாப்பிடுறதுதான், அடுத்தது நிச்சயமா தப்பிக்க முடியாது, என்ன செய்யறது அப்படிங்கறது அந்த காட்டு நாய்க்கு ஒரே

0: சுத்திட்டு இருக்கு. அப்ப பார்த்தோம் கேட்டீங்கன்னா காட்டு நாய் வந்து தனியா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுத்தை புலி தன் நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கிறத அந்த காட்டு நாய் பார்த்தது. நிச்சயமா அந்த சிறுத்தை புலி நோக்கம் என்னன்னா என்னை வந்து அடிச்சு சாப்பிடுறதுதான், அடுத்தது நிச்சயமா தப்பிக்க முடியாது, என்ன செய்யறது அப்படிங்கறது அந்த காட்டு நாய்க்கு ஒரே கவலையாயிடுச்சு. எவ்வளவு ஓடினாலும் பயன் இல்லை, ஏன்னா சிறுத்தை புலி வந்து வேகமா ஓடி வந்து அட்டாக் பண்ணிட்டோம், சரி வேகமா ஓட முடியாது. உடனே யோசிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னு வழியில பாத்தீங்கன்னா சில எலும்புகள் கிடக்குது. அந்த எலும்புகளை பார்த்துட்டு உடனே இது என்ன பண்ணுது, அந்த காட்டு நாய்க்கு ஒரு யோசனை பிறந்தது. அந்த சிறுத்தை புலி பின்னாடி பக்கமா வர மாதிரி அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த எலும்பை வந்து கடிச்சு திங்கிற மாதிரி அது வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுது. சிறுத்தை புலி தன் மேல பாயறதுக்கு தயாரா இருக்க நேரத்துல ரொம்ப உரத்த குரல்ல வந்து அந்த காட்டு நாய் சொன்னுச்சு, இப்ப நான் சாப்பிட்டு முடிச்ச அந்த சிறுத்தை புலி வந்து ரொம்ப சுவையா இருக்கு, சிறுத்தை புலி இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சது, அக்கம் பக்கத்துல வேற ஏதாவது சிறுத்தை புலி இருந்தா எனக்கு தேவலாம் அப்படின்னு நான் தேடி பாக்கணும் அப்படின்னு அது வேகமா சொன்னோன்னு இதை கேட்ட சிறுத்தை புலி அப்படியே பயந்து சம்பிச்சு சில போல நிக்குது. அது யோசிக்குது இந்த காட்டு நாய் வந்து சிறுத்தை புலிய எப்படி சாப்பிடும்னு யோசிக்குது. ஆனா அவ்வளவு பலம் இருக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அகடப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைசா பக்கத்துல இருந்த புதருக்குள்ள மறைஞ்சு சிறுத்தை புலி எஸ்கேப் ஆயிடுச்சு. அந்த மரத்து மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்தது, இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தது. அந்த சிறுத்தை புலிகிட்ட போய் சொல்லுது, இது மாதிரி வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அந்த காட்டு நாய் வந்து இத வந்து சதி பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த சிறுத்தை புலிக்கு பயங்கர கோபம். அப்ப நம்ம மேல வந்து நம்ம பயம் இல்லாம இது இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த காட்டு நாயை நீங்க போய் தாக்குனாதான் சரிப்பட்டு வரும்னு சொன்னோன்னு சரி வான்னு சொல்லிட்டு சிறுத்தை புலியும் குரங்கும் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குரங்கிட்ட சிறுத்தை புலி சொல்லுது, நீ என் முதல உட்காந்துக்கோ கொஞ்சம் வேகமா போயிடலாம், நான் போய் கோபமா இருக்கேன், காட்டு நாயை போய் நான் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல வாங்க போலான்னு சொல்லும் போது கொஞ்சம் தூரத்துல கவனிச்சிருச்சு இந்த காட்டு நாயே, ஆஹா இந்த குரங்கு வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்கு தான் அழைச்சிட்டு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அழகா என்ன பண்ணுச்சுன்னா அது கிட்ட வரும்பொழுது வேகமா சொன்னிச்சு, இந்த குரங்கு எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே, நமக்கு வந்து நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேன்னு நம்ம கூட இருந்துட்டு எதுவுமே செய்யறது இல்ல, இந்த குரங்கிட்ட சொன்ன இந்த சிறுத்தை புலி சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு போய் நீங்க அழைச்சிட்டு வான்னு சொன்னேன், ஆனா அந்த சிறுத்தை புலிய வந்து அது வந்து அழைச்சிட்டு வரவே இல்லை, இது என்ன பண்ணுன்னு தெரியலன்னு பாக்கும்போது ஆஹா வந்துருச்சு வந்துருச்சு பரவாயில்ல நம்ம சொன்ன மாதிரியே போய் அந்த சிறுத்தை புலிய அழகா சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கு, அந்த குரங்குக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்துடணும், பரவாயில்ல நம்ம சொன்ன மாதிரி சிறுத்தை புலிய ஏமாத்தி கொண்டு வந்துன்னு சொன்ன உடனே அப்ப சிறுத்தை புலிக்கு குரங்கு மேல செம கோவம், உடனே அது என்ன பண்ணுச்சு, நீ வந்து என்னை அழைச்சிட்டு போய் அட்ட மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை ஒரு கடி கடிச்சிட்டு உதறி தின்னுட்டு அந்த சிறுத்தை புலி வந்து காட்டுள்ள திரும்பி போயிடுச்சு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எந்த சுச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றோம், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான தீர்வு எப்படி நம்ம எதிர்கொள்றோங்கிறத பொறுத்து தான் லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப உங்களுடைய சமயோசித புத்தியை பயன்படுத்துறீங்க அப்படின்னா லைஃப்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: ஒரு சிறு பிறை தெரிகின்ற கரை நிலவுக்கு குறையது கிடையாது.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம், உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: பாட்டு பட்டாசு, வாட்ஸ்அப் வழி குரல் தேடல், நேர்களே பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில 2016 ஆண்டுக்கு பிறகு வந்த பாடல்கள் மட்டுமே ஒலிபரப்பப்படும். முதலில் வரும் நேர்களுக்கு முன்னுரிமை. நிகழ்ச்சிக்கு தொடக்கமா வாட்ஸ்அப் காரைக்கால் பண்பலை அப்படின்ற குரூப்ல, வாட்ஸ்அப்ல பாட்டு பட்டாசு அப்படின்ற குரூப்ல போய் நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து கேட்டு ரசிக்கலாம். முதல்ல வர நேயர் யாரு, எங்க இருந்து பாட்டு கேட்டிருக்காங்கன்னு கேட்கலாம்.
6: வணக்கம், மகரகொந்தவிலிருந்து செந்தில்வேல். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் வேட்டைக்காரன் என்ற படத்திலிருந்து கரிகாலன் காலை போல என்ற பாடலை ஒளிபரப்புங்கள். நன்றி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
3: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடல்
7: இனிய காலை வணக்கம். பஞ்சநதி குளம் கோவிலவரசன் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்கு பொன்னியின் செல்வன் படத்திலே பொன்னி நதி பார்க்கணும் என்ற பாடலை ஒளிபரப்பவும் வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். பஞ்சநதி குளம் கோவிலவரசன்.

0: அபிபேரிச்சை நேரம் 8:21. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: மாட்டிக்கிட்டீங்க,
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேல் அணிக்குழி, குடிக்காடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூடி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்டுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
2: நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராஸ் அக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர்.
9: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
10: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
11: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
10: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
11: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யாருடையது?
3: அன்புள்ள அறிவிப்பாளருக்கு இனிய காலை வணக்கம். பாட்டு பாட்டாளர் நிகழ்ச்சியில் எனக்கு இட்லி கடை படத்தில் இருந்து எத்தனை சாமி வந்ததையே அந்த பாடல் ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நான் அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல். நிகழ்ச்சிக்கு வாழ்த்து, நன்றிகள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:31. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல்படி.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யாருக்காக?
6: செந்தமிழில் சொல்லெடுத்து சிங்கார இசை மீட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்க இடம் பிடித்த சங்கத்தமிழ் ஒழிக்கும் தங்கத்தமிழ் பண்பலைக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம். வேதாரண்யம், பயத்தவரன்காடு, மருத வடுகநாதன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் கருப்பன் திரைப்படத்தில் இருந்து முறுக்கு மீச மாமா. நன்றி.

0: விவசாயிகளை நெல் நடவு வயலில் தொன்றும் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
10: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
9: நேயர்களுக்கு உளங்கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் கோபால் பல்பொடி,
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
9: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
13: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
9: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கழிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
15: PSR தங்க மாளிகை,
16: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
15: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
16: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
17: அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
12: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் யாருக்காக?
18: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சுரேஷ் ராஜேந்திரன், ஜெயங்கொண்டம் கண்ணாரப்பாளையத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து கோல்டன் ஸ்பாரோ என்ற பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சி நிறைவடைஞ்சிருச்சு. நிறைய நேயர்கள் வந்து பாட்டு அனுப்பியிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் உங்களுடைய பாடல்கள் கண்டிப்பாக ஒலிபரப்பப்படும். சுமதி, இன்பா, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், சுரேஷ், மன்சூர் அலி, நாகூர், ஜஹபர் சாதிக், சேப்பு விஜயராகவன், செல்வகுமார், வசந்தா, வேல்முருகன், நளினி, கடலூர் துறைமுகம், சுரேஷ் போன்ற எண்ணற்ற நேயர்கள் அனுப்பியிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக உங்களுடைய பாடல்கள் ஒலிபரப்பப்படும். நிறைவு பெற்றது பாட்டு பட்டாசு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இன்னி கேட்கலாம் பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது சீர்காழி திருநாங்கூர் திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் கோவில். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸ்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது பெருமாளின் திருவிழா.

0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: இன்று நாம் தரிசிக்க இருப்பது சீர்காழி திருநாங்கூர் அருள்மிகு அண்ணன் பெருமாள் கோவில்.

0: நாவார் திருமாமகள் புல்கிய மார்பா, நாவார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா, திருவெள்ளக்குளத்து உறைவானே ஆவா, அடியான் இவன் என்று அருளாயே என்று பாசுரம் பெற்ற இத்திருத்தலத்தை பற்றி இக்கோயிலின் பட்டாச்சாரியார் கூறிய போது,
1: ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. என்னுடைய பேர் கல்யாண ராமதீட்சதர். சீர்காழி மாவட்டம் திருநாங்கூர் திவ்யதேசத்தில் மொத்தம் 11 திவ்யதேச பெருமான்கள் இருக்கார். சீர்காழி தடாலன் கோவிலோடு சேர்த்து மொத்தம் 12 திவ்யதேச பெருமான்கள் காட்சியளிக்கிறார் பக்தர்களுக்கு. அதில் மிகவும் விசேஷமான க்ஷேத்திரம் அண்ணன் பெருமாள் அண்ணன் கோவில்னு சொல்லப்படக்கூடிய ஸ்தலமானது காரைக்கால் சீர்காழி ரோட்டில் கீழச்சாலை தாண்டி அண்ணன் கோவில் ஆர்ச் அப்படிங்கிற இடத்துக்கு உள்ளே நடந்து வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. பக்தர்கள் பஸ்ஸில் வரவா வந்துடலாம், ட்ரெயினில் வரவா சீர்காழியில் வந்து க்ஷேத்திரத்தை வந்து விவரிக்கலாம். பெருமாளுடைய திருநாமம் இங்கே அண்ணன் பெருமாள் அண்ணன் கோவில். விமானம் ஸ்வேத விமானம். ஸ்வேத மகாராஜாவுக்கு அகால மிருத்தி தோஷம் இருந்தது. மிருத்தி தோஷம்னு யமபயம் இருந்தது. இந்த ஸ்வேத மகாராஜாவுடைய அப்பாவான துந்துகுமாரன்கிறவர் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்போ நாரத மகரிஷி வந்து துந்துகுமாரனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்தில் போய் பெருமாளை பிரார்த்தனை பண்ண சொல்லுமோ தவம் பண்ண சொல்லுமோ அப்படின்னு சொல்லி துந்துகுமாரனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். துந்துகுமாரன் அதே மாதிரி அவருடைய புத்திரனான ஸ்வேத மகாராஜாவை இந்த க்ஷேத்திரத்தில் வந்து பெருமாளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பெருமாள் கார்த்திகை மாதம் கௌசிக துவாதேசி தினத்தன்னைக்கு இந்த ஸ்வேத மகாராஜாவுக்கு பிரத்யட்சமாகி அவருடைய மிருத்யு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறார். இள வயதிலேயே மரணம் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் இருந்தது, அந்த மிருத்தி தோஷத்தை பெருமாள் அவருக்கு நிவர்த்தி பண்ணித்தரார். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், ஆயுஷோமம் போன்றது ரொம்ப பண்ணுறது ரொம்ப விசேஷம். திருப்பதி பெருமாளுடைய பிரார்த்தனைகள் என்னென்ன இருக்கோ எல்லா பிரார்த்தனைகளையும் இந்த பெருமாளை எடுத்துக்கிறார். திருப்பதி போக முடியாததான் இந்த பெருமாளை வந்து சேவிச்சுக்கலாம். திருப்பதியில் எப்படி முடியிறக்கிற காணிக்கையாக இருக்கோ, துலாபாரம், மாவிளக்கு மாவு போடுறது, இன்ன பிற விசேஷங்கள் இருக்கோ எல்லா பிரார்த்தனைகளையும் பெருமாள் இங்கே ஏற்றுக்கிறார். நிறையா பேருக்கு பெருமாள் குலதெய்வம், இட்டகாரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறார். ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள். இப்போ திவ்யதேச பெருமாளில் அண்ணன் பெருமாள் அப்படின்னு எதனால் காரணம் வந்தது அப்படின்னா, இப்போ திருமங்கை ஆழ்வார் எல்லா திவ்யதேசத்துலையும் பெருமாளை திருப்பதி பெருமாளுக்கு அண்ணான்னு அண்ணன் கோவிலையும் சொல்லுவாள். உப்புளியப்பன் கோவிலையும் பெருமாளை வந்து திருப்பதி பெருமாளுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லுவாள். எதனால் இந்த கோவில் அண்ணன் கோவில் அப்படின்னு பேர் வந்ததுன்னு, திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் கண்ணார் கடல்போ திருமேனிகரியாய் நன்னார்னை வேண்டிக் கொள்வார் மன்னிய நாங்கூர் தின்னார் மதில் சூர் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இரவை தலையாயே. சுவாமியை வந்து அண்ணா என்னுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்த்தவை அப்படின்னு அண்ணான்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதனால இந்த க்ஷேத்திரம் அண்ணன் கோவில் அண்ணன் பெருமாள்னு பேர். உற்சவர் திருநாமம் ஸ்ரீனிவாச பெருமாள். திருப்பதியில் புரட்டாசி மாதம் எப்படி 10 நாள் பிரம்மோஸ்தவமோ அதே 10 நாள் இங்கேயும் பிரம்மோஸ்தவம். எல்லா விசேஷங்களும் அதே மாதிரியே நடக்கும். தாயார் திருநாமம் அலர்மேலு மங்கர் தாயார். புரட்டாசி விசேஷம் தை மாதம் வெள்ளிக்கிழமையில 10 நாள் விசேஷம். அதே மாதிரி எல்லா விசேஷங்களும் நடக்கிறது. இட்டகாரியங்களாம் பூர்த்தி பண்ணித்தர. ரொம்ப வரப்பிரசாதையான பெருமாள். இட்டகாரியங்கள் இருக்கிறவா பெருமாள்கிட்ட திருப்பதி பெருமாளுக்கு போக முடியாதவா என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லா பிரார்த்தனையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதாரஸ்தலம். குமுதவள்ளி நாச்சியார்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமங்கை ஆழ்வாரோட தர்மபத்னி. திருமங்கை ஆழ்வார் முதல்ல கல்வனாக இருந்தார், முதல்ல திருடின்னு இருந்தார். அப்புறம் வந்து இந்த குமுதவள்ளி நாச்சியாரை வந்து பார்க்குறார். குமுதவள்ளி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். குமுதவள்ளி நாச்சியார் ஒரு நாளைக்கு 1000 பிராமணனுக்கு சாப்பாடு கொடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். இதுக்காக திருடுற பெருமாள். புராணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமங்கை ஆழ்வாரை ஆழ்வாரா மாத்தின பெருமை குமுதவள்ளி நாச்சியாருக்கு தான் ஸ்தானம். அந்த குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதாரஸ்தலம் இது. திருமங்கை ஆழ்வார் இல்லைன்னா 86 திவ்யதேசம் கிடையாது. 86 திவ்யதேசத்துக்கு நேராக போய் பெருமாளை பாடி பிரார்த்தனை பண்ணின பெருமாள் திருமங்கை ஆழ்வார். அப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வார் உருவாவதற்கு காரணமாக இருந்த க்ஷேத்திரமே அண்ணங்கோவில் தான், குமுதவள்ளி நாச்சியார் தான். அதனால் எல்லாரும் வாங்கோ அண்ணன் பெருமாளை சேவிங்கோ. அலர்மேலு மங்க தாயார் அண்ணன் பெருமாளோடையும் சேவிச்சுட்டு, குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதார சலத்தான அதையும் சேவிச்சுட்டு கிட்ட காரியங்களாக பூர்த்தி ஆகணும். இந்த க்ஷேத்திரத்தில் பாஞ்சராத்திர முகைப்படி நித்தியபடி பூஜைகள் நடைபெற்றுருக்கு. 4 கால பூஜைகள், காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அப்புறம் அர்ஜாம பூஜைகள் நடைபெற்றுருக்கு. மிக விசேஷமாக பலிபீடம், கொடிமரம் எல்லாமே இருக்குது. பிரார்த்தனை கல்யாண உத்தவம் உண்டு. இப்போ ஒருத்தர் கல்யாணத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறார், அவள் புத்திரனுக்கோ புத்திக்கோ கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னா, அப்போ இட்டப்பட்டா பெருமாள் தாயார் சேர்த்து கல்யாண உத்தவம் உண்டு தனியாக வேணாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நித்தியபடி பூஜைகளும் விசேஷமாக நடந்துட்டுருக்கு. பக்தர்கள் நிறையா பேர் வந்து பெருமாளுடைய திருவருளை பெற்றுருக்காங்க. லோகக்ஷேமானாம் ஸ்வினோபவந்து லோகக்ஷேமச ஸ்வினோபவந்துன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சௌகரியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா.
0: இப்பெருமாளை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.

0: ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வேடார் திருவேங்கடம் மேவிளக்கே நாடார் புகழ்வேதியர் மண்ணியனாங்கூர் சேடார் பொழில் சூழ் திருவள்ள குளத்தாய் பாடா வருவேன் வினயாயின பாற்று. அண்ணன் பெருமாள் சகல வரப்பிரசாதி, எங்களுடைய குலதெய்வம். இந்த திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு அவருடைய பிரார்த்தனைகள்லாம் அண்ணன் பெருமாள் நிறைவேற்றலாம். சசியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், இதெல்லாம் எப்படி திருக்கடையூரில் பண்ணுறாங்களோ அது மாதிரி வைஷ்ணவஸ்தலமான அண்ணன் பெருமாள் நல்லா பண்ணலாம். இப்போ இஷ்ட தெய்வம் நல்லா அடிக்கடி நாங்கள் வந்து இந்த பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம். ராகவன்னு பேருங்க, சீர்காழி பூர்வீகம். நாங்கள் படித்ததெல்லாம் இங்கே தான், இப்போ மெட்ராஸில் இருக்கோம். அண்ணன் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்.
1: அண்ணன் கோயில் பெருமாள் என்கிற குலதெய்வம், ஆபி சூப்பரண்டாக கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கடைசியாக ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த அண்ணன் பெருமாள் கோசரம் தயங்கிறது கோசரம் வாழ்நாள் கூட இங்கே தயங்கிறதுக்கு வந்திருக்கேன்.
2: ஸ்ரீமதே ராமானுஜாயினா திருநாங்கூரில் எங்கள் அப்பா இருக்கா, அதனால மாதத்தில் ஒரு 10 நாள் வந்து இங்கே இருந்து திருநாங்கூர் திவிடேஸ்வரம் கைங்கரியம் பண்ணுவோம். ஆனால் அண்ணன் பெருமாளை ஒரு நாள் கூட சேவிக்காமல் மாட்டோம். அண்ணன் பெருமாள் எங்கள் குலதெய்வம், அவர்கிட்ட வந்து பெருமாள் சேஷ்டு வந்துட்டா எங்களோட எல்லா ஃபுல் நம்பிக்கை அவர் தான். எங்களோட எல்லாம் குறையும் என்னமோ எல்லாமே சரியாகுங்கிற பயங்கர நம்பிக்கை, வந்து சேவிச்சே ஆகணும்னு வருவாங்க. அவருக்கு திருமஞ்சனம் சேவிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாண உற்சவம் அவரும் தாயாரும் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பிரம்ம உற்சவத்தில் அவர் ரத்னாகிரி சாப்பிட்டு ரொம்ப அழகாக வருவார். இவரோட சேவை ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பார்க்கலாம். அது மாதிரி தேரும் ரொம்ப அழகாக நாங்கள் அனுபவிப்போம். எல்லாரும் சேர்ந்து இழுத்து சந்தோஷமா இருக்கும். இந்த உற்சவத்துல எல்லா நாளுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணன் பெருமாள் சேவிக்கிறேன். அடியேன் வித்யாலட்சுமி.

0: கே சிக்காவது வந்து சங்கர். இங்கே திருநாங்கூரில் 11 டிகிரி கேட்டு இது ஒன்று. தை மாதம் வெருட சேவை போது ஆழ்வார் மறுநாள் வந்து இங்கே மங்களாசாசம் பண்ணுவார். மற்ற இப்போ எல்லா பெருமாள் கோயிலுக்கும் முதல் நாளே நடக்கும். 38வது டிகிரி கேட்டது.
1: கடலூர் மாவட்டம் வெள்ளம்படியில் வந்திருக்கோம். என் பேர் வினோத்குமார். இங்கே அண்ணன் பெருமாளுக்கு வருஷம் வருஷம் வருவோம். நேரம் கிடைக்காத நேரத்தில் கண்டிப்பாக இங்கே வந்து போட்டு போடுவோம். ஏன்னா திருப்பதியில் வெட்டிக்கிட்டால் இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே வேணா இங்கே தான் போகணும்.
2: பெயர் ராகவன். நாங்கள் 3 தலைமுறையாக இந்த ஊரில் இருக்கோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா அம்மா, என் வில்லேஜ் கரணம். நன்னார் கடல் போல் திருமேனிகரியாய் நன்னார்முடைய வண்டி உருளார் முன்னாள் போல் தில்லார் மருத்துவர் திருவள்ள குளத்தூர் அண்ணா அடியேன் இடவை கிளையாயின்னு இந்த அண்ணாங்கிற வேடு திருவையாழ்வார் வந்து பெருமாளை பற்றி ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வராக அவதாரம் எல்லா அவதாரத்தையும் சொல்லியிருக்கார். கண்ணார் கடல் சூழ் இலங்கை கிளை வந்தென்னை தின்னாகம்பலத்த தரந்தில வைத்தார் விண்ணோல் தோறும் வேங்கடமாமலைமைய அண்ணா அடியை நடந்த கலையாக அங்கமங்கலாதாரம். இங்கே அந்த ரெண்டு வேர்டு அண்ணா வார்த்தை திருமலையாளர் யூஸ் பண்ணது திருமலையிலேயே இங்கே தான். அதனால் திருமலையில் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே செய்யலாம். இந்த பெருமாளுக்கு இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே செய்ய முடியாது. விழா திருவேங்கடம் மேய வழக்கே நாடார் கோழவேடியர் மண்ணியாங்கூர் சேலார் கொல்சூர் திருவள்ளக்குளத்தின் ஆணாய அடியாறு கருண முடியாது திருவேங்கடமாக பாடியிருக்காரு இது திருமுகையாழ்வார். அதனால் இந்த ஊரில் வந்து சேவிச்ச காலத்து எல்லா வித தோஷங்களும் வழங்கி சில சௌபாகியங்களும் ஏற்படும்.
3: என்னுடைய பெயர் சீனிவாசன். நான் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக வட்டாரக்கல்வி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் அண்ணன் பெருமாள் கோயில். இந்த அண்ணன் பெருமாள் கோயிலை பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பெருமாள் தான் இந்த அண்ணன் பெருமாள். அண்ணன் பெருமாளுடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா 10 பாசுரங்களில் திருமங்கையாழ்வார் இங்கே வந்து

அருளி செய்திருக்கிறார். பிரார்த்தனை ஸ்தலம் அது. எல்லா இடரும் கெடுமாறு அருளாயே, என் வல்வினை தீர்த்தருளாயே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை ஸ்தலம். இந்த ஊருக்கு மூணு முக்கியமான விசேஷம். ஒன்னு, சுவேத மகாராஜனுக்கு அகால மிருத்தி தோஷம் நிவர்த்தி ஆனதுனால இந்த பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெருமாள் அருளி கொண்டிருக்கிறார். அடுத்தது திருமங்கை ஆழ்வாருடைய மனைவி குமுதவள்ளி நாச்சியார் அவதார ஸ்தலம். குமுதவள்ளி நாச்சியார் இந்த திருக்குளத்துல திருவள்ளக்குளம் என்று சொல்லக்கூடிய அண்ணன் பெருமாள் கோயிலில் அவதாரம் பண்ணவங்க. அவங்க திருமங்கை ஆழ்வார் எப்படி குமுதவள்ளி நாச்சியாரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு 1008 பேருக்கு சாப்பாடு போடணும், அப்போதான் அந்த குமுதவள்ளியை திருமணம் பண்ணிக்கலான்னு அந்த குமுதவள்ளியை வளர்த்தவர் சொன்னாரோ, அந்த மாதிரி சாப்பாடு போடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ புரட்டாசி மாதம் 10 நாள் உற்சவம் நடக்கிறது. 108ல் 38வது தேதியாசம் திருநாங்கூர் கருட சேவைக்கு இங்கேருந்து பெருமாள் நேரடியாக திருநாங்கூருக்கு கருடன் மேலே ஏறி அந்த 3 நாள் ஃபங்க்ஷன் ரொம்ப அற்புதமாக நடக்கும். சாதாரண வாயால் வார்த்தையால் சொல்ல முடியாது. அண்ணன் பெருமாள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல தாயார் அலமேல் மங்கை தாயார், ரத்மாவதி தாயார் இப்படி திருப்பதியில் இருக்கோ அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் குறையில்லாத வாழ்க்கை, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான் மாதிரி எந்த குறையும் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரே அபிரமிதமான சக்தி உள்ள அண்ணம்பெருமாளை நம்பி அவருடைய திருவடியை இருக பிடிச்சின்றவங்க யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில அவங்களை தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது அண்ணம்பெருமாள் தான்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமாளின் திருவிழா.
1: நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
2: இன்று நாம் தரிசித்தது சீர்காழி திருநாங்கூர் அருள்மிகு அண்ணன் பெருமாள் கோவில்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது சீர்காழி திருநாகூர் திருவெல்லக்குளம் அருள்மிகு அண்ணன் பெருமாள் கோவில். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸ்.
4: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
5: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
6: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
5: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
7: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
8: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
7: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
9: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
10: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
11: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
10: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
12: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
13: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
12: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
13: சொல்றத காது கொடுத்து
14: கேட்டாதானே?
13: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
12: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம்.

0: நேர்கள் இனி கேட்கலாம் உங்கள் பதிவு எங்கள் குரல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநாள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
3: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
4: அடதா தார்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி பாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
3: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
6: காது மூக்கு தொண்டை இதெல்லாம் எப்படி ரிலேட்டட்னு பார்ப்போம். கேன்சருக்கு சில பேருக்கு கழுத்தில் மட்டும் கட்டி வரும், ஆனால் அந்த கட்டி வந்து 2 அல்லது 3 வாரமாக இருக்கும். இந்த கழுத்தில் கட்டி வந்தாலே நமக்கு வாய், உதடு, தொண்டை பகுதி, குரல் வளம் லாரிங்ஸ், நேசோஃபேரிங்ஸ், பின்பு சைனஸ் பகுதி, இந்த இடத்துல ஏதாவது கேன்சர் இருந்தால் அதற்கான முதல் அறிகுறி கழுத்தில் கட்டியாக கூட தென்பட வாய்ப்பு அதிகம். அதனால தான் எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்போம். இப்போ கழுத்தில் ஆறாத கட்டியோ சதையோ இருக்குன்னா, அதுவும் 2 அல்லது 3 வாரம் தொடர்ச்சியாக இருக்குன்னா, அதை நீங்கள் தொட்டு பார்க்குறப்ப கல் மாதிரி இருக்கும், அதாவது சாதாரண கொழுப்பு மாதிரி இருக்காது, அதோட தன்மை பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும், அதை தடவி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகுவது நல்லது. ஏன்னா நிறைய கேன்சர் நம்ம கண்ணுக்கு தெரியாது, வெளி தோற்றத்துக்கு வராது, உள்ளே இருக்கிற கேன்சர் இப்படி தான் நமக்கு தென்படும். அதே மாதிரி இந்த சைனஸ் கேன்சர், தொண்டை கேன்சர், அதே மாதிரி லெரிஞ்சல் கேன்சர்ஸ், மூச்சுக்குழாயில் உள்ள கேன்சர்லாம் நம்ம நுரையீரலுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் குரல் போகிறதுக்கான முக்கிய காரணம் இந்த குரல் வளத்தில் உள்ள கேன்சர் வந்து பக்கத்தில் உள்ள நரம்பை பாதிக்கும். இந்த பேச்சு நரம்பை கூட சில சமயம் அது பாதிக்க ஆரம்பிக்கும். அது பாதிச்சிடுச்சுன்னா குரல் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக குரல் வந்து வீக்காயிடும். வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து உங்கள் குரல் பேச்சுக்கான நரம்பு. அந்த பகுதியை பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு குரல் வளம் வேலை செய்யாது, ஒரு சைடு மட்டும்தான் வேலை செய்யும், இன்னொரு சைடு அசைவு இருக்காது, அப்போ உங்களுக்கு பேச்சு போயிடும். அதே மாதிரி சில பேர் இருமிக்கிட்டே இருப்பாங்க, தொண்டையை காரி துப்பிக்கிட்டே இருப்பாங்க, த்ரோட் இரிட்டேஷன் சொல்லுவாங்க, பெர்சிஸ்டன்ட் த்ரோட் இரிட்டேஷன், அதுவும் கேன்சருக்கான ஒரு காரணம். அடிக்கடி துப்புறப்ப எச்சியில் ரத்தம் கலந்து வெளியில் வருது, இல்லை சளியில் சில சமயம் ரத்தம் வரும், அது கூட உங்களுக்கு லெரிஞ்சல் கேன்சர் அல்லது ஃபெரிஞ்சல் கேன்சர், அதாவது தொண்டை பகுதியில் உள்ள கேன்சரோ அல்லது குரல் வளத்தில் உள்ள கேன்சருக்கான அறிகுறிகளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நாக்கில் 2 வாரமாக புண்ணு இருந்துட்டுருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடிக்கடி நான் நாக்கை கடிச்சிக்குவேன், அதனால தான் இந்த புண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அதை பரிசோதித்து பார்த்தேன், அவங்களே கடையில் ஆயின்மெண்ட் வாங்கியும் தடவிட்டு இருந்தாங்க. சரி அதை பயோப்சி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணோம். அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, வேணாம் இது சாதாரண புண்ணாக தான் இருக்கும், இது அப்பப்போ வரும் போயிடும் அப்படின்னு. நான் வந்து பரவாயில்ல எப்படியும் 2 வாரம் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அடிக்கடி நம்ம பயோப்சி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அது புற்றுநோய் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அர்லி டிடெக்ஷன் ஆரம்ப கட்டத்துலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம், ஏன்னா அது ரொம்ப சின்ன சைஸில் தான் இருந்துச்சு. ஸோ இதை சீக்கிரமே குணப்படுத்த வாய்ப்புகள் அதிகம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
0: சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.

0: ஜோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாயில் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையாலையில் ஒழிப்பதெல்லாம் தேனி, இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: விரல் நுனியில் விருப்ப பதிவுகளாய் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலியில் 10% தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகள் மெட்டுகள் அரிஞான் கைகளுக்கு செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
5: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான கலகலப்பான இந்த இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது உங்கள் பதிவு எங்கள் குரல். இன்றைய உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதாகையை விடுத்து அந்த பதாகையில் ஒரு வினாவை உங்களுக்காக விடுத்திருக்கிறோம். திருமண பந்தியில் நீங்கள் முதலில் சுவைக்கும் உணவு வகை எது? திருமண பந்தியில் நீங்கள் முதலில் சுவைக்கும் உணவு வகை எது? திருமணத்துக்கு போனோம் அப்படின்னாலே மொய்யெல்லாம் வச்சு முடித்த உடனே மணமகன் மணமகள்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய திருமணத்தையும் பார்த்து முடித்த உடனே நம்முடைய கண் பார்க்கறது எந்த பக்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக பந்தி தான். பந்தி இல்லாமல் ஒரு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதே பந்தியில் சில நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய திரள் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம பின்னாடி நிறைய நாற்காலிக்கு பின்னாடி நின்று எப்போ கிளம்புவாங்க அப்போ நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நேரமெல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற நம்மளையும் திரும்ப திரும்ப எப்போ சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்குறதுலையே நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டு கிளம்புற சூழலாம் நமக்கு உண்டாயிருக்கும். அப்படி இருக்கிற சூழலில் எப்படி வச்சாலும் சரியா இந்த திருமண பந்தியில் நான் இதை சுவைச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு இயல்பாகவே, அதாவது இதற்காக மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் இயல்பாகவே திருமணத்துக்கு போனீங்க அப்படின்னா முதல்ல தலைவாழை இலை போட்டு அதில் போடுற உணவு பரிமாறப்படுகிற உணவு வகைகளில் முதல்ல நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வகை எது? அதை தான் இன்னைக்கு நம்ம வினாவா தொடுத்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக யார் பின்னோட்டம்

0: விட்டுருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் அவங்க தான் முதல் பின்னூட்டத்தை விட்டுருக்காங்க. இதில் என்ன சார் சந்தேகம், ஸ்வீட் தான் அப்படின்னு முடிச்சிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்மாவதி ஸ்ரீதர், காரைக்கால்லேருந்து, இனிப்பு வகை தான் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க.
0: அவரிக்காடு வித்யா வீரமணி, திருமண பந்தியில் நான் முதலில் சுவைக்கும் உணவு இனிப்பு இனிப்பு இனிப்பு மட்டுமே, இனிப்புக்குள்ளேயே விழுந்து எழுந்துச்சிருக்காரு.
1: ஆஹா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிப்பு எடுத்துக்க மாட்டேன், அப்படியே எடுத்துக்கிட்டாலும் லாஸ்ட்டாக தான் எடுத்துக்குவேன், முதல்ல போண்டா அல்லது வடை சட்னி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எண்ணினம்.
0: ஆமாம், எண்ணினமடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்தது ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, முதலில் சுவைப்பது இனிப்பு தான் அப்படின்னு
1: இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான், திருமணப்பந்தியில் முதலில் சுவைப்பது இனிப்பு தான் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது நான் முதலில் சுவைப்பது இட்லி சாம்பார் தாங்கோ அப்படின்னு இருக்காங்க. இப்போது மட்டுமல்ல எப்போதுமே எனக்கு பிடித்த உணவு என்றால் அது இட்லி மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல்,
1: நாகூர்ல இருந்து யூசுப் மாலிம், வெங்காயம் தயிர் பச்சடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இவர் தான் நம்ம வேணும், எடுத்த உடனே நம்ம கை அங்கே தான் போவோம், தயிர் பச்சடியில் கை வச்சிருவேன் நானும். அடுத்தது என்ன, கோவி கார்த்திகேயன் குடவாசிலேருந்து வேற என்ன இனிப்பு தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்ததா பார்த்தீங்கன்னா நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், திருமண பந்தியில் நான் முதலில் சுவைப்பது மக்களின் அன்பு, இரண்டாவது அங்கே கட்டியிருக்கும் பூ, மூன்றாவது தான் சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அன்பை சுவைப்பதா, சரி கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்காரு, பரவாயில்ல. அடுத்தது திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, இதுல என்ன சார் சந்தேகம், ஸ்வீட் தான் அப்படின்னு இருக்காங்க.
1: பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தான் சொல்றாங்க, ஏன்னா வீட்டில் வந்து நம்ம அடிக்கடி அந்த ஸ்வீட்ல செய்ய மாட்டோம் பாருங்க. அதனால அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாகை சிக்கல் சரண்யா, இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்வீட்ல கேசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய்வாள், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்ற பிரைசஸ்,
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்,
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் ஹேஷ்டாக் 100.3
5: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள், விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஎஸ் காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது,
6: வீட்டு உபயோகப் பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கும் இந்த இனி நேரம் 9:16 நிகழ்ச்சியில் இன்னைக்கு திருமண பந்தியில் நீங்கள் முதலில் சுவைக்கிற உணவு எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அந்த வகையில் அடுத்து நாகை சிக்கல் சரண்யா சரவணன், இனிப்பு வகை கேசரி அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்ரமணியன், திருமண பந்தியில் நான் முதலில் சுவைக்கும் உணவு அப்படின்னா அது காரம் ஸ்வீட், அடுத்தது கூட்டு பொரியலும் சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா காரைக்கால் நளினி, அருள் ஷாலினி ரியா, நாங்கள் 3 பேரும் போகும்போது ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் இலையில் என்ன இருக்குது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அப்புறம் தான் தேவைப்பட்டால் வாங்கிப்போம், இல்லைன்னா 3 பேரும் மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சாப்பாட்டை வீணாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம், அதாவது பந்தியில் வைக்க வரும்போதே இது நம்ம சாப்பிடுவோமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வேணும் வேணான்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு பொருட்கள் வீணாகாமல் கூட இருக்கும். நல்ல செய்தியாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூரி பொங்கல் வடை வெளுத்து வாங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை 1 ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது

0: பொருளுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
1: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில திருமண பந்தியில முதல்ல நீங்க சுவைக்கிற உணவு வகை எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அந்த வகையில் அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க?
7: பொன்னியம்மன் பேடு வனே கணேசன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. அடுத்ததா ஜோதி அண்ணப்பன் பேட்டையிலேருந்து, ஸ்வீட் தான் முதலில் சாப்பிடுவேன், கேசரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்
6: அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, கொஞ்சமாக ஸ்வீட்டை சாப்பிடும், அப்புறம் அதான் இட்லி பூரி பொங்கல் வடை வெளுத்து வாங்க வேண்டியதான். போகிறதே சாப்பிட்றது தானே சார், வேறு எதுக்கு போகிறோம், பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், அப்புறம் சாப்பாடு தான் முக்கியம். குறிப்பு அப்படின்னு போட்டு ஸ்வீட் அதிகமாக சாப்பிடாதீங்க சார், அப்புறம் சாப்பிட முடியாது, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு.
7: கண்டிப்பாக நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது,
6: சொல்ல மாட்டோம். ஆமாம்.
7: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருமண பந்தியில் நான் முதலில் சுவைப்பது மெதுவடை, இல்லை என்றால் பொரியல் அப்படின்னு கோவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து இனிப்பு தான் நான் சுவைக்கிற முதல் உணவு வகைன்னு இருக்காங்க, டிஆர் பண்ணம் நளினி சங்கர்.
7: அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா பொன்னியம்மன் வண்ணை கணேசன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, இனிப்பு தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
6: இது ஒரே முறையா எனக்கு தெரிஞ்சு பொன்னியம்மன் கேடு வண்ணை கணேசன் வந்து இரண்டு முறை பதிவு அனுப்புறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முறை அனுப்பினாலே நமக்கு போதுமானது. அடுத்து மல்லியம் ரவி, முதல்ல ஸ்வீட்டு அப்புறம் பொங்கல் அப்படின்னு இருக்காரு.
7: அடுத்ததா தில்லை ஸ்ரீனிவாசனுக்கு வந்து வடை தான் சொல்லியிருக்காங்க.
6: என்ன சார் இது கூட தெரியாதா, நான் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் சுகர் இல்லையோ அவர்கள் முதலில் சுவைப்பது இனிப்பு தானே அப்படின்னு
7: இருக்கு. சுகர் உள்ளவங்களும் லைட்டா அப்படி வாங்கி சாப்பிடுறது உண்டு.
6: ஆமா.
7: அடுத்ததா பாத்தீங்கன்னா பொறையாறு சுகுணா தேவி, வேற என்ன இனிப்பு தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
6: குழந்தை கொரநாட்டு திருப்பூர் ஜி பிரபாகரன், நான் முதலில் இலையில தண்ணி விட்டு சுத்தமா தொடச்சிட்டு அப்புறம்தான் இனிப்பு வகை ருசிப்பேன் இருக்காரு.
7: அடுத்ததா பாத்தீங்கன்னா அடிமணத்துல இருந்து கார்த்திகேயன், பூரி பொங்கல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து நாகூர் முகமது ஜலீல், திருமண பந்தியில் உட்கார்ந்தவுடன் பக்கத்து எல்லையில் எல்லா உணவு வகைகளும் பரிமாறப்பட்டுள்ளதா, குறிப்பாக ஸ்வீட் வைக்கப்பட்டுள்ளதா நான் பார்த்து விட்டு எனக்கு பிடித்த உணவு இனிப்பு வேலைனா கேசரியே சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்காங்க.
7: அடுத்ததா பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்வீட் வடை பொங்கல் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
6: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், இனிப்பு தான் அப்படின்னு இருக்காங்க.
7: கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்க, ருசிப்பது கேசரி, இவங்களும் இனிப்பு தான் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான நேயர்கள் வந்து கேசரி இனிப்பு தான் சொல்லியிருக்காங்க.
6: நம்ம ஏன் அப்படின்னா செரிமானத்தை தூண்டும் அப்படின்னு வந்து நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை வச்சு முதல்ல இனிப்பு தான் வைப்பாங்க. அதுவும் முத முத ஒரு உணவு வகை தொடும் பொழுது இனிப்போட தொடணும் அப்படிங்கிறது, எல்லா வகையும் வந்து நலமா அமையணும் அப்படிங்கிறதுக்காக, சாப்பாடும் நலமா அமையணுங்கிறதுக்காக தான் வந்து இனிப்பு,
7: அந்த உறவு வந்து என்னைக்குமே நீடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இனிப்பு.
6: நிச்சயமா.

0: நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சி இப்பகுதியினை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம்
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:31.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
4: நேயர்கள், இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிடல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: VPN கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும். இன்று அக்டோபர் 7 வரலாற்று ஏடுகளில் புரட்டப்பட்ட சில நிகழ்வுகளின் தொகுப்பு. உலகளவில் பருத்தி ஒரு முக்கியமான உணவு தொழிலாகும். பருத்தி மற்றும் பருத்தி சார்ந்த பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், வளரும் நாடுகள் தங்கள் பருத்தி சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதற்காக உலகளவில் சந்தைகளை அதிக அளவில் அணுக வேண்டியதன் அவசியம்

0: அவசியத்தை வலியுறுத்தியும் பருத்தி சாகுபடி உழவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டும் இன்று உலக பருத்தி நாள் கொண்டாடப்படுகிறது.
1: தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மூத்த தலைமுறை கவிஞர்களுள் ஒருவரான கவியரசு முடியரசனின் பிறந்த நாள் இன்று. 1920 தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் பிறந்தார். பாரதிதாசனின் பரம்பரையைச் சேர்ந்த இவர் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் திகழ்ந்தார். பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை போன்ற படைப்புகளை படைத்துள்ளார். இவரது தமிழ் தொண்டை போற்றும் வகையில் தமிழக அரசு இவரது படைப்புகளை நாட்டுடைமையாக்கியுள்ளது.
0: 1950 இன்றைய நாளில்தான் அன்னை தெரசா கொல்கத்தாவில் மிஷனரி அட் சேரிட்டி, அன்பின் மிஷனரிகள் அமைப்பை தொடங்கினார்.
1: தமிழ் கவிஞரான ஞானகூத்தனின் பிறந்த நாள் இன்று. மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூரில் 1938 இதே தேதியில் பிறந்தார். தாய்மொழி கன்னடம், இயற்பெயர் அரங்கநாதன். திருமந்திரம் நூல் ஏற்படுத்திய தாக்கத்தினால் தனது புனைப்பெயராக ஞானகூத்தன் என்ற பெயரை ஏற்றார். அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், மீண்டும் அவர்கள் போன்ற நூல்களை எழுதியுள்ளார்.
0: 1953 இன்றைய நாளில்தான் பஞ்சாப் மாநிலத்தின் தலைநகராக சண்டிகர் அறிவிக்கப்பட்டது.
1: காதல் பரிசு, மூன்று முகம், தங்க மகன் போன்ற பல திரைப்படங்களை இயக்கிய திரைப்பட இயக்குநரான ஏ ஜெகநாதனின் நினைவு நாள் இன்று. தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு மொழிகளில் 34 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இவர் 2012 தனது 78 வயதில் இதே தேதியில் மறைந்தார்.
0: சங்க இலக்கியத்தில் புலமை பெற்ற முதிர்ந்த தமிழறிஞரும் பேராசிரியர், நூலாசிரியர், ஆய்வாளர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகம் கொண்ட அ தர்ஜினாமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் இன்று. 2015 குடியரசுத் தலைவர் விருதாகிய தொல்காப்பியர் விருதினை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: நேரம் 9:35. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்பொடியின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
7: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்,
8: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
6: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
11: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: பரபரப்பான இந்த இனிய காலை சூழலில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3. உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் திருமண பந்தியில் நீங்கள் முதலில் சுவைக்கும் உணவு எது அப்படின்னு ஒரு வினாவை விடுத்திருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து இனிப்புதான் அப்படின்னு சொன்னாலும் கூட அடுத்தடுத்து சில நேயர்கள் வித்தியாசமே சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி மேடம் கார்த்திகேயன் பூரி பொங்கல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் கருணாநிதி ருசிப்பது கேசரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா செமனார் கோயில் குணசேகர் முதல்ல இனிப்பு பிறகுதான் மற்றது அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்ததான் வந்து சிவபுரி கீர்த்திராஜன் உணவு வந்து இனிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது திருச்சி பெருகமணி முகமது இப்ராஹிம் திருமண விருந்தில் முதலில் சாப்பிடுவது சந்தேகம் இல்லாமல் இனிப்பதான் அப்படி இல்லைன்னா பிரெட் அல்வா அப்படின்னு இருக்கார்.
1: அடுத்ததா பார்த்தீங்கன்னா முதலில் சுவைப்பது ஸ்வீட் மற்றும் வடை பிறகு பொங்கல் அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரலத்திலிருந்து சொல்லியிருக்காங்க.
0: சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு பால் பாயாசம் அப்படின்னு இருக்காரு.
1: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி முதலில் தண்ணீர் கொஞ்சம் மறந்துவேன், அடுத்தது கொஞ்சம் சுவைத்து சாப்பிடுவேன், அதற்கு கார வகைகள் சாப்பிடுவேன், எந்த பொருளாக

0: இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், வயிறு முட்டை சாப்பிட மாட்டேன், எந்திரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்கிற மாதிரி இருந்திருக்கணும். இது வந்து சரியான விஷயம் தான். அதாவது நமக்கு வந்து வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாமே சாப்பிட்டோம்னா வயிறு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால ஏந்திரிக்கும் போதே இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் தோன்றும் போது நம்ம ஏந்திரிச்சிடணும்ன்றத வந்து சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது கொய்த்திலிருந்து திட்டச்சி நிஷான் ஹலீம், வாழைப்பழம் அதாவது இருந்துச்சுன்னா வாழைப்பழம் இலையின் ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உருளைக்கிழங்கு கூட்டு ரொம்ப பிடிக்கும். அப்பளம் அப்புறம் பிரியாணியா இருந்தா வெங்காய பச்சடி அப்படின்னு
0: அதுதான் பாத்தீங்கன்னா சாம்பார் சரியாக இருந்தால் மற்றவை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை பாரதி சொல்லியிருக்காங்க.
1: அலிவலம் சக்தி முருகானந்தம், பந்தியில் சாப்பிடும் பொருளை புதிது புதிதாக எதையெல்லாம் வைக்கிறார்களோ அதை முதல்ல எடுத்து சாப்பிடுவேன்.
0: ஆமாங்க, புதுசு புதுசா இப்ப பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஈவினிங் டிஃபன் போட்டாங்கன்னா இட்லி சாம்பார் தோசை அப்படிதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வைக்கிறாங்க, சில்லி பரோட்டா வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த பிரெட் ஹல்வான்னு சொல்லிட்டு கூட இப்ப புதுசா எல்லாம் வைக்கிறாங்க, அப்புறம் ஆலு குல்ச்சான்னு கூட வச்சாங்க ஒரு இடத்துல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்.
1: என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மதிய உணவுல வந்து காய்கறி கூட்டு கீரை கூட்டு இதுதான் சாப்பிடுவேன், காலை உணவுல வந்து மிளகு பொங்கல் தான் முதல்ல சாப்பிடுவேன்னு
0: இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா புதுத்தூர்ல இருந்து சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளை பார்க்க எங்க முன்னாடி ஓட்டுறாங்க, முன்னாடியே கையை பிடிச்சி இழுத்து போய் சாப்பிட சொல்றாங்க. அதாவது மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க எங்க விடுறாங்க, எடுத்தவொடனே என்ட்ரன்ஸ்லயே வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. மதியத்துல வந்து என்னதான்னா அப்பளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
1: அடுத்தது சுபா இளங்கோவன், திருக்கடையூர்லேருந்து, வடை சட்னி தொட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்காங்க.
0: அடுத்ததான் தில்லையாடி நவீன், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்வீட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா புதுத்துறை சித்ரா தேவி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோடய தான் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னு.
0: ஆமாம்.
1: அடுத்தது பாத்தீங்கன்னா முள்ளக்காடு பாபு, ஸ்வீட் தான் அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்தது அதம்பார் கலைச்செல்வி செல்வம், ஸ்வீட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது தனிக்கொட்டகம் தெற்கு ரவிக்குமரன், இனிப்பு சுவை அப்படின்னு இருக்காங்க.
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா திருமண பந்தியில் முதலில் சுமைப்பது என்னன்னு கேட்டிருக்கீங்க, என்ன முதல்ல இலையில வைக்கிறாங்களோ அதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே கொடிக்கால் பாளையம் ஷாகு ஹமீத் ராஜா.
2: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று முற்பகல் 10:05 உலாவரவிருக்கும் இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று மனவிரும்பிய பாடல்களை தொலைபேசி தொட்டழைத்து கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் இணையவும் பங்கு பெறவும் காத்திருங்கள் இன்று காலை 10:05.

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காலை நேரத்தை கலகலப்பாக்கி கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில. திருமண பந்தியில எதோ முதல்ல நீங்க ருசிச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அந்த வேலை நிறைவி ராஜவேல் உட்காந்து சாப்பிடுறது முதல்ல ஸ்வீட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
7: அடுத்த பாத்தீங்கன்னா இரவாஞ்சலி கலாவதி ராஜமோகன் இனிப்பு தான், கேசரி ஹல்வா, பிரெட் ஹல்வா, குலோப் ஜாமுன் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: அடுத்தது கேக்கரை குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமண வீட்டுக்கு போனால் யார் வீட்டுக்கு தேவைக்கு போனோமோ அவங்கள முதல்ல பார்ப்பேன்னு இருக்காரு. சரி, என்ன சாப்பிடுவீங்க முதல்ல அப்படின்னு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்லி சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
7: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுட சுட ரசம் ஒரு கப் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க, குத்தால மாரியம்மன் கோவில் என்எஸ் மோகன் சொல்லியிருக்காங்க.
0: சாம்பார் அப்புறம் தானே ரசம் கொடுப்பாங்க.
7: ஆனால் நாங்கள் முதலே ரசம் கொண்டு வாங்கன்னு சொல்லி
0: கொண்டு வாங்க சாப்பிட்றீங்களோ. ஆமாம், ரசம் சாப்பிட்றது நல்லதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலவூடுதுறை சேப்பு விஜயராகவன் எச்சிக்கு வாழ்த்துக்கள் அவ்வளோதாங்க அப்படின்னு இருக்காரு.
7: அடுத்ததா பாத்தீங்கன்னா இனிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு சதா கௌதமன் சொல்லிருக்காங்க. அடுத்ததா பொங்கல், இனிப்ப தவிர்த்துருவன் சொல்லிருக்காங்க. அப்புறமா பொங்கல் சொல்லிருக்காங்க.
0: அடுத்த ஆத்தூர் செல்லராஜா, முதல்ல இனிப்பு வகை தான் அப்படின்னு இருக்காங்க.
7: அடுத்ததா ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை ராஜி.
0: செமுதபுரம் நடராஜன், திருமண பந்தில் முதலில் ருசிப்பது அப்படின்னு ஸ்வீட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
7: எதை முதல்ல இலையில வைக்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு அருண் சொல்லியிருக்காங்க.
0: என்ன இப்படி கேள்வி கேட்டுப்பிட்டீங்க, வேற என்ன ஸ்வீட் தான் என்னவா இருக்க முடியும்னு வேற நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காரு நெம்மேலி நந்தகுமார்.
7: அடுத்ததா பாத்தீங்கன்னா இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் ஸ்வீட், அடுத்தது பொங்கல், அடுத்தது போண்டா சட்னின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிப்பு தான் எடுத்த உடனே சுவைப்பது, அடுத்ததுதான் மற்ற உணவு. இட்லி எத்தனை முறை வச்சாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததா திருமண சாப்பாடுனா முதலும் சுவைக்கும் உணவு கேசரி அப்படின்னு திருச்சி வேலாயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வேலாயுதம் திருவியம்மலர் கருமண்டபத்திலிருந்து. சரி, அடுத்தது நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன், பொங்கல் சட்னி தான் பிடிக்கும், ஆனால் முதல்ல சுவைப்பது பொங்கல் தான் அப்படின்னு இருக்காங்க தெத்தி செல்வி.
7: அடுத்ததா கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜான் நஜிமுதீன், உணவு அப்படின்னா சைவ சாப்பாடாக இருந்தால் முதலில் சாப்பிட்றது ஸ்வீட்டு தான், அசைவ சாப்பாடாக இருந்தால் அதுக்கப்புறம் என்னென்னா என்னென்ன வைக்கிறாங்களோ அதுபடி சாப்பிட்டுப்போம், அதான் முதல்ல வந்து வெங்காய பச்சடி தான் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து இன்பா இலக்கியா, எந்த ஊர்ல இருந்து அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல, முதல்ல அவங்க என்ன ஐட்டங்களை வைக்கிறாங்களோ அது வரைக்கும் பொறுமையா உட்காந்துருப்பேன், அப்புறம் எதை சாப்பிடுறோம் அப்புறம் தான் முடிவு செய்வேன். ஆனா எடுத்த உடனே ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு
7: சொல்லியிருக்காங்க. ஆமா, அடுத்ததா பாத்தீங்கன்னா திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன், இனிப்பு தான், அதுல பாதியை வச்சிருந்து கடைசியிலும் மீதி பாதியை சாப்பிடுவேன் அப்படின்னு
0: இருக்காங்க. அடுத்து ஆண்டிமடம் பாஸ்கர், திருமணத்தில் முதல்ல சுவைக்க உணவு பாரம்பரிய உணவான இட்லி தான், அதுக்கப்புறம் தான் மற்ற உணவெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இனிப்பு வந்து கடைசியாக தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்காரு.
7: வேதாரண்யம் பயத்தவரங்காடு மருத வடகநாதன், மெதுவடைனா ரொம்ப பிடிக்கும், ஒரு வடைக்கு ரெண்டு வடை கேட்டு வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க.
0: ஸ்வீட் தான் சார் அப்படின்னு இருக்காரு. தலைஞாயிறிலிருந்து ராஜா முகமது.
7: காரைக்கால் நளினி, இதை சொல்ல மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஊர் சைடு ராமநாதபுரத்துல வந்து எந்த விசேஷம் ஆனாலும் மட்டன் குழம்பு தான் சூப்பரா இருக்கும், அதையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. ஓ, அடுத்து பூங்குண்டன் காவலக்குடியிலிருந்து பொங்கல் சாப்பிடுவேன் சார் அப்படின்னு இருக்காங்க.
7: அடுத்ததா மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, முதலில் சாப்பிடுவது இனிப்பு தான் சொல்லியிருக்காங்க.
0: ஸ்வீட் தான் முதல்ல சாப்பிடுவேன் இருக்காங்க பேரளமகா.
7: அடுத்ததா பார்த்தீங்கன்னா புவனகிரி சுமதி பாபு, இனிப்பு வகையை தொடமாட்டேன், ஒரு காரணம் இருக்கு, முதல்ல இனிப்பு சாப்பிட்றதுனால அதிகப்படியாக சாப்பிடுவது தவிர்த்துருமா,
0: ஓ
7: அதனால என்னுடைய ரகசியம் அடிச்சு கேட்பாங்க, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த், இனிப்பு தாங்க அப்படின்னு இருக்காரு.
7: அடுத்ததா பார்த்தீங்கன்னா முதல்ல இனிப்பு அப்புறம் தான் அப்படி எல்லாமே அப்படின்னு நிரவி என்ன நச்சுப்பிள்ளை சொல்லியிருக்காங்க.
0: முதல்ல இனிப்பு சுவையை மகிழ்ந்து விட்டு தான் அடுத்த உணவு வகைகள் அப்படின்னு இருக்காங்க. ஆயக்காரன் குளம் பழனிவேல்,
7: நிரவி பிரபாகரன், இளைய பாத்துடன் ஸ்வீட் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காலையில டிஃபன் என்றால் கேசரி, மதியம் என்றால் தக்காளி ஸ்வீட் அப்படின்னு இருக்காரு பிரதாபராமபுரம் கவியரசன்.
7: திருவாரூர் மேட்டுப்பாளையம் மகாலட்சுமி, போலி போடின்னு சொல்லியிருக்காங்க, அது போலியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: போலி, ஆமா. அடுத்து நான் முதலில் சாப்பிடுவது இனிப்பு தான் அப்படின்னு சத்யா மணக்குடியில இருந்து.
7: அடுத்ததா பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், இனிப்பு இல்லாம வேற ஒன்னு சுவைச்சிட்டு பிறகு இனிப்ப சுவைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆதவன் நட்சத்திரன், எங்க முதல் பார்வை பூரி கிழங்கு வடையில தான் இருக்கும் அப்படின்னு
7: இருக்காரு. கண்டிப்பா
0: திருவாரூர் கடக்கத்துல இருந்து.
7: அடுத்ததா பாலும் பழமும் தான் கொடுத்தாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் கணேசன் வாய்மேட்ல இருந்து சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து இன்பங்கள் தான் அப்புறம் பூரி.

0: சாப்பிடுவேன், இனிப்ப முதல்ல சாப்பிட்டா நம்ம பசி உணர்வை கட்டுப்படுத்திடுவோம், அதனால இனிப்ப கடைசியெல்லாம் சாப்பிட வேண்டும் இருக்காரு சுரேஷ் கண்ணாரப்பாளையம், சுரேஷ் ராஜேந்திரன்.
1: அடுத்ததா பாத்தீங்கன்னா திருபுவனம் ரவி லக்ஷ்மி, தண்ணி பாட்டில் உள்ள தண்ணியை திறந்து வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், முதலீடு விசேஷம் நடத்துபவர்கள் முதலீடு சமைக்கிறவர்களின் உழைப்பதெல்லாம் வீணாயிடக்கூடாதுன்னு பந்தில் உட்காந்துட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் எழுந்திருப்பேன். சரி, அதெல்லாம் சரி, நீங்கள் முதல்ல என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டிருந்தோம். சரி, அடுத்தது
1: கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, ஸ்வீட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து முதல்ல சாப்பிட்ற ஸ்வீட் தான் அப்படி இருக்காங்க மன்னார்குடி சசிகலா தியாகராஜன்.
1: பொறையார் லதாவும் ஸ்வீட் தான் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது ஸ்வீட் ஒன்லி அப்படின்னு இருக்காங்க காட்டூர் சிவகுமார்.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய்விலுக்கு துயமணியும் ஸ்வீட் தான் சொல்லியிருக்காங்க.
0: அலெக்சாண்டர் வரதராஜன் பேட்டையிலேருந்து, முதல்ல இட்லி சாம்பார் அப்புறம் தான் அடுத்தது அதோட சேர்த்து சாப்பிட்றது தான் பிடிக்கும்னு இருக்காரு.
1: பூவம் குபேர் இனிப்பு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கொளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயில் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாரும் பந்தியில் முதல்ல உட்காந்து இனிப்பு தான் எடுத்து சாப்பிடுவாங்க, ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக காரத்தில் இருந்தால் ஆரம்பிப்பேன் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வைக்க வர்றதுக்குள்ளேயே என்னென்ன தேவையில்லையோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதோ அதெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்தா பார்த்தீங்கன்னா அகரங்கொந்தைய கார்த்திகேசன் வந்து இனிப்பு தான் சொல்லியிருக்காங்க.
0: அசோகா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாப்பா கோயில் ரவி.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீர்காழிலேருந்து சிவசண்முகம், பந்திக்கும் முந்திக்கணும் பாருங்க, அதான் பழக்கம், கடைசி வரைக்கும் எல்லா உணவையும் வீணாக்காமல் அனைத்தையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆனால் முதல்ல பிடிச்ச ஸ்வீட்டு தாங்கிறத கடைசி சொல்லியிருக்காங்க இவ்வளோதையும் சொல்லிட்டு. சரி, நாகூர் அலுவன் சிராஜ், நான் திருமண நிகழ்ச்சிக்கு போனால் முதல்ல சாப்பிடுறது இனிப்பு தான், ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சக்கரை நோய் இருப்பதால் சக்கரை கொடுக்காம அக்கறையோடு என்னை பார்ப்பாங்க அப்படின்னு இருக்காங்க.
1: கண்டிப்பாக.
0: அடுத்து டிஆர் பட்னா ரமேஷ், ஸ்வீட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.

0: நேர்கள் எதுவரை கேட்டு மகிழ்ந்தது. கோபால் பல்பொடியின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸ் ஆன பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம், இது எங்க ஏரியா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
6: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
7: வணக்கம் நேயர்களே, உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகளை சொல்லிட்டு இருக்காரு. சார், இப்ப என்னன்னா, சுகர் வந்திருக்கு ஒருத்தருக்கு, 45 அவருக்கு. அவருக்கு வெரிகோஸ் வெயினும் இருக்கு, அது ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி அந்த காலில் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. இப்போ அவங்க வெரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா இல்லை சுகரை கண்ட்ரோல் பண்ணணுமா? அப்படி இருக்கவங்களுக்கு எலும்பு ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கா?
8: ஓகே, இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து இந்த இதே கேள்வி வந்து ஒரு நேர் நம்ம இதில் எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு ஒரு கேள்வி அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வெரிகோஸ் வெயினா? இது வந்து என்னென்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்க. இப்போ இது வந்து கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது சுகருங்கிறது ஒரு தனி பிரச்சனை. அது சுகர் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது யூஸ்வலாக புண்ணு வந்தால் அது ஆறாது, அதுவும் ஒரு இது இருக்கு. வெரிகோஸ் வெயின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட காலில் பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு ரொம்ப நேரம் நிற்கிறவங்க ஜாப், அதாவது நின்று பண்ணுற வேலை, மெயினாக அந்த டீ மாஸ்டர் மாதிரி பண்ணுறவங்க நிறையா, அந்த கண்டக்டர்ஸு, ஸோ நிறைய அந்த நின்றுட்டு பண்றாங்க பாத்தீங்களா,
9: தறி ஓட்டுறாங்க முக்கியமா.
8: ஆமா, தறி ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங், ப்ரொலாங் ஸ்டாண்டிங்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, கிராவிட்டியில பிளட் வந்து கீழே புல்லாகும். ஸோ பிளட்டை மேல தள்ள முடியாது. ஸோ அந்த நல்ல ரத்தம் கீழே வந்துடும், பட் மேல தள்ள முடியாது. அதனால தள்ள முடியாதனால கிரானிக்கா நிக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, காலில் இருக்க அந்த பச்சை நிறம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் புடைக்க ஆரம்பிக்கும், பொடிச்சு அங்கங்க அடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஃப்ளோ, அதாவது வந்து இந்த பிளட் மட்டும் எப்பயும் அப்படின்னா கண்டினியூஸா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நின்றுச்சு, தடைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரத்த கட்டியா மாறும். ஸோ ரத்த கட்டியா மாறுதான் அடைப்பு வருதுன்னு அர்த்தம். ஸோ சிமிலர் வே இதுல, அதனாலதான் அந்த சில இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொழுப்பு படியுது, அதனால பிளட் நிக்குது, அதனால வருது. சிமிலரும் இதே மாதிரிதான். ஸோ அந்த மாதிரி பிளட் கிளாட் ஆகி அந்த மாதிரி நிக்குது, அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா அந்த ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து

0: என்னன்னா வெரிகோஸ், வெரிகோஸ் அல்சர்னு சொல்லுவோம்.
1: ம்
0: இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து அந்த வர அல்சர், அது அந்த அல்சர்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, டக்குன்னு பாத்தீங்கன்னா காயமான மாதிரி இருக்கும், எடுத்து விட்டு பக்கு மாதிரி இருக்கும், அதை எடுத்தோடனே பிளீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த இல்லை திரும்ப க்ளோஸ் ஆகும், திரும்ப பெரிய அல்சர் ஃபார்ம் ஆகும். இது மட்டும் அந்த வெரிகோஸ் வெயினை ட்ரீட் பண்ணாம நம்மளால இந்த அல்சரை சரி பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து சைமன்டேனியஸ்லாம் பண்ண வேண்டிய விஷயம். சுகர் இருக்கவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கு, இந்த அல்சர் இருக்குன்னா கண்டிப்பா வெரிகோஸ் வெயின் நம்ம ட்ரீட் பண்ணணும். வெரிகோஸ் வெயினை ட்ரீட் பண்றதுக்கு ப்ராப்பரான அது ரத்த குழாய் தையல் போடுறது, இந்த ரத்த குழாய் ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணணும். கையோடு சேர்த்து சுகர் லெவலை மேனேஜ் பண்ணும். இப்போ இந்த நம்ம உடம்புல புண்ணு வந்துருச்சு அப்படின்னாலே யூஸ்வலாக சுகர் லெவலில் கண்ட்ரோல் இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இதை நம்ம அப்படியே இதை சரி பண்ணாமல் விட்டோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் எலும்பு வரைக்கும் பரவிடும், எலும்பு வரைக்கும் பரவும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கலந்துரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ரெண்டையுமே ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் தான். வெரிகோஸ்வைனுக்கு வெரிகோஸ்வைன் அல்சருக்கு

0: இதை நம்ம அப்படியே இதை சரி பண்ணாமல் விட்டோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் எலும்பு வரைக்கும் பரவிடும், எலும்பு வரைக்கும் பரவும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கலந்துரும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ரெண்டையுமே ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் தான். வெரிகோஸ்வைனுக்கு வெரிகோஸ்வைன் அல்சருக்கு வெரிகோஸ்வைன் ட்ரீட் பண்ணால் தான் இதாகும். அதே மாதிரி வந்து சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த புண்ணை வந்து ஈஸியாக நம்மளால் ஆற வைக்க முடியும்.
1: இந்த இது வந்து எலும்பு அஃபெக்ட் பண்ணுமா, இன்ஃபெக்ட் பண்ணுமா?
0: கண்டிப்பாக இருக்குது, அதான் சொன்னேன். நம்மளுக்கு வந்து டீப்பாக போக போக தசை வந்து இன்ஃபில்ட்ரையாக இன்ஃபெக்ஷன் அதிகமாகி உள்ளே போக போக எலும்பு போய் தாக்கக்கூடும். எலும்போட இன்ஃபெக்ஷன் மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி தசையோட மாதிரி ஈஸியாக குணப்படுத்த முடியாது. அந்த எலும்போட இன்ஃபெக்ஷன் மட்டும் எலும்புக்குள்ளே பரவிடுச்சு அப்படின்னா அதில் ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிடும் எலும்பு சுற்றி. ஸோ அதனால் அதோட பாக்டீரியா வளரக்கூடியது எலும்பு அரிக்கக்கூடிய தன்மையில ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் அந்த எலும்பு பீஸை நம்ம ரிமூவ் பண்ணி, ஸோ அது வந்து கொஞ்சம் மேஜர் ப்ரொசீஜராக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி தோல் மாதிரி ஈஸியாக அந்த எலும்போட ட்ரீட் பண்ணலாம்னா கிடையாது. இந்த எலும்பில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கிரானிக்கான பெரிய பிரச்சனை தான் அது. அதை வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்ம விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலும்போட இன்ஃபெக்ஷனை நம்மளால கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.
2: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:05. சிந்தனை துளி. சாலை என்பது பொது சொத்து. மிதமான வேகம் நம் கெத்து. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

சந்திக்க செவிகளில் இணைகிறது. இது எங்க ஏரியா? தொலைபேசி தொட்டு மனம் விரும்பி கேட்டு மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் மட்டும் இங்கே இணையும் இது எங்க ஏரியா. இன்றைய எங்க ஏரியா நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுத்து சிறப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மயிலாடுதுறை மாவட்ட நேயர்களே, உங்களுக்கான அலைபேசி எண்களும் தொலைபேசி எண்களும் 4368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 231-231 இந்த எண்ணிலும், 299-48 இந்த எண்ணிலும், 299-58 இந்த எண்ணிலும் தொடர்பில் வந்து உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழலாம். அன்பின் நேயர்களுக்காக இன்னும் ஒரு அலைபேசி எண் 9566-42-7231. இது எங்க ஏரியா. One, two, three, four.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இது எங்க ஏரியா நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேயர். யார் எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
5: காரை பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் எங்கள் ஏரியா நிகழ்ச்சிக்கும் காலை வணக்கத்துடன் இணைவது மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரமண்டல இரவாந்தேரி கலாவதி ராஜமோகன்.
4: மயிலாடுதுறை மாவட்டம் உங்க ஏரியாவா?
5: ஆமாங்க. ஆமாங்க சார்.
4: சரி சரி, என்ன பாடல் வேணுங்க
5: சார்? எங்கள் ஏரியா நிகழ்ச்சியை கொண்டு வந்ததுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள்.
4: மிக்க நன்றிமா, சொல்லுங்க.
5: வடம் வந்து ராமன் தேடிய சீதை, மழை நின்ற பின்பும் தூரல் போல, அந்த பாடல் கொடுங்க.
4: மழை பெய்தா என்ன இரவாஞ்சேரியில போகும்? நேத்து பேஞ்சு சார், நேத்து முந்தா நேத்து
5: இன்னைக்கு
4: இல்ல.
5: ஒருவேளை
4: நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
5: நன்றி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபராஜன் மருத்துவமனையின் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக

0: மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாலு இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாகில் கிரிநட்வோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்
1: தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
7: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் இது எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அந்த ஏரியாவில் இருந்து காரைக்கால் பண்பலை இது எங்க ஏரியாவில் இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: நாச்சியா மன்சூர், எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன் சார்.
7: சரிங்க, நாச்சியாவுக்கு என்ன பாடல் வேணுங்க?
8: எனக்கு
7: சிந்து நதி பூலேந்து ஆசாடி என்ன உடம்பு அந்த பாட்டு வேணும். கண்ணுக்கு தெரியற மாதிரி
8: நிறைய
7: இருக்கு. சரி, நிறைய இருக்கு. சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு.
8: நன்றி சார், ரொம்ப நன்றி.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது இது எங்க ஏரியா. இது எங்க ஏரியா நிகழ்ச்சிக்காக எந்த ஏரியாவில இருந்து வர்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் சார். ஜோதி அண்ணப்பன்பட்டில இருந்து சார்.
8: சொல்லுங்க ஜோதி.
9: எங்க ஏரியா நிகழ்ச்சிக்காக எங்க மாவட்டத்திற்கு வந்திருக்கோம். காரை பண்பலைக்கு நன்றிகள் பற்பல சார்.
8: மிக்க நன்றிமா. சொல்லுங்க.
9: எனக்கு ஆனந்த பூங்காற்றைய படத்துல இருந்து சார்.
8: சரி, செம்மீனா. செம்மீன்னா உங்க நினைவுக்கு எது வரும்? செம்மீன் அப்படின்னா உடனே உங்களுக்கு எது நினைவுக்கு வரும்?
9: எது சார் சாப்பிடுற மீன கேக்குறீங்களா? மீன்,
8: எந்த மீன வேணாலும் சொல்லுங்க.
9: எனக்கு சாப்பிடுற மீனா மீன், செங்கால மீன் ஞாபகத்துக்கு வரும்.
8: செங்கால மீன் தான் ஞாபகத்துக்கு வரும். சரி சரி, உங்க உங்க ஏரியாவில வந்து இப்ப பார்த்த உடனே இதுதான் அடையாளம் அன்னப்பன்பேட்டை இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க?
9: ஆஞ்சநேயர் கோயிலு, பாஞ்சாலி அம்மன் கோயில் இருக்கு சார்.
8: சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா இணைப்பில் வந்த.
9: நன்றி சார். நன்றி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள

0: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: 100.3 மெகாஹெர்ட்ஸ் பம்பளை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் இணைந்து மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறையிலிருந்து பங்கு பெற ஒவ்வொரு நேயர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து யார் இணைப்புல வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார். நான் மயிலாடுதுறை மாவட்டம் பனையூர்லேருந்து கார்த்திக் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
4: நல்லா இருக்கும் கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு சார்.
4: சரி கார்த்திக், என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு புதுமொழிதான் படத்துல இருந்து தினம் தினம் போகிற தமிழ் அந்த பாடல் கொடுங்க சார்.
4: சரி, தினம் தினம் பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? தினம் தினம் பிடிக்குமா இல்ல தினத்துக்கு ஒரு முறை பிடிக்குமா? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பனையூர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா விடுபட்டு போயிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் கேட்ட தினம் தினம் பாடலை தினம் தினம் கொடுக்க முடியாது, இன்னைக்கு கொடுத்துருவோம்.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
0: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
11: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 இது எங்க ஏரியா நிகழ்ச்சிக்கு மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து இணைகிற அடுத்த நேயர், இது எங்க ஏரியாவில், அவங்க எந்த ஏரியா? வணக்கம்.
15: வணக்கம் சார். மயிலாடுதுறை மாவட்டம் முடிகண்டநல்லூர் இருந்து வாசிக்கு பேசுறேன் சார். 22 முடிகண்டநல்லூர்ல இருந்து.
6: 22 முடிகண்டநல்லூர்.
15: சரி, ஆயிரம் ஆனாலும் ஆயிரம் ஆகாது என்பார்கள், அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து பேசுறேன்.
6: மகிழ்ச்சிமா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
15: எனக்கு கச்சேரி ஆரம்பத்தில இருந்து கச்சேரி கச்சேரி களக்கட்டு தடா.
6: கச்சேரி களக்கட்டுதா
15: கட்டிட்டு இருக்குதே காரைப்பண்பலை. அருமையாக எங்க ஏரியா உள்ள வராதே நின்று.
6: சரிம்மா, மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா. நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ முடிகண்ட நல்லூர்ல பார்த்த உடனே இதுதான் முடிகண்ட நல்லூர்னு கண்டுபிடிக்கணும்னா எந்த இடம்?
15: எந்த இடம் சொன்னாக்கா அங்காள கோயில் இருக்கு சார். இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அங்காளம்மன் கோயில்.
6: முடிகண்டநல்லூர் அப்படின்னா அங்காளம்மன் கோயில் தான் சொல்லுவாங்க இல்லையா?
15: திருச்செம்பள்ளியா நாக்க முடி திருச்செம்பள்ளியில வருது அது.
6: சரி,
15: அதுல இருந்து பக்கம் தான் அந்த முடிகண்டநல்லூர்.
6: சரிங்கம்மா.
15: இதுல இருந்து பள்ளிவாசல், யூனியன் ஆபீஸ்,
6: அதெல்லாம் இயல்பா உள்ளதுதான். நம்ம வந்து பார்த்த உடனே பளிச்சுன்னு என்ன நினைவுக்கு வருவதுதான் கேட்டோம். சரியா சொல்லிருக்கேன், மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா.

0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை 6:40 பண்ருட்டி அண்ட் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் இணைகிற அடுத்த

0: நேயர், யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், ஆக்கூர்ல இருந்து விஜய் டெய்லர் பேசுறேன்.
0: விஜய், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க விஜய், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சென்னையில
0: வண்டலூர்லயா?
1: சரி,
0: வண்டலூர் வனவிலங்குல பாத்து, வனவிலங்கு சரணாலயத்துல பாத்துருப்பீங்க இல்லையா? சரி, அங்க பார்த்தது அப்படியே நினைப்புல வச்சுட்டு இப்படியே பாட்டு கேட்கலாமா? உங்க ஊர் சிறப்பு ஆக்கூர்ல இருந்து ஏற்கனவே ஒரு நேயர் சொல்லிருக்காங்க. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, சரிங்க, சரிங்க,
1: சரிங்க சார், நன்றி சார்,
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி, நன்றி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
1: கோபால் பல் பொடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை.
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எங்க ஏரியா நிகழ்ச்சியினை. அடுத்து 11 மணிக்கு உங்களை சந்திக்க வருகிறது. வணக்கம் தோழி. இன்று பிற்பகல் 12:10 உலாவரவிருக்கும் பரிமாற்றம் நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை அரங்கேற்றவிருக்கும் தலைப்பு, வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எது. நெறிகளை பண்பலையில் அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி புஷ்பகலா செல்வகுமார். இது எங்க ஏரியா நிகழ்ச்சிக்காக இணைகிற அடுத்த நேயர், வணக்கம்.
9: அன்பான வணக்கம் சார். புத்தாள மாரியம்மன் என்ன? மோகன்.
8: மோகனையா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
9: பணம் வந்து பொற்காலம் என்ற படத்தில் இருந்து. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து.
8: சரி, தஞ்சாவூர் போயிருக்கீங்களா, தாமிரபரணி போயிருக்கீங்களா?
9: தஞ்சாவூர் தாமிரபரணி போயிருக்கேன் சார்.
8: ரெண்டு இடத்துக்கும்
9: போயிட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன்
8: சார். சரி, அடுத்த முறை போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தாமிரபரணி தண்ணியை அள்ளிட்டு வாங்க.
9: கண்டிப்பா சார்.
8: மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்த
9: மைக்கு.
8: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி,
9: வணக்கம்.

காற்றலையில் இதுவரை கைகோர்த்தது. இது எங்க ஏரியா. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த மயிலாடுதுறை மாவட்ட நேர்களுக்கும் இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என்ன பேச போறோம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நாங்கள் போடும் போஸ்டரில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யலாம். நம்முடைய வீட்டு அலமாரியில் எத்தனையோ புதிய புடவைகள்

வந்தாலோ மனதிற்கு நெருக்கமாய் என்றென்றும் பாதுகாக்கப்படும் ஒரு புடவை ஒவ்வொருவருக்கும் இருக்கும் இல்லையா? அது வெறும் ஆடையை மட்டும் நம்ம பார்க்கறதில்ல, அம்மாவோட பாசம், திருமண நாள் மகிழ்ச்சி அல்லது முதல் சம்பாத்தியத்தின் பெருமை அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஏதேதோ ஒரு அழகான நினைவுகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அழகான நினைவை சுமந்து நிற்கும் உணவு பெட்டகம் கூட இதை சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்கள் இன்னும் பொக்கிஷமாய் பாதுகாக்கும் அந்த ஒரு புடவை எது? உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995 இந்த எண்களில்.

0: மாளிகைக்கு வாங்க.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில நீங்கள் இன்னும் பொக்கிஷமாய் பாதுகாக்கும் அந்த ஒரு புடவை எது அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியிலே முதல் நேர் என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் மயிலாடுதுறையில இருந்து நாகலட்சுமி பேசுறேன் மேடம்.
3: நாகலட்சுமி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம் மேடம்.
3: சொல்லுங்க.
4: எனக்கு தங்க மீன்கள் இருந்து ஆனந்த யாழ் வாசிக்கிறேன் பாடல் போடணுமா?
3: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். சரி, நீங்க சொல்லுங்க, எந்த புடவையை நீங்க பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருக்கீங்க?
4: மேம், எனக்கு வந்து பர்த்டேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கொண்டாடினதே கிடையாது அம்மா வீட்டுலலாம். கல்யாணம் ஆகி எங்க சார் முதல்ல ஒரு புடவை வாங்கி கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆகுது. அந்த புடவை ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கிறது புடவை இன்னைக்கும் பத்திரமா வச்சிருக்கேன் மேம்.
3: ஓகே, எத்தனை வருஷம் ஆகுது?
4: 32 வருஷம்.
3: 32 வருஷம் ஆகுது. இன்னமும் பத்திரமா அதை வச்சிருக்கீங்க?
4: பத்திரமா வச்சிருக்கேன். ரெண்டு வட்டி கட்டிருப்பேன், பர்த்டேக்கு ஒரு வட்டி கட்டிருக்கேன், இன்னமும் அப்படியே வச்சிருக்கேன்.
3: ஏன் கட்டாமலே பாதுகாத்து மட்டும் வச்சிருக்கீங்க? ரெண்டு முறை தான் கட்டி
4: முதல் வாங்கி கொடுத்துருவேன். அது அதுக்கப்புறம் வாங்கின புடவை எல்லாம் லைட் பண்ணி நிறைய கட்டிருக்கேன்.
3: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யாரிலிருந்து பேசுறீங்க?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சசிகலா சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு அம்பிகை நேரில் வந்தால் படத்திலிருந்து கல்யாண சேலை அந்த பாடல் கொடுங்க மேம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். டாபிக் ரிலேட்டடா கேட்டிருக்கீங்க பாட்டு. சரி சொல்லுங்க, நீங்க பொக்கிஷமாய் பாதுகாக்கும் அந்த புடவை எது?
1: என்னோட கல்யாண பட்டு புடவைதான் பாத்தீங்கன்னா, மரகத பச்சையில அரக்கு பாடல். இப்ப வைரவூசி கலெக்ஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்லையா ட்ரெண்டிங்கா, அது அப்பவே 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இது இருந்தது மேம். அந்த புடவை தான் நான் பொக்கிஷமா வச்சிருக்கேன்.
0: ஓகே, அந்த புடவை கட்டுவீங்களா?
1: அப்பப்ப கட்டுவேன் மேம். அதிகம் ஃபங்க்ஷனுக்கு, எங்க ரிலேட்டிவ்ல முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு அதை கட்டிக்குவேன், கல்யாண புடவைன்னு.
0: கல்யாண புடவைதான் உங்களோட ஸ்பெஷல் புடவை, பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருக்கீங்க.
1: ஆமா மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம் வாய்ப்புக்கு.
0: விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடல் உலாவரும். நன்றி.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல் திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
5: அன்பான விவசாயிகளை, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைகொல்லி.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
9: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
10: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மெலனி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
13: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
16: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
17: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
18: இன்றே தொடர்பு கொள்ளுங்க.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில நீங்கள் இன்னும் பொக்கிஷமாய் பாதுகாக்கும் அந்த ஒரு புடவை எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் இணை அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அன்பு வணக்கத்துடன் அழகு பண்பலைக்கு காலை வணக்கம் தோழி.
0: வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு மஞ்சு விரட்டு படத்துல இருந்து மாமா வாங்கிட்டு வந்து சேலம்.

0: சரிம்மா, கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: டிசம்பர் கலரே அந்த புடவை, பார்டர் பாத்தீங்கன்னா ரெட் கலரே, அது வந்து முத்து முத்தா தெரியும்.
0: சரி, காம்பினேஷனே சூப்பரா இருக்கே. இன்னமும் அதை பொக்கிஷமா வச்சிருக்கீங்க, எத்தனை வருஷம் ஆகுது?
1: கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆகுது.
0: கட்டுவீங்களா, உடுத்துவீங்களா? அப்பப்ப
1: கோயிலுக்கு போகும்போது வச்சுட்டு போவேன். முக்கியமான பைசல் ஏதாவது போகணும்னா அதை கட்டிட்டு
0: போவேன்.
1: சாரி, வந்து எனக்கு இன்னுமே மறக்க முடியாத ஞாபகம்
0: நன்றிமா. நன்றிமா, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் என்ன பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் இன்னும் பொக்கிஷமாய் பாதுகாக்கும் அந்த ஒரு புடவை எது அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேயர் என்ன சொல்ல போகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: திருச்சியிலேருந்து செல்வி.
5: செல்வி சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு படம் வந்து தளபதி. பாடல் வந்து புத்தம்புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ, கேட்கலாமா?
5: கண்டிப்பா கேட்கலாம். சொல்லுங்க, நீங்கள் பொக்கிஷமாக பாதுகாக்கும் அந்த ஒரு புடவை எது?
6: அதாவது மேரேஜுக்கு தான் எடுத்ததுதான். எப்படின்னா, எனக்கு 2000 மேரேஜ். அப்ப வந்து நம்ம மேரேஜ் அப்ப கட்டினதான், அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே கட்டல, அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் பாப்பா பிறந்த பிறகு நம்ம போல எங்கேயும்
5: எங்கேயும் போகல, அதனால புடவை கட்டல. அந்த சாரி
6: பட்டு புடவை எடுத்திருப்பாங்கல்ல, கடைங்க அந்த மாதிரி கலர் கலரா கட்டிட்டு போயாச்சு. அப்படியே வாஷ் பண்ணி அதை வச்சாச்சு. வச்சுட்டு மறுபடியும் பாப்பா பிறந்தால அப்புறம் சுத்தில் கட்டி போடுவாங்கல்ல 16 அப்ப போட்டேன்.
5: அதுக்கப்புறம்
6: தங்கச்சி மேரேஜ் கட்டிருந்தேன், அப்படியே இருக்கு பாருங்க, 26 ஆகுது. பத்திரமா வச்சிருக்கேன். அது எப்படின்னா, லைட் ரோஸ், கீழே அரக்கு கலர் பார்டரு, தாமரப்பு கலர்ல அந்த கலர் நானே கேட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன், இன்னும் வச்சிருக்கேன் பத்திரமா.
5: சரி, ஓகே, சந்தோஷமா. பாடல் கேட்கலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
6: நன்றி.
5: நேரிலே நாளை காலை 7 திருவைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராஸ் அக்கா அட்ராஸ் அக்க. நாளை மாலை 5 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னும் பொக்கிஷமாய் பாதுகாக்கும் அந்த ஒரு புடவை எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராமில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. யார் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சத்யா மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, நான் இன்னும் பொக்கிஷமாய் பாதுகாப்பது காலேஜ் படிக்கும்போது முதன் முதலில் கட்டிய புடவை தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் தலத்தெருவிலேருந்து, எனக்கு திருமணமாகி 21 ஆகிறது, என் கணவர் வாங்கி தந்த ஒரு புடவை, அதை ஆசை தீர பலமுறை கட்டி ரொம்ப பழைய புடவையாகிவிட்டது, இருந்தாலும் அதை பத்திரமாக வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, டிஆர் பட்டினம்லேருந்து நளினி சங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு என் கணவர் எடுத்து கொடுத்த முதல் புடவை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. திருமண புடவை தானு அன்னலக்ஷ்மி பாப்பா கோவில்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து பட்டு புடவை தானு சுமதி சதீஷ் திருநெல்லிக்காவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், என் கணவர் முதன் முதலில் எடுத்து தந்த சேலை தான், வருடங்கள் பல

கடந்தும் அப்படியே வச்சிருக்கிறேன். ஒரு சேலை மட்டும் இல்லை, சிலரின் நினைவாக ஒரு நாளை இந்த சேலை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அக்கரைவட்டம் உஷா, நான் பொக்கிஷமாக பாதுகாக்கும் புடவை, எனக்கு திருமணமாகி 23 வருடங்கள் ஆகின்றன. நிச்சயதார்த்த பட்டு புடவை, திருமணத்தின் பட்டு புடவை, பரிசம் போட்டும் என் கணவர் வீட்டிற்கு அதன் முதன் முதலாக வரும்போது உடுத்தியிருந்த பரிசப்புடவையும் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறேன் சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய அம்மாவின் புடவை, இப்பொழுது அவங்க என்கிட்ட இல்லை, அதை பத்திரமாக ஞாபகமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் திருப்பூர் போய் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது மே தினம் அன்று கிருஷ்ணர் கலரில் அவினாசி போய் எடுத்து வந்த அந்த புடவையை வருடக்கணக்கில் இன்னும் பொக்கிஷமாக வைத்துள்ளேன்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு புடவை வந்து ஒரு பொக்கிஷமாக ஒரு இனிய நினைவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெத்திலேருந்து செல்வி தளபதி படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டாங்க, அந்த பாடலை இப்போ கேட்கலாம்.

0: நேர்களே, வாழ்க்கைங்கிறது வெறும் நாட்களை கடப்பது மட்டுமில்லை இல்லையா? அதில் நாம் எத்தகைய பண்புகளோடு வாழ்கிறோம் என்பதில் தான் அதன் அழகே அடங்கியிருக்கு. நம்முடைய வாழ்வியல் நெறிகளை செதுக்கிறது எது, வளர்ப்பது எது? குடும்பமா, நாம் கற்கும் அனுபவங்களா, அல்லது நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களா? வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு அழகான சிந்தனையோடு இன்னைக்கு 12:10 பரிமாற்றம் நிகழ்ச்சியில வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எது, இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேவி மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: தேவி நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு லவ் டுடே பாட்டுல இருந்து என்ன அழகு, எத்தனை அழகு அந்த பாட்டு மேடம்.
0: சரி, கண்டிப்பாக கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க பொக்கிஷமாக வச்சிருக்கிற அந்த ஒரு புடவை எது?
1: கல்யாண புடவை தான் மேடம். 30 வருஷம் ஆகுது, அப்படியே வச்சிருக்கோம் மேடம். சில பேர் வீணா போயிட்டு கிழிஞ்சு போயிட்டுலாம் சொல்றாங்கல்ல மேடம்.
0: ஆமா,
1: என்ன
0: பாடல் கேட்டீங்க? நேர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. திருத்திரைப்பூண்டி தேவி கேட்ட பாடல் லவ் டுடே படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

0: நேர்லி இன்று மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியிலினை அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா
3: தனலட்சுமி? நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: சொல்லுங்க தனலட்சுமி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: வெற்றி கொடி கட்டில இருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
3: சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க பாதுகாக்கிற அந்த பொக்கிஷமான புடவை எது?
4: மூர்த்தல புடவை இருக்கு மேடம், பத்திரமா வச்சிருக்கேன். இங்க ஏதாவது ரிசப்ஷன் போனா அதை கட்டிக்கிட்டு போறது, வச்சு மடி பத்திரமா தான் இருக்குது. அது
3: எத்தனை வருஷமாச்சு?
4: 30 வருஷத்துக்கு 32 வருஷம் இருக்கும் மேடம்.
3: இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: இருக்கீங்க இருக்கு மேடம், பத்திரமா தான் வச்சிருக்கேன். அது கல்யாண புடவையும் இருக்கு, எல்லாம் ஞாபகார்த்தமா அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. பத்திரமா பாதுகாத்து வெயில காய வச்சுட்டு லேசா நல்ல கொஞ்சம் உணர்த்திட்டு மடிச்சு வச்சுக்கிறது மேடம்.
3: எல்லா நேர்களுமே இந்த கல்யாண புடவை தான் மெமரி.

0: வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
1: அது ஞாபகம் வருத்தம் மேடம், எவ்வளவு புடவை இருந்தாலும் இந்த கல்யாண புடவை ரிசப்ஷன் அதுல போட்டோ எடுத்ததெல்லாம் அதுல இருக்குல்ல, அதனால ஒரு ஆசை பிரியம்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்க.

0: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இணையற நிறைவான நேயர் என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் அமுதா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்க அமுதா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: ராம் படத்துல இருந்து RRR.
1: சரி, கண்டிப்பாக கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க பொக்கிஷமாக பாதுகாக்கிற அந்த புடவை எது?
2: கல்யாணம் ஆனதுக்கு ஒருத்தோடு தல தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்க மேடம். 28 வருஷம்
1: ஆயிட்டு
2: வச்சிருக்கேன். கல்யாண புடவை ரெண்டும் வச்சிருக்கேன் பத்திரமா.
1: தலை தீபாவளிக்கு எடுத்த புடவையும் கல்யாண புடவையும் பத்திரமா வச்சிருக்கீங்க?
2: ஆமா மேடம்.
1: சரி, நன்றிமா பேசினதுக்கு. பாடல் கேட்கலாம். நன்றி.
2: நன்றி மேடம்.
1: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் ஒரு 7 நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. மேக்சிமம் இன்னைக்கு பேசின அனைத்து நேயர்களுமே இந்த திருமண புடவை, நிச்சயதார்த்த புடவை இதுதான் நான் பத்திரமா பாதுகாக்கிறதா சொன்னாங்க. காலம் எவ்வளவு மாறினாலும் அந்த புடவையில் படிந்துள்ள அந்த அன்பும் நினைவுகளும் நமக்கு மங்குறதே இல்லை இல்லையா? மடிப்பு களையாமல் நாம் பாதுகாக்கும் அந்த ஒற்றை புடவை எப்போது தொட்டாலும் கடந்த காலத்தின் இனிய தருணங்களை மீட்டு தரும் விலை மதிப்பில்லாத பொக்கிஷம்னு சொல்றதுல மிகையான விஷயமே கிடையாது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும், இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் செய்த நேயர்களுக்கும் காரைக்கால் பண்பலையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். மேமாத்தூர் அமுதா ராம் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டாங்க, அந்த பாடலோடு நிறைவு பெறும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி.
1: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் ஜெயங்கொண்ணம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம் அக்கா.
5: உங்க பேர் என்ன?
6: வி உதயசாலினி.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: 3rd ஸ்டாண்டர்ட்.
5: சரி, நீங்க நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: காமராஜரை பற்றி ஒரு பாடல் பாடுறதா இருக்கேன்.
5: எங்க பாடுங்களே?
6: வந்தோ.

0: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இது பரிமாற்றம். வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எது? அழைக்கலாம் நேர்களை 4368 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-48 சுழி அல்லது 299-58 சுழி.
2: மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: சமீபத்தில் செய்தித்தாள்கள ஒரு செய்தியை வந்து படித்தேன். மார்க் சரியாக எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வந்து குழந்தைங்களை கண்டிச்சிருக்காங்க. உடனே குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டீச்சரை வந்து மிரட்டுறது, டீச்சர்கிட்ட வந்து சில தவறான வழிமுறைகளை நடந்துக்கிறது, இல்லைனா தன் உயிரையை வந்து மாய்ச்சிக்கிறது போன்ற செயல்களை வந்து சமீபத்தில் இப்போ வெளிநாடுகளில், ஏன் நம்ம நாடுகள்லேயே அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைங்களை நல்ல பண்புகள் கற்றுக்கிறதுக்காகவும் நல்லா படிக்கணும், எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வளரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை இப்படி பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சதுனா அது வந்து யாருக்குமே தெரியலை. நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வந்ததும் டியூஷன் அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் மியூசிக் கிளாஸ் அனுப்புகிறோம், கராத்தே கிளாஸ் அனுப்புகிறோம், பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புகிறோம். என்றைக்காவது குழந்தைங்களை கோபம் வருது அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத சொல்லி கொடுத்துருக்குறோமா? 11வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் வந்து தன்னுடைய ஆசிரியர்கிட்ட படிக்கலை அப்படின்னு கேட்குறது ஒரு ஆசிரியரோட கடமை. அதை ஏன் படிக்கலை அப்படின்றது வந்து வீட்டில் வந்து சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கணுமே தவிர, கேட்ட ஆசிரியர்கள் மேலே வந்து நம்ம பாயறது அப்படின்றது நம்ம குழந்தைங்கள்கிட்ட எந்த விதத்தில் அது நியாயம்? ஒரு குழந்தை வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து தன்னை அறியாமல் ஏதாவது பண்ணிடுது. அப்போ அந்த குழந்தைகிட்ட என்ன தப்பு இருக்குன்னா, அது வரைக்கும் அந்த குழந்தை நல்லா தான் படிச்சுட்டு இருந்திருக்கு, அந்த குழந்தைங்க மேலே தப்பானா கிடையாது. அந்த கோபம் வரும்போது என்ன நம்ம பண்ணணும், எப்படி நம்மளை சமாளிச்சுக்கணும், எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணணுன்றத வந்து யாராவது அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, தூங்குறாங்க, மறுபடியும் காலைல ஏந்திரிச்சு 8 மணிக்கே என்ன சொல்ல குழந்தைங்க 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போது பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குது? பெற்றோர்களான நாம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கேப்னஸ் கொடுக்காம நம்ம அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறோம்? டெய்லி குழந்தைங்க கிட்ட கொஞ்ச நேரமாவது நம்ம ஒதுக்கி, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, மிஸ் என்ன சொன்னாங்க, ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணிட்டு போனியா நம்ம கேட்கிறோமா? படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள திட்டமே தவிர, அந்த குழந்தைங்க ஏன் படிக்கல, படிப்பை தாண்டி இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம கத்துத்தரமா? ஒரு லைன்ல போகணும், எங்கேயாவது ஒரு பஸ்ல ஏறணும், அடிச்சு பிடிச்சி ஏறக்கூடாது, லைன்ல போகணும், அதுக்கப்புறம் வாத்தியார்

0: வந்து நம்மளை வந்து நல்ல விஷயத்துக்காக தான் திட்டுறாங்க. வாத்தியாருக்கு என்ன திட்டணும்னு அவசியமா? நம்ம நல்லா படித்தோம்னா அவங்க ஏன் திட்ட போகிறாங்க அப்படின்றத குவாலிட்டிஸை வந்து யார் கற்றுக் கொடுக்கணும்? எல்லா விஷயத்தையுமே வந்து பள்ளிகள் தான் சொல்லித்தரணும், கல்வி நிலையங்கள் தான் கற்றுத்தரணும்னா அதுக்கும் அவங்களுக்கும் டைம் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கை நோக்கி தான் அவங்க ஓடிட்டுருப்பாங்க. ஏன்னா நம்ம ரிசல்ட்டு தான் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்க பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணோம், அவங்கக்கிட்ட வந்து நல்ல விதமாக எடுத்து பேசி இந்த மாதிரிலாம் பேசுவாங்கப்பா, தாங்கிக்கோப்பா, பொறுத்துக்கோப்பா, பொறுமைன்றது இந்த குழந்தை இந்த காலத்து குழந்தைகிட்ட எவ்வளோ இருக்குது. செல்ஃபோன் கிடச்சிருச்சு, நமக்கு செல்ஃபோன் கிடச்சதுனால அதுக்குள்ளே எல்லாமே இருக்குதுன்னு அதை நினச்சிக்கிட்டு இருக்கு. அது இல்லை, செல்ஃபோனை தாண்டி பல விஷயங்கள் இருக்குதுன்னு அந்த குழந்தைகள் நம்ம புரிய வைக்கணும். இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் இன்றைய பரிமாற்றம் நிகழ்ச்சி ஒளிவரப்போகுது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: அன்பான விவசாயிகளே, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி
3: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி நிறைய யோசிக்கிறோம். நல்ல கல்வி மட்டும் ஒரு குழந்தைக்கு போதுமா, இல்ல அவங்களுக்கு வேற ஏதும் தேவைப்படுதான்னு இன்னைக்கு நம்ம பரிமாற போறோம். நிகழ்ச்சிக்காக என்னை வரும் முதல் நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
7: அடிச்சுதான் சொல்லி தருவாங்க, இப்ப வந்து அடிக்க கூடாதுன்ற ஒரு முறை வேற கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவங்களே வந்து ரொம்ப அவங்கள வந்து ஸ்ட்ரிக்டா கொண்டு போக முடியல. இப்ப நான் எல்லாம் படிக்கும் போதெல்லாம் சரியா ஹோம் ஒர்க் பண்ணலாம் அடிச்சிருவாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பசங்களாம் அடிச்சாலும் வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க போய் பெற்றோர்கள் போய் அவங்கள போய் கேட்க போக அவங்க ஏன் நமக்கு வம்புன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் விலகிடுறாங்க.
0: அப்ப பெற்றோர்கள் தானே அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கோபத்தை எப்படி மேனேஜ் பண்றது, ஸ்ட்ரெஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி தரணும்.
7: ஆமா, அவங்கதான் சொல்லி தரணும்
0: கண்டிப்பா.
7: சரி, நீ படிக்கிறதுக்கு தானே அடிக்கிறாங்க, நல்லதுக்கு தானே சொல்றாங்க, நீ ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சண்டை வளர்த்துருக்க அதனாலதான் அவங்க அது மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து பெற்றோர்கள் எடுத்து சொல்லணுங்க
0: கண்டிப்பா.
7: அப்ப சொன்னாதான் அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு நல்ல இது வரும். அவங்களுக்காக வந்து யார் ஒன்னு அடிக்கலாம், எப்படி அவர் ஒன்னு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார்கிட்ட போய் பிரச்சனை பண்ணார்னா அப்புறம் எப்படி அவர் சொல்லி தருவாரு? நல்ல ஒழுக்கம் எப்படி வளரும்? அதனால வந்து வாத்தியாருங்க கண்டிப்போட இருந்தா தாங்க அது வந்து பசங்க நல்லா வளரும்
0: கண்டிப்பாங்க. நன்றி நன்றி. இணைய வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம். வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எது? சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
8: நான் சிறையிலிருந்து மாணிக்கம் டெய்லர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
8: நல்லா அந்த உதாரணத்தை 2-3 நிமிஷம் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றேன் உங்களுக்கு.
0: நன்றி சார், சொல்லுங்க.
8: அதாவது என் பையன் கூட படிக்கும் போதுமா, அவன் பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வரும்போது சோகமா இருப்பான், மூஞ்சி ஒரு சோகமா இருக்கும். நான் என்ன பண்ணுறது, மறு நாள் போய் சாரை கேட்பேன், என்ன சார் இப்ப பையன் ஏதாவது படிக்கலையா, என்ன காரணம், பையன் சோகமா இருக்கிறான், அது என்ன சாருன்னு காரில் போய் கேட்பேன் சார்
0: நான்.
8: அவங்க இது மாதிரி சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீங்க கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க, நீங்க கொஞ்சம் பொறுப்பா பாருங்க, நாங்க சொல்லி கொடுத்ததோட நீங்க வீட்டுல நல்லா அழுத்தமா நல்லா சொல்லி கொடுத்தாதான் இன்னும் பசங்க நல்லா புரிஞ்சுக்கும். படிப்பு மட்டும் இல்ல, நல்ல அறிவுரையும் நல்ல கைகாலும் எப்படி ஓட்டுல போட, எந்த பக்கம் போடு, திரும்பி வரும்போது எந்த பக்கம் வரணும், இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும் சார்
0: அப்படின்னாங்க.
8: அது அது கேட்ட உடனே எனக்கு மனசு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அந்த நேரத்தில் எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது சார். மேடம் எனக்கு
0: கண்டிப்பா சார் கண்டிப்பா.
8: நன்றி சார், நன்றி மேடம், இன்னைக்கு தலைப்பு கொடுத்து நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. இணை வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
9: வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.

0: அதாவது புத்துணர்வு தரும் புத்தகம் வந்து எந்த புக்கு நம்ம நம்ம படித்தாலும் நம்மளுக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும்.
1: என்னன்னா இருங்க, பரிமாற்றம் நிகழ்ச்சியில இன்னைக்கு வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எதுன்னு கேட்டிருக்கோம்.
0: வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எது? அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து தப்பான வழியில போனா கூட அந்த நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம வந்து அதை வந்து சரிவர நம்ம பயன்படுத்திக்கணும். முன்னோர்கள் சொன்ன சிந்தனைகள் எல்லாம் பொன்மொழிகள், இந்த மாதிரி விவேகானந்தர் சொன்ன பொன்மொழிகள், காந்தி சொன்ன பொன்மொழிகள், இதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து எப்பயுமே வந்து நம்ம முன்னேறலாம். அது மாதிரி நடக்கணும். அது மாதிரி சொன்னதோட இருக்கக்கூடாது, படிச்சதோட இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே அது மாதிரி நம்ம நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமா இருக்கலாம், சிறப்பாகவும் இருக்கும் நம்ம வாழ்க்கைங்கிறது என்னோட கருத்து.
1: நன்றி சார். இணை வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எது சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் உதயநகர், சுப்பிரமணியம்.
1: சொல்லுங்க சார்.
2: அது வந்துட்டு சொல்லு. ஒன்னதான் சொல்ற பாப்பா, பாப்பாவுக்கு
1: என்னங்க சுப்பிரமணியம் சார்,
2: நான் சிறு வயசுல 76 வயசு எனக்கு ஆகுது. என்னோட ஒரு பையன் சேர்ந்தான், அவன் படிக்க காட்டுங்கனான். அப்புறம் தானே 1 வருஷம் 2 வருஷம் அந்த காட்டுல அலைஞ்சு பார்த்துட்டு சரி நமக்கு இனிமே படிச்சாதான் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது அவன் சட்டத்துக்கு பிறகுதான் அவனுக்கு எண்ணம் வந்தது. அதுக்கு பிறகுதான் படிச்சு ஒரு வேலைக்கும் வந்தான். அவன் 12வது படிச்சதும் உடனே வேலைய அவன் கிடைச்சிட்டு அதோட அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்ப எங்க வீட்டுல
1: சார், வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எது? இப்போ குழந்தைங்க கிட்ட ரொம்ப கோபம், ரொம்ப அக்ரெசிவ்னஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து மாத்தி குழந்தைங்களை ஒரு சமூகத்துல ஒரு பண்பாளரா வளர்க்கறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு?
2: வழிமுறைகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களை பாரு, அடுத்த குடும்பத்தை பாரு, அதனுடைய எதிரொலி எல்லாம் இருக்கு, இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு, உனக்கு எது நல்லது அதை மாத்திர எடுத்துக்க.
1: நன்றி சார்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்
5: வாழ்க்கை
6: பரஞ்சோதி ஜுவல்லரி.
4: செங்கல் சூளை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்ணம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
10: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக் 100.3. நாளை பிற்பகல் 2

0: 5 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பரிமாற்றம் வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எது? குழந்தைகளுக்கு கல்வி மட்டும் போதுமா? ஒரு சமூகத்தில் நல்ல பண்பாளராக வளர்வதற்கு குழந்தைகளுக்கு எப்படி நாம் உதவலாம்? பேசலாம் நேயர்களே. இணைய வரும் அடுத்த நேயர்கள் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் இங்கே அழைக்கிறீங்க?
1: பன்னத்தூர் நாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பது எதுன்னு கேட்டிருக்கீங்க. பொதுவா நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள சுய ஒழுக்கம், அதன் மூலமா ஏற்படக்கூடிய பொது ஒழுக்கம், இது ஒரு நெறிமுறையை நமக்கு தந்துடும். சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, அவங்க தாத்தா ரொம்ப சிறப்பா இருந்திருப்பாங்க, அப்பா சிறப்பா இருந்திருப்பாங்க, பிள்ளைங்க ஏதாவது ஒரு சிறிய தவறு செஞ்சிருப்பாங்க, அது அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் மாதிரி வரும். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அது சுற்றுப்புற சூழலையும் நம்ம கவனம் செலுத்தணும் பெற்றோர்கள். மற்றபடி படிப்பெல்லாம் இப்ப நல்லாதான் போயிட்டு இருக்கு.
2: பொறுப்பு
0: அதிகமா இருக்கு. ஒரு குழந்தையா இருக்குல்ல, நம்ம பொறுப்பா வளர்க்கணும்ல.
2: அன்பு செலுத்திடுறோம். அதனால தவறான வழிக்கு போறதுக்கு நம்மளே சில நேரங்கள்ல காரணமா போயிடுறோம். அதாவது நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அது தவறுமா. நம்ம படுற கஷ்டம் அந்த குழந்தைகளுக்கு தெரியணும், அப்பதான் அதோட நிலைமை புரியும். நம்ம தாய் தந்த ஒரு பணம் வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இப்ப நம்ம ஒருத்தர் போய் கடை வாங்க போனா கூட நம்ம பிள்ளைய அழைச்சிட்டு போகணும். அவர் கடன் கொடுக்கிறவர் என்னென்ன கேள்வி கேட்கிறாருங்கிற அந்த புள்ள புரிஞ்சுக்கும்.
0: கண்டிப்பா எதிர்காலத்துல வந்து கடன் வாங்காம எப்படி வாழணும்ன்றது தெரிஞ்சுக்கும்.
2: அதுவும் தெரிஞ்சுக்கும். ஒவ்வொரு பைசாவை பார்த்து பார்த்து செலவு பண்ணுமா. நம்ம அதுக்கு கஷ்டத்தை கொடுக்காம பணத்தை கொடுத்தோம்னா அது இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு
0: பரிமாற்றம் நிகழ்ச்சி. சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார்.
3: குழந்தைகளை வளர்ப்பதை பத்தி எல்லாருக்குமே நல்லா புரியும், யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னு கேட்டா எல்லாரும் நல்ல பிள்ளையதான் எதிர்பார்ப்பாங்க. நல்ல பிள்ளைகள் வளர வேண்டும் நல்ல பிள்ளைகளுடைய பழக வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கமும் நல்லதாக இருக்க வேண்டும்.
0: அதாவது பெற்றோர்களுடைய பழக்க வழக்கமும் நல்லா இருக்கணும், குழந்தைங்க பழகும் போது நல்ல பிள்ளைங்களோட பழகணும்னு சொல்றீங்க.
3: ஆமா ஆமா ஆமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இனி ஒரு மருத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கங்கம்மா. மேலாங்குடி நினைச்சு புரிய பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார்.
4: குழந்தைகளுக்குமா நல்ல அணுகுமுறை, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கறத நம்ம வந்து சிறு வயசுல சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பழக்க வழக்கங்கள் அப்பதான் வந்து அவங்களுக்கு சரியான முறையில பெரியால வர்றப்ப வந்து அவருடைய பழக்க வழக்கம் நல்லபடியா அமையும். வந்து அது அது ஒண்ணு நினைச்சு பார்க்கும் வந்து நம்ம அம்பா நம்மளும் அதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். இப்படித்தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். ஏமா இப்படித்தான் வாழணும்னு சொல்லிட்டு அது கடைசி காலத்திலையும் வந்து நம்ம

0: நமக்கு பின்னாடியும் அது வந்து சரி நம்ம அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க அம்மா அப்பா இப்படிதான் நம்ம வாழணும் அப்படிங்கறத, அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்ற நல்லபடியா செயல்பட ஆரம்பிக்கணும்.
1: கண்டிப்பாங்க. அதாவது ஒரு குழந்தைய வந்து சின்ன வயசுல நம்ம எப்படி கொண்டு வரோம், காலைல வந்து நம்ம ஆபீஸ் போயிடுறோம், ரெண்டு பேருமே பெற்றவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போனா இவங்க வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், அவங்க குழந்தைங்க வந்து சாயந்தரம் வருவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்த்து நம்ம பெரியவங்களை ஆக்கிடுறோம். பெரியவங்களான பிறகு இப்போ நம்ம வயோதிகர் ஆகிடுறோம். அப்போ என்ன பண்ணுது அந்த குழந்தை வந்து, அதே மாதிரி அது அப்பா அம்மாவுக்கு தேவையான வீடு வாசல் எல்லாமே செஞ்சு கொடுத்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அது வேலைக்கு போயிடுது. அப்பா அம்மா வந்து என் குழந்தைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறாங்க. சின்ன வயசுல இவங்க வேலை வேலைன்னு ஓடி குழந்தைங்களுக்கான கொஞ்ச நேரம் உட்காந்து பேச முடியல. வளர்ந்த பிறகு அது என்ன பண்ணுது, அது வேலை வேலைன்னு ஓடி உங்களுக்கு பாருங்கப்பா நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு மருந்து மாத்திரை இருக்கு, வீட்டுல சாப்பாடு இருக்கு, நல்ல வீடு இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, ஆனா உங்களோட உட்காந்து பேச எனக்கு நேரம் இல்லை. நம்ம சின்ன வயசுல பண்ற தப்பு தான் நாளைக்கு அதுங்க அதுங்க பெரியவங்களாகி நமக்கு திருப்பி தரும். ஸோ நம்ம சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்காக அன்பா அரவணைப்பா என்ன ஆச்சு இன்னைக்கு ஸ்கூல்ல, உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு உடம்பு நல்லா இருக்கா, மனசு நல்லா இருக்கா, நம்ம கொஞ்சம் விட்டு மனசை விட்டு பேசணும்னா இந்த மாதிரியான இடர்பாடுகள் பிற்காலத்தில் வராமல் நம்ம பாதுகாக்கலாம்.

ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்துவம் தான். அவங்களுக்கு வெறும் பாட புத்தகங்கள் மட்டும் படிப்பு கிடையாது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற அனுபவம் தேவை. வாழ்வியல் நெறிகளை வளர்ப்பதில் குடும்பம், பள்ளி, சமுதாயம் எல்லாருமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. வெறும் பாட புத்தகங்களை கற்பிக்கிறதுக்கும் மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் குழந்தைங்க கிடையாது. சமுதாயத்தில் ஒரு சிறந்த பண்பாளராக ஒரு குழந்தைய நம்ம கொடுக்கணும். அதுக்கு பெற்றோர்களாகிய நாம அந்த குழந்தைங்கிட்ட முடிஞ்ச அளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைவு பெற்றது பரிமாற்றம். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நினைவகட்டும் நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம், தேசிய பருத்தி நாள், பருத்தி சாகுபடி அனுபவங்கள்.

0: தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 25 ஆண்டுகள் பொதுச் சேவையின் நிறைவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், விநாயகர் கோயிலுக்கு சென்று 140 கோடி மக்களுக்காக வழிபாடு செய்ததாக கூறினார். மக்களுக்காக இரவும் பகலும் தொடர்ந்து சேவையாற்ற தமக்கு வலிமை அளிக்க பிரார்த்தனை செய்ததாக அவர் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் மக்களின் நம்பிக்கையை பெற்றது மிகப்பெரிய சொத்து என்று திரு நரேந்திர மோடி கூறினார். மக்களின் நலனுக்காக கொள்கை அளவில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைபேசிகள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது உலக அளவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கைபேசிகள் பிரபலமாகியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நிலையான வேளாண் வளர்ச்சியில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியலை நாட்டு சேவைக்காக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஏழைகள், இளையோர், விவசாயிகள், மகளிருக்காக பிரதமர் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். கடந்த 25 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 140 கோடி இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். இந்நிலையில் இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாராட்டியுள்ளார். 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது அவரது மிகப்பெரிய சாதனை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியல் சாசனத்தை எப்போதும் பின்பற்றிய தலைவர் என்று பாராட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2001 ஆம் ஆண்டு இதே நாளில் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவியேற்றதை நினைவு கூர்ந்துள்ளார். ஏழை மக்களின் நலனுக்காகவும் இளையோர் மகளிர் மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் திரு நரேந்திர மோடி என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் முதலமைச்சராக 13 ஆண்டுகளையும் பிரதமராக 12 ஆண்டுகளும் திரு நரேந்திர மோடி பதவி வகித்ததாக தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகள் பொதுச் சேவை நிறைவையொட்டி தமிழகத்தின் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார்.
2: 7 அக்டோபர் 2026 25 ஆண்டுகள் கடந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும், அதைத் தொடர்ந்து இப்பொழுது பாரத தேசத்தினுடைய பிரதமராகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர் 2047 வரலும் விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் இந்த நாட்டிற்கு, உலகத்திற்கு முதல் நாடாக, இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும் அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட, அந்த துறையில முதன்மையாக நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் முன்னிலையில இருக்க வேண்டும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடல்சார் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று கோவாவில் செயல்படுத்தப்படும் சாகர்மாலா திட்டம் இடம்பெறுகிறது.
2: நாட்டின் வர்த்தக வளர்ச்சியில் கடல்சார் துறையின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் 11,000 கிலோமீட்டர் நீளமான கடலோர பகுதிகளும் 14,500 கிலோமீட்டர் நீர்வழி பாதையும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 ஆண்டு சாகர்மாலா திட்டத்தை தொடங்கி வைத்தார். துறைமுகங்களை நவீனமயமாக்குவது, வர்த்தக கப்பல் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவது, கடலோர சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சாகர்மாலா திட்டம் உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவா போன்ற மாநிலத்தின் வளர்ச்சிக்காக சாகர்மாலா திட்டம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் துறைமுக கட்டமைப்பு, நீர்வழித்தடம், படகு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் சாகர்மாலா திட்டம் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவாவில் இதுவரை 840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கோவா துறைமுகத்துறை தலைவர் ஆக்டேவியோ ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் கடல்சார் கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் துறைமுகங்களை இணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறியுள்ளார். 980 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவாவில் சாகர்மாலா கடல்சார் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்.
1: ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 5.5% உயர்த்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25% 5.5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்க விகிதம் அதிகரித்து வருவதை அடுத்தும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதன் மூலமும் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். கானா நாட்டின் அக்ராவில் வெளியுறவு சேவை கல்விக் கழகத்தில் உரையாற்றிய அவர், திறன் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளிடையேயான உறவுகள் மிக பழமையானது என்று தெரிவித்த அவர், இந்தியா கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுடன் வணிகம், பேரிடர் மேலாண்மை, வேளாண், சுகாதாரம், பசுமை எரிசக்தி துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இத்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகள், ஜவுளி தொழிலாளர்கள், பின்னலாடை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 60 லட்சம் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். கைத்தறி தொழில்துறையுடன் இணைந்து ஏராளமான சிறிய ஜவுளி நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதையும் திரு கிரிராஜ் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ம் நாளான இன்று 11 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டியது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மனவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-6, 2-11, 7-11, 12-10 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்

0: ரோஹித் சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சியான் சியூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.

ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எம் கே முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், கலாவதி, ராஜலட்சுமி, ரேவதி, விஜயா, கொள்ளிடம், காமராஜ், வெளிவாக்கம் குபேந்திரன் இவர்களின் விருப்பமாக உலா வருகிறது. பாசம் படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில், விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில்

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வெண்கரும்பூர் நேரு, பெண்ணாடம் காமராஜ், வருத்தாச்சலம் விருத்தகிரி, வடகரை சின்னதுரை, செல்லியம்பாளையம் வெங்கட், சின்னசேலம் இந்திரா இவர்களின் விருப்பமாக உலா வருகிறது அன்பேவா படத்திலிருந்து. TM சவுந்தரராஜன், பி. சுசீலா குரல்களில்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1 மணி. இனி தொடர்ந்து கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ரெட்ரோ ரித்தம்ஸ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
4: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்கள் உள்ளம் தொட்ட காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். அழியுங்கள் 0436823123123 அல்லது 2994480 அல்லது 2995580 இந்த எண்களில் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேரம் நாம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் வணக்கம்
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் சிதம்பரத்திலேருந்து ரேவதி பேசுறேன்.
0: சிதம்பரத்திலேருந்து ரேவதி சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு வந்து
0: பாடல் கேட்கலாமா?
6: நன்றி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியில். நீ அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்துடன், வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
4: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: போலீஸ்காரன் மகள் என்ற படத்திலிருந்து பொன் என் பெண் என்ற பாடல் மேடம்.
4: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
5: நன்றி மேடம்.

0: நேர்களே, நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்களியான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்களியான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா, தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வீரசுந்தரி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: வீடுக்கு தலைவனங்க படத்துல இருந்து இந்த பட்டு கிளிக்கு ஒரு செவந்தி பாடல்
0: பாடல் கேட்கலாமா? நன்றி.
4: நன்றிங்க மேடம்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீடு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல்பொடி.
11: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
12: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை 1 ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
11: கிறிஸ்டலின் சிகோசா
12: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
13: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க.

0: மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: காலத்தை வென்ற காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
3: சொல்லுங்க. நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: அனைவருக்கும் மதிய வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். ரெட்ரோ நேரத்தில் முதல் முறையாக படகோட்டி என்ற படத்துல இருந்து ஒரு பாடலாக
3: கேட்டேன். உங்களுக்காக இது அந்த பாடல். நன்றி.

0: இசையின் சரளாய் திசையெங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 ரெட்ரோ ரித்தம்ஸ். காலத்தை வென்ற காவிய கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியினை. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணத்திலிருந்து அற்புதம் வட்டம் கூர் வடகரை யார்? முருகேசன் மேடம்.
0: முருகேசன் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: குடும்ப தலைவன் படத்துல மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது அந்த பாட்டு போடுங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: ரெட்ரோ ரித்தம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: காரை பண்களை 100.3 ரெட்ரோ ரித்தம் நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் புஷ்பா செல்வமேடம் அவர்களுக்கும் இனிய மதிய வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: நான் என்ன யாரும் கேட்டீங்க?
0: சரி சொல்லுங்க.
1: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுலமி ராஜா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: நிகழ்ச்சியில வந்து எனக்கு வந்து மகிழ் குரால் ஒரு மாதிரி என்ற படத்தின் அழகான பாடல் சம்சாரம் என்பது வினி என்ற பாடல்.
0: சரி, பாடல் கண்டிப்பாக உலா வரும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
1: ஓகே, நன்றி மேடம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ரெட்ரோ ரித்தம்ஸ். இந்நிகழ்ச்சினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில திருவாரூர் குடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா கேட்ட பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது படத்திலேருந்து. அந்த பாட்டை இப்ப கேட்கலாம்.

0: மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரெட்ரோ ரித்ம்ஸ் நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: மணல்மேடு பாப்பாவோட ஆனந்த் பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு 1001 வேணுதா, அதுவும் அந்த பறவை போல் வாழணும்.
4: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
5: நன்றி மேடம்.

0: காலத்தை வென்ற காவிய கானங்களோடு வளம் வந்து கொண்டிருப்பது ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் பொரும்பூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன் மேடம்.
0: கண்ணன் சொல்லுங்க, நிகழ்ச்சியில நிறைவான நேயரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்? கண்ணன்
1: சொல்லுங்க. பனி இல்லாத மார்கழியா அந்த பாட்டு?
0: அந்த பாடல் வேணுமா? கண்டிப்பாக கொடுத்துடலாம் உங்களுக்காக. நன்றி.
1: சரி.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி ரெட்ரோ ரித்ம்ஸ். நேர்ல இன்று மாலை 4 மணிக்கு #100.3 ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவினை கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால்பண்ணையில் ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தின் மின் தேவையை சமாளிக்க 4500 மெகாவாட் மின்சாரம் வெளி சந்தையிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவை நிறைவை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர், கடின உழைப்பாலும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களாலும் இது சாத்தியமாகும் என்றார். கடந்த 12 ஆண்டுகளில் ஏற்றுமதி தொடர்பான பல சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஆக்கப்பூர்வமான மாற்றத்திற்கு வேளாண்மை சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறிய அவர், 2015 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான வேளாண் வளர்ச்சியை சுட்டிக்காட்டினார். தற்போது பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காணும் நாடாக நம் தேசம் உருவெடுத்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370th அரசியல் சாசனம் ரத்து செய்யப்பட்டது, தீவிரவாதத்தின் முதுகெலும்பு அகற்றப்பட்டது போன்றவற்றையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாரதத்திற்கான மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயிக்க ஏற்ற தருணம் இது என்று குறிப்பிட்ட பிரதமர், மத்திய அரசின் கொள்கைகள் அனைத்தும் குடிமக்களுக்கு தீர்வுகளை தருவதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடும் வகையில் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய டாக்டர் எல் முருகன், தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் 9 புதிய ரயில் பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி 5.5% நிர்ணயித்துள்ளது. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் இருமாத கடன் கொள்கையை இன்று வெளியிட்ட வங்கியின் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகளாவிய தேக்கநிலை மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். 2023 ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் தற்போதுதான் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சில்லறை பணவீக்க விகிதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4.82% உயர்ந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தை ஒப்பிடுகையில் 0.37% கூடுதலாகும். சென்னை மாதவரம் பால்பண்ணையில் 2.23 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். முன்னதாக பால்பண்ணையில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய பால்பண்ணையின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தொடர்ந்து பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக லட்சாதிபதி மகளிர் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கிராமப் பகுதிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மகளிருக்கு ஆளுமை வழங்கி வருவாயை பெருக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு லட்சாதிபதி மகளிர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. இதன்படி மகளிர் அப்பகுதியில் உள்ள சுய உதவிக்குழுக்களுடன் இணைந்து வாழ்வாதார செயலாக்க திட்டங்கள் மூலம் ஆண்டுக்கு 100,000 ரூபாய் வருவாய் பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நிதி உதவிகள், கடன் வசதிகள், தொழில் முனைவிற்கான ஆலோசனைகள், சந்தை வாய்ப்புகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் 6 கோடி லட்சாதிபதி மகளிரை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர்

0: தெரிவித்துள்ளார். கிராமப்புற மகளிர் பொருளாதார ஆளுமை பெறுவதால் அவர்தம் குடும்பங்களின் பொருளாதாரம் மேம்பட்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் குறித்து திருச்சியைச் சேர்ந்த பெருநகர சமூக பொறுப்புணர்வு அமைப்பின் இயக்குநர் டாக்டர் கீதா ஜெகநாதன் எடுத்துரைக்கையில்,
1: லக்பதி தீதி திட்டம் அப்படிங்கிறது வந்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே நம்முடைய மத்திய அரசால கொண்டு வந்திருக்க திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை அதிகரிக்கிறது. சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற மகளிர் குழுக்கள் வந்து அந்த பெண்கள் ஒரு நல்ல தொழிலை தேர்வு செய்து அதன் மூலம் ஆண்டுக்கு குறைஞ்சது 100,000 ரூபாய் வருமானம் பெறுவதற்கு இந்த திட்டம் வந்து உதவி செய்யுது. பெண்கள் வந்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சிறு தொழில்கள், சின்ன சின்ன வியாபாரங்கள் போன்ற பல தொழில்களை செய்து வருமானம் ஈட்டலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக 4,500 மெகாவாட் மின்சாரம் வெளி சந்தையிலிருந்து கொள்முதல் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் மின் தேவை அதிகரிக்கும் என்பதால் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது என்றார். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் நுகர்வோர் பயன்பாடு அதிகமுள்ள நேரங்களில் தற்போது கூடுதலாக 3,000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும் நிலையில் மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு 3,000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கவில்லை என அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய படிப்பகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இலங்கை தமிழர் வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் கல்வி அறிவை மேம்படுத்தவும் இப்படிப்பகம் பயனளிக்கும் என்றார். இலங்கை தமிழர் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் படி 1,800 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்விரு தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையம் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி துப்பாக்கி ஏந்திய 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செங்கல்பட்டு அருகே ஆத்தூரில் உள்ள ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்கான பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதும் 54 கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
2: தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான திருப்பூர் பல்லடத்தில் உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் இன்று சீல் வைக்கப்பட்டது. ஸ்ட்ராங் ரூமின் உள்ளேயும் வெளியேயும் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிப்பு மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
2: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பொளவக்காளிப்பாளையம் எல்லமடை வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநில அரசிற்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை இருந்தாலும் மக்கள் நலப் பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதாக கூறினார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. உள் தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உட்பட 18 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய், தருண் மண்ணேப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். பின்லாந்தில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால் பண்ணையில் ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தின் மின் தேவையை சமாளிக்க 4500 மெகாவாட் மின்சாரம் வெளிசந்தையிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:56. சிந்தனை துளி, முன்கூட்டியே கிளம்புவோம், பதற்றம் இல்லாமல் பயணம் செல்வோம். அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு நேயர்கள் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி பாட்டுப்பெட்டி. பாட்டுப்பெட்டிக்காக இன்னைக்கு நம்ம என்ன பாடல் கேட்க போறோம் தெரியுமா? 3 முடிச்சு திரைப்படத்தில் இடம்பெற்ற வசந்த கால நதிகளிலே இந்த பாட்டு தாங்க கேட்க போகிறோம். இந்த பாடல் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான தனித்துவமான பாடல். அப்படி இந்த பாட்டில் என்ன முக்கியத்துவமாக தனித்துவமாக இருக்குது? இந்த பாடலோட மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, இதோட அந்தாதி வடிவம் தாங்க. ஒரு வரியோட அல்லது வாக்கியத்தோட கடைசி வார்த்தை அல்லது எழுத்து அந்த அடுத்த வரியோட தொடக்கமாக அமைகிறது தான் அந்தாதி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டி நினைவலைகள்னு தொடங்கும். கவிஞர் கண்ணதாசன் மிக கடினமான இந்த அந்தாதி இலக்கண முறையை எளிய சினிமா பாடலில் எவ்வித திணறலும் இல்லாமல் மிக நயமாக கையாண்டிருப்பாங்க. சினிமாவில் சும்மா வந்துட்டு போகிற பாடலாக மட்டும் இல்லாமல் படத்தோட கதையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் முக்கிய கருவியாக கே பாலச்சந்தர் இதை அமைச்சிருப்பாங்க. கேட்கலாமா?

0: நிறைவு பெற்றது பாட்டு பெட்டி. நேரம் 2:01. லஞ்ச் பிரேக் தொடக்கமாக.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இப்ப நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஒன்று, எந்த வகையான புற்றுநோய் நம்மளுக்கு வருவது தெரியாமலேயே வளர்ந்து கொண்டே இருப்பது நம்ம உடம்புக்குள்ள, இந்த புற்றுநோய் நம்மளுக்கு வர்றது ரொம்ப தாமதமாக தான் இது நம்மளுக்கு வருதுங்கிறதே உணர்ந்துக்க முடியுங்கிற மாதிரியான சூழல் இருக்கும், அந்த மாதிரியான புற்றுநோய் எது, அதை எப்படி வராமல் பாதுகாக்கலாம், எப்படி அது வளருதுங்கிறத முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா புற்றுநோய்க்கும் ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சீக்வன்ஸ்னால் ஆரம்ப நிலை ஒன்று இருக்கும், நடுநிலையில் ஒன்று இருக்கும், அப்புறம் ஃபைனலாக கடைசி ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சில கேன்சருக்கு மட்டும் கேன்சரினுடைய ஸ்டேஜ் வந்துட்டு அப்படியே வெரி ஸ்லோவாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா தோளில் வர கேன்சர். நீங்கள் வயசான பாட்டிக்கு தாத்தாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, எஸ்பெஷலி அவங்க விவசாயத்தில் இருக்காங்க இல்லை வெயிலில் நிறைய நாள் அலைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு பக்கத்தில், மூக்குக்கு பக்கத்தில், காதுக்கு பக்கத்தில் கருப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக மறு மாதிரி இருக்கும். இந்த கேன்சர் பேர் பேசல் செல் கார்சினோமான்னுவாங்க. சில டைம் வருஷ கணக்காகும். ஒரு கேன்சர் வந்துட்டு ஆரம்பித்து இந்த 3வது ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே அது 10 வருஷம் ஆகும் சில டைம். அதனாலேயே எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விட்டுருவாங்க. நம்ம ஏன் இதை வந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசில், இள வயசில், ஒரு 50-60 வயசில் அறுவை சிகிச்சை பண்ணிட்டால் எல்லாமே நல்லாயிடும். பட் வயசாக 60, 80, 90 அப்படின்னு ஆகும்போது ஆப்ரேஷன் பண்ணுற ரிஸ்க் வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் பேசல் செல் கார்சினோமா, அதாவது தோல் சார்ந்த புற்றுநோய் வந்துட்டு மிக மெதுவாக வளரும், நிறைய வாய்ப்பு கொடுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு கேன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா தைராய்டு கேன்சர் வந்துட்டு சின்ன கட்டியாக உருவாகும். வருஷ கணக்கில், 5 வருஷம், 10 வருஷம், சம்டைம்ஸ் 15 வருஷம் கழித்து அந்த கட்டி வந்து பெருசாகி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். எல்லாருமே பார்ப்பாங்க பேஷண்ட் கேன்சர்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது நாங்கள் கேட்டால் எத்தனை வருஷமாக இருக்குன்னா 10 வருஷமாக இருக்குது சார், ஆனால் எந்த தொந்தரவுமே தரல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சாப்பிட்றதுக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தைராய்டு கேன்சர் வந்துட்டு ரொம்ப நல்ல கேன்சர், அதை வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம்.
2: அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்க மருத்துவமனையில் தழும்பில்லாத அறுவை சிகிச்சையும் நமக்கு.
3: ஸோ தைராய்டில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாவாக எங்களால் அந்த தழும்பு இல்லாமல் தைராய்டு அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. கட்டி சைஸ் 3 இல்லை 4 சென்டிமீட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து தழும்பே, கழுத்தில் தழும்பே இல்லாமல் அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கட்டியை எடுக்க முடியும். ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாக இதை செய்கிறோம். ஆனால் 4 சென்டிமீட்டர் தாண்டிருச்சுன்னா ரோபோட்டிக் சர்ஜரியில் பண்ணுறது ரொம்ப சிரமம். அப்புறம் நம்ம கழுத்தில் ஒரு பெரிய தழும்பு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். லேடிஸ்க்கு இது பெரும்பாலும் பிடிக்காது, ஏன்னா அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்களோ இல்லை வீட்டு விஷயத்துக்கு போகும்போது அந்த கழுத்தில் வந்துட்டு அசிங்கமாக தெரியுதுனால அவங்க எப்போவுமே சீக்கிரம் வந்துடுறாங்க. இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து எப்போவுமே டிலே பண்ணி வருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற லேடிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டி மாதிரி தைராய்டில் இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க, என்னம்மா உனக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு இது இருக்குது, போய் பார்த்துரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தைராய்டு அறுவை சிகிச்சை மிக மிக சேஃபான அறுவை சிகிச்சை. இது இல்லாமல் பெருங்குடல் கேன்சர், இந்த பெருங்குடல் கேன்சரும் மெதுவாக வளரும், 12 வருஷம் ஆகும். ஒரு சின்ன வேர்லேருந்து பெருசாக கட்டியாக வர வரைக்கும் 12 வருஷம் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கும் நமக்கு ட்ரீட்மெண்ட். ஒரு கேன்சர் வந்து ஸ்லோவாக வளருதுன்னா குணப்படுத்துறதுக்கும் நமக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது.
4: நேர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி

0: நீ பேஷண்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம்.
1: புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்க போன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்க கேட்கலாம், நாங்க பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: நேரம் 2:05.

0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். கோபால் பல்பொடியின் மெலடி மெட்டுக்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மெலடி மெட்டுக்கள். மௌனமாய் இருந்தாலும் மனதின் மொழி புரிபவனே, தூரத்தில் இருந்தாலும் துடிப்பில் அருகில் இருப்பவனே, காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் உண்மையான ஸ்நேகம் மட்டும் உள்ளத்தில் என்றும் அழியாதே.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். மெலடி மெட்டுக்கள் சந்தன தென்றல் போல சந்தோஷம் தரும் உன் நினைவு, மெல்ல வந்து மனதை தொட்டு கண்களால் காதல் பேசுதே.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணை குழிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணை குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். மெலடி மெட்டுக்கள். அழகிய தீயாய் வந்து அமைதியான மனதை தொட்டாய், தீயாக நெஞ்சை சுட்டு பூ போல் கொய்து விட்டாய்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்புடியின் மெலடி மெட்டுக்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்புடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்புடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்புடி
0: காரைக்கால் பண்பலை 100.3, இது மெலடி மெட்டுக்கள். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. மெலடி மெட்டுக்கள். வைரமாய் வந்து வசந்தம் தந்தாயே, உன் சிரிப்பின் ஓசையில் இதயம் துள்ளுதே, காற்றோடு கலந்து வரும் காதல் கீதம் நீயே, கனவெல்லாம் வண்ணமாய் மாறும் மாயம் நீயே.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: பாரம்பரியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: மெலடி மெட்டுக்கள். மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, மழை துளி வந்து மண்ணை நினைக்குது, காற்றோடு சேர்ந்து குஷியில் ஆடுது, இயற்கை இன்று காதல் கவிதை பாடுது.

0: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3. நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். மெலடி மெட்டுக்கள். பூ வாசம் போல மெதுவாய் நுழைகிறாய், என் நெஞ்சை மெல்ல தழுவி நிறைகிறாய், கனவுகளில் கலந்து போகும் உன் நிழல் என் உயிரை அலங்கரிக்கிறதே.

0: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: மெலடி மெட்டுக்கள் முன்பனியா முதல் மழையா மனதை நினைக்கிறதே, இமை மூடினால் உன் நினைவு, இமை திறந்தால் உன் முகம், உள்ளம் முழுவதும் உன் வாசம், சொல்லாமல் சொல்லும் நம் காதல்.

0: நிறைவு பெற்றது மெலடி பெட்டுக்கள். நேர்களே, இன்று மாலை 6:40 பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை 12 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கெங்கரை 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை 10 சென்டிமீட்டர், சிறுமுகை வடவள்ளி கொலக்கம்பை கோத்தகிரி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிறுபாணி அடிவாரம் கீழ்கோத்தகிரி தேனாடு கொணவக்கரை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர்

0: நீலகிரி மாவட்டம் அழகரை, கெத்தை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், குன்னூர், குந்தாபாலம், மஞ்சளாறு, மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெரிய நாயகன் பாளையம், அன்னூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கேத்தி 3 சென்டிமீட்டர், குன்னூர், நடுவட்டம், சோலையாறு, நாவலூர், கொட்டப்பட்டு, கூடலூர் பஜார், கிண்ணக்கோரை, மேல்குடலூர், உதகமண்டலம், எமரால்டு, போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செருமுள்ளி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கிளன்மார்கன், சாம்ராஜ், உட்பிரையர், கோடநாடு, சோத்துப்பாறை, பிள்ளிமலை, கொடைக்கானல், படகு குழாம், வேப்பூர், பர்லியாறு, பொன்னையார் அணை, பேரையூர், சின்னக்கல்லாறு, மருங்காபுரி, பெரியகுளம், சேரன்மாதேவி, பேச்சுப்பாறை, வாழப்பாடி, அவலாஞ்சி, காயல்பட்டினம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், பொள்ளாச்சி, திருவாரூர், பெருஞ்சாணி அணை, தேவாலா, நெய்வேலி, பார்வுட், சேத்தியாத்தோப்பு, பவானி, ஏழுமலை, வாழப்பாடி, பவானிசாகர், புத்தனணை, மணப்பாறை, தேவிமங்கலம், சிவகிரி, விழுப்புரம், தாத்தையங்கார்பேட்டை, ஆனிமலை வட்டாட்சியர் அலுவலகம், ராஜபாளையம், கருப்பாநதி அணை, நத்தம், திருச்செங்கோடு, வெம்பாக்கம், புதுச்சத்திரம், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரையிலும் திருச்சியிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், மதுரை, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடிலும் ராமநாதபுரத்திலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இன்று பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 100.1
1: காரைக்கால் பண்பலை, 100.3, நேரம் 3 மணி.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன டாபிக்னு ஃபேஸ்புக் பக்கத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பண்டிகை ஷாப்பிங். பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பே ரிலாக்ஸாக எடுப்பதா, அல்லது கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து வாங்கும் அந்த த்ரில்லா? நீங்க எப்படின்னு காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில பண்டிகை ஷாப்பிங். பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பே ரிலாக்ஸாக எடுப்பதா அல்லது கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து வாங்கும் அந்த த்ரில்லா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. இதுவெல்லாம் ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்திருக்குது. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ணப்பன்பேட்டை ஜோதி, பண்டிகை நாளுக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக எடுப்போம், அப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும், நெரிசலில் மாட்ட மாட்டோம், நாங்கள் எதையும் பிளான் பண்ணி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், நான் கடைசி நேரத்தில் கூட்ட நெரிசலில் கூட்டம் இல்லாத கடைகளாக பார்த்து ரிலாக்ஸாக ஷாப்பிங் செய்வேன். தீபாவளி பண்டிகைக்கு கூட முதல் நாள் இரவு தான் ட்ரெஸ் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்பு ராணி சென்னையிலேருந்து, ரிலாக்ஸ் ஃபார் பெட்டர் ஃபார் மீ அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நந்தகுமார் நெம்மேலியிலேருந்து, நான் பண்டிகைக்கு 3 தினங்களுக்கு முன்பு தான் எடுப்பேன், கூட்டமாக இருந்தாலும் எடுத்துத்தான் வர வேண்டும், ஒரு மாதத்திற்கு முன்பே எடுப்பதில் ஒரு த்ரில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனிமடம் கார்த்திகேயன், தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் ஒரு மாதம் முன்பாகவே கூட்ட நெரிசல் இல்லாமல் ஆடைகளை வாங்கிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, ரிலாக்ஸாக எடுப்பது தான் பிடிக்கும், கூட்ட நெரிசல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டி மடப்புரம் வேல்முருகன், பண்டிகை தொடங்கும் 10 நாட்களுக்கு முன்பு கூட்ட நெரிசல் இல்லாத காலை நேரங்களில் கடைக்கு சென்று ஜவுளி மற்றும் மளிகை பொருட்களை அனைத்தையும் வாங்கி வந்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாஹுல் ஹமீத் ராஜா, ஒரு காலத்தில் பண்டிகை நாட்கள் என்றாலே நிதானமாக ரிலாக்ஸாக கடைக்கு சென்று பொருட்களை வாங்குவோம், ஆனால் இப்போது நாளைக்கு பண்டிகை என்றால் இன்றுதான் கடைசி நேரத்தில் கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து த்ரில்லாக வாங்கும் காலத்துக்கு வந்துவிட்டோம். முன்கூட்டியே வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் இன்னும் நேரம் இருக்கே என்று தள்ளி போட்டு கடைசியில் கூட்டத்தோடு கூட்டமாக நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முள்ளக்காடுலேருந்து பாபு, பணம் இருப்பவர்கள் முன்பே வாங்கி விடுவார்கள், நாங்கள் நாளைக்கு தீபாவளி என்றால் இன்று இரவு தான் பணம் கிடைக்கும், அடித்து பிடித்து வாங்குவதில் சுகமே தனிதான் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் தேரடி தில்லை விழாளன், பண்டிகைக்கு முன்பே ரிலாக்ஸாக எடுப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள்.
3: நவ்லெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நவ்லெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்.
5: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை 1 ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
5: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
6: நேரில் இன்று மாலை 4 மணிக்கு #100.3 ஊரும் உணவும், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகில்

இருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். இன்று மாலை 6:25 பாட்டு பெட்டி, 6:40 வெற்றிக்கு வழி, 6:45 இசை தென்றல், 9:15 பாடலோடு பயணம், 9:55 ஒரு கதை சொல்லட்டா, உங்கள் காரைக்கால் பண்பலையின் நிகழ்ச்சிகள் புது புலியுடன் உங்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3. இப்போ நாம இணைஞ்சிருக்கோம் எல்எஸ்சி நிகழ்ச்சியில. பண்டிகை ஷாப்பிங், பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பே ரிலாக்ஸாக எடுப்பதா அல்லது கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து வாங்கும் அந்த த்ரில்லா அப்படின்னு கேட்டிருக்கோம். தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பெருஞ்சேரி ஜார்ஜ் அனுப்பியிருக்காங்க, பண்டிகை வந்தால் முன்கூட்டியே போய் ஜவுளி மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்குவது எனது பழக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தீபாவளி ஷாப்பிங் ஒரு மாதத்திற்கு முன்பே எடுத்து விடுவோம். அந்த கூட்ட நெரிசலை தவிர்த்து பொறுமையாக நிதானமாக எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அது மட்டுமல்லாமல் நிறைய டிசைன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அனுப்பியிருக்காங்க. அடுத்து திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான், பண்டிகைக்கு சில வாரங்கள் முன்னரே நெரிசல் இல்லாமல் ரிலாக்ஸாக வாங்கி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரிவல்லல், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் அனுப்பியிருக்காங்க. நான் சிறு வயதில் இருந்தப்போ முன்னாடியே எடுத்து விடுவேன், ஆனால் இப்போது அடித்து பிடித்து ஒரு துணி எடுக்கும் த்ரில்லான ஆள் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கௌசல்யா தண்டபாணி என்ன அனுப்பியிருக்காங்க, பண்டிகை காலம்னாலே அந்த கடைசி நேரத்தில் கூட்ட நெரிசலில் அடித்து பிடிச்சி போய் ஷாப்பிங் செய்கிறதுல தான் தனி த்ரில்லுங்க. கடைகளில் கூச்சி வச்சுருக்கிற துணி மூட்டைகள்லேருந்து நமக்கு பிடிச்ச துணியை தேடி தேடி எடுக்கிறப்போ வர சந்தோஷமே தனி. அதுவுமே கூட 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து தேடி பிடிச்சி வாங்குகிற அந்த அனுபவமும் கலகலப்பும் ரிலாக்ஸாக வாங்குறதுல கண்டிப்பாக கிடைக்காதுன்னு அப்படியே அவங்களோட அனுபவத்தை அப்படியே சூப்பராக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெயங்கொண்டம் ரித்விகா, நான் பண்டிகைக்கு 10 நாட்களுக்கு முன்பே ஷாப்பிங் செய்து விடுவேன். பின்பு கடைசி நேரத்தில் ரோடு ஓரமாக இருக்கிற தற்காலிக கடைகளிலும் ஷாப்பிங் செய்வேன். அவர்களும் பண்டிகை கொண்டாடணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அடுத்து இடங்கண்ணிலேருந்து ஜெகன், பணம் இருந்தால் முன்னாடியே எடுத்து விடலாம், இல்லை என்றால் கூட்ட நெரிசலில் இடிபட வேண்டியது தான்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், பண்டிகைக்கு 20 நாட்களுக்கு முன்னாடியே எங்கள் குடும்பத்துக்கு தேவையானதையெல்லாம் வாங்கி முடிச்சிடுவோம். அப்போது கூட்டமும் கம்மி, நாமும் நிம்மதியாக துணியை பார்த்து பொறுமையாக தேர்வு பண்ணலாம். இல்லைனா பண்டிகைக்கு முந்தின நாள் கடைக்கு போனால் துணி வாங்குறதா இல்லை கூட்டத்தில் நம்மளையே தேடுறதான்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலஓடுதுறை சேப்பு விஜயராகவன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், 20 நாளைக்கு முன்னாடியே எடுத்தால் ட்ரெஸ் சிறப்பாக இருக்கும், ரிலாக்ஸாக பொறுமையாக பிடித்த மாடலில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, எப்போதுமே ஆயுத பூஜையை கழித்து தான் துணிமணி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, அப்படியெல்லாம் கிடையாது, எங்கள் கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ போய் எடுத்துருவோம். ட்ரெஸ் மட்டும் இல்லை, எனக்கு எப்போ எல்லாம் தோணுமோ அப்போல்லாம் போய் நான் பணம் ரெடி பண்ணி நான் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவேன். எந்த கலரில் வாங்கியிருக்கேன், மற்ற பொருள் எல்லாம் காசு சேர்த்து வச்சு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நான் புது ட்ரெஸ் தான் போடுவேன். அதனால் எனக்கு ட்ரெஸ்க்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் எப்படின்னு நான் எப்படின்னு சொல்லணுமா? எல்லார் மாதிரியும் தான் நானும், பணம் இருந்தால் முன்னாடியே எடுப்போம், இல்லைன்னா கடைசி நேரத்தில் எடுத்துப்போம். அடுத்து நன்னிலம்லேருந்து நகை குமரன், 1 மாதத்துக்கு முன்னாடியே தேவையானதை பிடிச்சு எடுக்கிறது தான் நல்லது, அப்போ தான் நமக்கு பிடிச்சதை எடுக்கலாம், இல்லாட்டி அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம கமெண்ட்ஸை படிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேர்லே இன்று மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை மாலை 6:00 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில பண்டிகை ஷாப்பிங். பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பே ரிலாக்ஸாக எடுப்பதா அல்லது கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து வாங்கும் அந்த த்ரில்லா அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்து வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி ஜெயராணி அனுப்பியிருக்காங்க. தீபாவளி ஷாப்பிங் ஒரு மாதத்துக்கு முன்பே எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், ரம்ஜான் பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்னாடி எடுத்து விடுவேன், பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு நாள் முன்னாடி எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் சுதி சுபிதா, எங்கள் அப்பா எங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போதுமே ஒரு மாதம் முன்பாகவே ரிலாக்ஸாக எடுத்து கொடுத்து விடுவார்கள், அப்புறம் என்ன மகிழ்ச்சி தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, சத்யா மணக்குடியிலேருந்து, பண்டிகைக்கு ஒரு மாதத்திற்கு ரிலாக்ஸாக எடுக்கிறது தான் நல்லது, அப்போ தான் நல்ல கலெக்ஷனாக எடுக்கலாம். கூட்ட நெரிசலில் போனால் நாமளும் மாட்டிக்கிட்டு கடையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாளபுத்தூர் கடகம் ஐங்கரன் தரணி, தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துணிமணி எடுத்து முறுக்கு மாவு, அதிரசமாவு, ரவா லட்டு மாவு அரைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10 நாள் முன்பு எடுப்போம் அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து இளவரசி பிரபாகரன் அனுப்பியிருக்காங்க. பண்டிகை நாட்களுக்கு 10-15 நாட்களுக்கு முன்பாகவே எடுத்து விடுவோம், கூட்ட நெரிசலில் ரிலாக்ஸாக எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிதம்பரம் சுபஸ்ரீ, தீபாவளி நவம்பர் 8 தேதி தீபாவளி, 7 தேதி நைட்டு சரியான கூட்டமாக இருக்கும், அப்போ போய் என்னென்ன தேவையோ வாங்கிட்டு கடையில் நிறைய போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வருவேன், ஜாலியாக இருக்கும். ஆனால் ட்ரெஸ் வந்து ஆடி மாதமே எடுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. மற்ற பொருட்கள்லாம் முதல் நாள் போய் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் முகமது ரஃபீக், பண்டிகை கூட்டம் இல்லாத நேரத்தில் முன்பாகவே ஆடைகளை வாங்கி விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ரிலாக்ஸாக எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, ஒரு வாரத்துக்கு முன்பாகவே போய் எடுத்து தைத்து வைத்துக்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி

0: வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் அட்ரஸ் அக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம், தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர், தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
9: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
10: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
9: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில பண்டிகை ஷாப்பிங். பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பே ரிலாக்ஸாக எடுப்பதா அல்லது கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து வாங்கும் அந்த த்ரில்லா அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்து யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கூவாகம் இளங்கோவன், பணம் நமது கையில் உள்ளதோ அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்வோம், எங்களிடம் இரண்டுமே பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மின்சாரக்கண்ண நெஞ்சுக்குடியிலேருந்து, பண்டிகைக்கு 10-15 நாட்களுக்கு முன்பே எடுப்பது பொறுமையாக நிதானமாக கலர் செலெக்ஷன் என துணி எடுப்பதில் அனைவருக்கும் திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஒரே துணி 10-15 நாட்களுக்கு முன்பு எடுத்தால் விலை குறைவாகவும், கூட்ட நெரிசலில் எடுத்தால் அதிக விலையாகவும் வித்தியாசம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நான் 10 நாளைக்கு முன்பே எடுத்துவிடுவோம், கூட்டமாக இருக்கும்போது துணிகளை எடுக்க மாட்டோம், எனக்கு பிடித்த மாதிரி முன்பே எடுத்து விடுவேன். எப்படியும் பாப்பா கோவில் ரவி, அதிக நேர்கள் பெயர்கள் படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பண்டிகைக்கு முன்பே ரிலாக்ஸாக எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, குத்தாலம்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி, தீபாவளிக்கு கடைகளில் கூட்டம் ஆரம்பிக்க முன்னதாகவே துணிகளை தேர்வு செய்து கடைசி நேரத்தில் டைலரிடம் அவசரமாக கொடுத்து தைப்பதையும் தவிர்த்து முன்னதாகவே தைத்து வாங்கி வைத்துக் கொள்வது தான் எனது வழக்கம். அதனால் ஆயத்த ஆடைகளை கடைசி நேரத்தில் ரோட்டோர வியாபாரிகளிடம் கூட்டத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டே வாங்கி வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம்லேருந்து சிவசுப்பிரமணியன், பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பே ரிலாக்ஸாக எடுப்பேன், கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து வாங்க மாட்டேன், கூட்ட நெரிசலில் நமது உடைமைகள் களவு போக அதிகம் வாய்ப்பு உண்டு, கூட்ட நெரிசலை தவிர்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், பண்டிகை ஷாப்பிங் கூட்ட நெரிசலை அடித்து பிடித்து எடுக்கும் ட்ரெஸ் ஒரு த்ரில் இருக்கும். பலர் வந்து பண்டிகைக்கு முதல் நாள் தான் அடித்து பிடிச்சு பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுப்பது ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் குளஞ்சியப்பன், ஒரே நேரத்தில் அந்த நெருக்கடியான டைமில் தான் போய் எடுக்கிறது, ஆனால் பல வகையான அனுபவம் வந்த பிறகு இப்போ பார்த்திங்கன்னா 1-2 மாதத்திற்கு முன்பே கூட எடுத்து வச்சுடுவோம். வழக்கமாக பசங்க அவங்கவுங்க போய் அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துப்பாங்க. எனக்கு என் ஒய்ஃபுக்கும் என்ன கொடுக்குறாங்களோ என் ஒய்ஃப் என்ன எடுத்து கொடுக்குறாங்களோ அதை நான் போட்டுப்பேன். எல்லாமே 2 மாதம் அல்லது 1 மாதம் முன்பே எடுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, ரவி லக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க திருபுவனம்லேருந்து, தீபாவளி கூட்டத்தில் அடித்து பிடிச்சி வாங்குவது தான் மகிழ்ச்சி, முன்னாடியே வாங்கிட்டா த்ரில்லிங் இல்லாமல் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அகர கொந்தகை தரணி கார்த்திகேசன், ரிலாக்ஸாக எடுக்கத்தான் பிடிக்கும், இருந்தாலும் பொருளாதார சூழல் நெரிசலில் தான் கூட்ட நெரிசலில் தான் செல்ல வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன், முன்னதாக எடுப்போம், எடுத்தாகிவிட்டது, அப்போ வந்து எடுத்து முடிச்சாச்சு, தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், பண்டிகைக்கு 10 நாட்களுக்கு முன்பே எடுத்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், கூட்டத்தில் எடுக்கும் பழக்கமில்லை, முன்னதாகவே எடுத்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேர்களோட கமெண்ட்ஸை படிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில பண்டிகை ஷாப்பிங். பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பே ரிலாக்ஸாக எடுப்பதா அல்லது கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து வாங்கும் அந்த திருவிழா. நிறைய நேர்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். செந்தில் கண்ணன் பேரலம், நான் முன்பாகவே சென்று வாங்கி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பொறையார் லதா, நான் எப்போதும் ஆயுத பூஜை அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த 20 நாளைக்கு ஒன்று ஒன்றாய் வாங்குவேன். நான் எப்பவும் கூட்ட நெரிசலில் சிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைவிலிருந்து பிரபாகரன், பண்டிகை காலத்திற்கு முன்பாகவே பொருளை வாங்கி விடுவேன். கூட்ட நெரிசலில் வாங்கும் பொழுது நமக்கு பிடித்த மாதிரி பொருளை எடுக்க முடியாது. அடித்தோம் பிடித்தோம் என்று தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பனங்காட்டான்குடி அனுஷியா சங்கர், தீபாவளிக்கு முன்பு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் எடுப்போம். முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை பார்த்து பார்த்து பசங்க போடணும்னு தான் தோணும். அதனால் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறது தான். ஆஹா, இப்படி ஒரு ரிஸ்க் இருக்கா? அதனால் அவங்க லேட்டாக தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பவித்ர மாணிக்கம்லேருந்து ரகுபதி, பண்டிகைக்கு ஒரு வாரம் முன்பு தேவையான அனைத்தையும் திட்டமிட்டு ஒரே நாளில் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு வந்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பில்லூர் சதா கௌதமன், பண்டிகைக்கு 15 நாட்களுக்கு முன்பு துணிக்கடைக்கு சென்று நமக்கு பிடித்த ஆடைகளை வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களையும் வாங்கி வந்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வளத்தான்பட்டினம் இளையராஜா வினோதா, மாலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூட்ட நெரிசலில் போய் எடுப்பது தான் எனக்கு பிடிக்கும்னு திட்டச்சேரி ஷாகுல் ஹமீத் அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஆண்டிமடம் பாஸ்கர், பண்டிகை காலங்களில் அதிகமாக துணிகள் எடுப்பது கிடையாது. காரணம், தீபாவளி பொங்கல் வந்தால்தான் துணி என்ற நிலைமை மாறி சென்னை போனேன் துணிமணி வாங்கி வந்தேன், திருச்சி போனேன் துணிமணி வாங்கி வந்தேன் என்கிற காலம் வந்துவிட்டது. அதனால் பண்டிகை காலங்களில் துணிகள் எடுப்பது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சசிகலா தியாகராஜன், மன்னார்குடியிலேருந்து, கூட்ட நெரிசலில் மாட்டிக்கொள்ளாமல் ஒரு மாதத்திற்கு முன்பே ஷாப்பிங் முடித்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நலம்பல் ஷேக் அலாவுதீன், பண்டிகைக்கு 15 நாட்களுக்கு முன்பாகவே எடுப்பது பழக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம், பண்டிகைக்கு சில வாரங்கள் முன்னரே நெரிசல் இல்லாமல் ரிலாக்ஸாக வாங்கி விடுவோம். ஆனாலும் பண்டிகைக்கு 4-5 நாட்களுக்கு முன்பாக போய் ஏதாவது புது மாடல் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம், கொஞ்சம் கூட்டம் நெரிசலில் வாங்கும்போது தான் அது ஒரு பண்டிகை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ தான் புதிய டிசைன் கிடைக்கும். அப்படி வாங்கும்போது அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்க, பண்டிகை நாட்களில் ஒரு நாளைக்கு முன்பு ஷாப்பிங் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹரிஹரன் கூடல் கார்த்திகேயன், பண்டிகை காலத்தில் சில தினங்களுக்கு முன்பு சென்றால் விலைவாசி உயர்வாக இருக்கும், தரமான பொருளாக இருக்கும். சிரமமாகவே முன்கூட்டியே பொறுமையாக பார்த்து பொருள் வாங்குவது சிறப்பானதாகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஜபாளையம், விருதுநகர் ராஜபாளையத்திலேருந்து ஹரிஹரன் அனுப்பியிருக்காங்க. நான் பண்டிகை நாளில் என் அண்ணன் வீரதர்மாபுரம் ராஜபாளையத்திலிருந்து சொன்னால்தான் பண்டிகைக்கு துணி எடுப்பேன். என்ன சொல்ல வராங்க, நான் பண்டிகை நாளில் ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் சரியாக எனக்கு புரியல. அந்த கமெண்ட்டை வந்து அவங்க தெளிவாக அனுப்பல. அடுத்து சுபா இளங்கோவன், திருக்கடியூர்லேருந்து, ஒரு மாதத்திற்கு முன்பே எடுத்து விடுவேன், கூட்டத்தில் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல், நான் பண்டிகைக்கு முன்னாடியே எதுவும் அதுவும் 1 மாதமே 2 மாதமே எப்பொழுதெல்லாம் நல்ல டிசைன் கிடைக்கிறதோ அப்பொழுது ட்ரெஸ் எடுத்துக்கொள்வது எனது வழக்கம். கூட்ட நெரிசலில் ட்ரெஸ் எடுத்தால் சரியாக பார்த்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கறைவட்டம் உஷா, பண்டிகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக கூட்ட நெரிசலில் எடுப்பது தான் பிடிக்கும். ஏன்னா மற்றவர்கள் துணிகளை களைத்து போட்டு வைத்திருப்பார்கள், அதில் எனக்கு பிடித்த மாதிரி எடுக்கலாம். கூட்டம் இல்லாத நேரத்தில் போனால் ஒவ்வொன்றாக எடுத்து போடுவார்கள், எனக்கு பிடிக்காது. கடையே களைத்து போட்டு இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா இருக்குது. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், 20 நாளைக்கு முன்பே துணிகள் எல்லாம் எடுத்து விடுவோம், தைக்க வேண்டிய துணிகளை தைத்து விடுவோம். அந்த நேரத்தில் அவசரத்தில் எதுவும் செய்ய முடியாது, பலகாரம் செய்யத்தான் நேரம் சரியாக இருக்கும். அதனால் 20 நாளைக்கு முன்பே எடுத்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார், என்ன அப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க. வேலை செய்கிற கம்பெனியில் 1 வாரத்திற்கு முன்னாடி தான் போனஸ் தருவாங்க, அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான். அப்போனா 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதா சொல்கிறீங்க. ஓகே, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நம்ம நேயர்களின் கமெண்ட்டுகளை படிக்கலாம்.

0: மக்களே, ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிருஷ்ணலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்டிருந்தோம், பண்டிகை ஷாப்பிங். பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பே ரிலாக்ஸாக எடுப்பதா அல்லது கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து வாங்கும் அந்த த்ரில்லான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். நளினி சங்கர் டிஆர் பட்டினம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. பண்டிகை நாளுக்கு 15 நாட்களுக்கு முன்பே எடுத்து விடுவேன், கூட்ட நெரிசல் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், பண்டிகை 10 நாட்களுக்கு முன்பு ஜவுளி கடைக்கு சென்று காலையிலேயே சென்றால் கூட்டம் இருக்காது, அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுத்துக்கொண்டு வந்துவிடலாம்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், ஒரு வாரத்திற்கு முன்பே பண்டிகைக்கான அனைத்து வேலைகளையும் முடித்து வைத்து விடுவேன், அப்பொழுது நம்முடைய சொந்த வேலையும் ரிலாக்ஸாக பார்த்து கொண்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணார்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, பொதுவாக நான் பண்டிகை காலங்களில் துணிகள் எடுக்க மாட்டேன், திடீரென்று ஒரு நாள் என் மனைவி மற்றும் மகளை கடைக்கு அழைத்து சென்று துணிமணிகள் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓமன்லேருந்து வரதராஜன், கூட்ட நெரிசலில் அடித்து பிடித்து வாங்குவது தான் வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி, நானெல்லாம் கூட்டம் வரும் முன்பே போய் அள்ளிக்கின்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவபுரியிலேருந்து கீர்த்திராஜன், கையில் பணம் இருந்தால் அட்வான்ஸாக, இல்லை என்றால் கூட்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் சுபஸ்ரீ, நீங்கள் போடுற சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து அரியலூர் மாவட்டம் இருகையூர்லேருந்து சக்தி, பண்டிகை நாளில் ஒரு மாதத்திற்கு முன்பே கூட்ட நெரிசலை தவிர்க்க துணி எடுத்து வைப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு, 82 கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. வந்த கமெண்ட்ஸ் அனைத்தையுமே நம்ம படிச்சிட்டோம் அந்த நிகழ்ச்சியில். மேக்சிமம் எல்லாருமே, நிறைய நேயர்கள் பாதி பேர் வந்து நெருக்கத்தில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க, நிறைய நேயர்கள் வந்து அட்வான்ஸாக எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ பண்டிகை காலம் ஆரம்பிச்சுட்டு அதுதான் நமக்கு தேவை இல்லையா? இன்றைக்கி எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கமெண்ட் செய்த அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி.

#100.3 #100.3 ஊரும் உணவும். இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவு அரங்கேற போகுது.

0: உணவும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாம இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். ஸ்ரீவாஞ்சியம் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊர். இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமியை தேடி தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வரக்கூடிய ஊர் இந்த ஊர். அப்படி என்னங்க இந்த ஊர்ல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில்ல யமனுக்கென்று ஒரு தனி சன்னதி இருக்கிறது. எப்படி கூத்தனூர்ல சரஸ்வதி அம்மனுக்கென்று ஒரு தனியான சன்னதி, தனியான கோயில் இருக்கிறது, அதே போல ஸ்ரீவாஞ்சியம் இந்த ஊர்லயும் அப்படி ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. பாஞ்சை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். பாஞ்சையோடு வரக்கூடிய அனைவருக்கும் வேண்டியதை தரக்கூடிய வாஞ்சிநாதர் கொழுவிட்டிருக்கும் ஸ்ரீவாஞ்சியம் கிராமத்துல ஊரும் உணவு நிகழ்ச்சியில இந்த ஊரினுடைய உணவு முறைகள், சமையல் ஸ்பெஷல், இந்த ஊரினுடைய ருசி இவற்றையெல்லாம் கேட்டு அறிந்து கொள்வதற்காக நம்ம நேர்களை இன்றைக்கு சந்திக்கிறோம். முதலில் நம்மோட இணையும் நம் அன்பு நேயர். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: காவேரி.
0: காவேரி, என்ன பண்ணிட்டீங்கம்மா நீங்க? உங்களை நம்பி வரலாம் அப்படிங்கிறீங்களா?
1: காலையில 6 மணிலிருந்து 11 மணி வரலாம்.
0: அது என்னென்னமா காலையில? என்ன?
1: இட்லி, வடை, பொங்கல்,
0: சரி,
1: சுண்டல், எல்லாமே செய்வோம்.
0: சரி, எத்தனை பேர் உங்கள்ட்ட வேலை செய்யறாங்க?
1: யாரும் இல்ல, நாங்க 3 பேர்.
0: 3 பேர் செய்யறீங்க? 3 பேரும் 3 வேளை உணவையும் தயார் பண்ணிருவீங்களா?
1: காலையில மட்டும் தானா?
0: காலையில மட்டும் தானா? காலையில, அதாவது 6 to 11. மதியம் சாப்பாடுலாம்
1: கிடையாது? கிடையாது. நைட்டு காலையில நைட்லி மட்டும்.
0: மதியானம் கிடையாது, நைட்டு மறுபடியும் இட்லி மட்டும் கொடுக்குறீங்க. சரிம்மா, இந்த ஊருடைய சிறப்பு என்னம்மா? ஸ்ரீவாஞ்சியத்துடைய
1: ஸ்ரீவாஞ்சியத்துல யம திருமராஜா தான் கோயில் ஃபேமஸ். தனி சென்னது இங்க தனியா இருக்கு.
0: சரி, எப்பவும் இங்க மக்கள் டூர் வந்துகிட்டே இருப்பாங்கல்ல?
1: வருவாங்க. கார்த்திகை மாசம் வந்து முழுக்கு வரும், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் முழுக்கு வரும்.
0: சரி, காலையில என்னென்ன டிஃபன் எல்லாம் செய்வீங்க?
1: காலையில இட்லி, வடை, பொங்கல், சுண்டல்.
0: சரி,
1: மூணு நாள் செய்வோம்.
0: பூரி உண்டா?
1: பூரி எல்லாம் கிடையாது.
0: சரி, அதாவது நீங்க ஆள் கம்மியா இருக்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யறீங்க?
1: வீட்லயே செய்யறோம்.
0: வீட்லயே செஞ்சிருவீங்க? வீட்லயே செஞ்சு வியாபாரம்?
1: வியாபாரம் வீட்லயே தான், வீட்டு வாசல்லயே. வாசல்லயே கடை வச்சிருக்கோம்.
0: சரி, வாசல்லயே. சரி, இப்ப இட்லிக்கு மாவு எல்லாம் எப்படிமா? நீங்களே அரைக்கிறீங்களா? நீங்களே அரைச்சிருவீங்க?
1: வீட்லயே அரைச்சிருவீங்க?
0: உங்க வீட்லயே கிரைண்டர் அரைச்சிருவீங்க? சரிம்மா, இட்லிக்கு தொட்டுக்கு என்னென்ன செய்வீங்க?
1: கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், பொடி.
0: சரி, இங்க வந்து இட்லி நல்லா விரும்பி சாப்பிடுறாங்களா இல்ல பொங்கல் நிறைய சாப்பிடுறாங்களா?
1: இட்லி தான் நிறைய சாப்பிடுவாங்க.
0: இட்லி தான். சரி, நீங்க இட்லி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாமா?
1: உங்க
0: வீட்டுல இருக்கும் போது நீங்க என்ன சமைப்பீங்க அதிகமா மத்தியானத்துக்கு?
1: மத்தியானம் சாம்பார், பத்தக்குழம்பு.
0: இந்த ஊருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலான உணவு அது மாதிரி இருக்கு?
1: என்ன
0: உணவுமா?
1: சைவ ஹோட்டல்.
0: சைவ ஹோட்டல். சரி, உங்க வீட்டுல நீங்க அடிக்கடி என்ன சமைப்பீங்க?
1: நாங்க சாம்பார், உப்பு, வத்தக்குழம்பு, சாமி.
0: ஓகே. ஆனா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டே
1: இருக்கீங்க,
0: லீவ் எல்லாம் விடுவீங்களா?
1: லீவ் நான் என்னைக்காவது நினைச்சா ஏதாவது பென்ஷனுக்கு போகணும்னா லீவ் விடுவோம்.
0: ஓகே. இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்க என்னமா சொல்ல விரும்புறீங்க?
1: இங்க ஒரு ஃபேமஸான கோயில் ஸ்ரீவாஞ்சியம் கோயில்.
0: ஊர் சுத்தி வேற என்னென்னலாம் இருக்கு?
1: கோயில் தான் ஃபேமஸ்.
0: என்னென்ன கோயிலுக்கெல்லாம் போகணும் ஸ்ரீவாஞ்சியம் வந்தா?
1: சிவாஞ்சியம் வந்தா திருவாரூர் கோயில் போலாம்.
0: ஓகே. அப்புறம்
1: திருவாரூர், அதுமே திருச்சரை.
0: திருச்சரை,
1: திருச்சரை.
0: சாரநாதரா?
1: சாரநாதர்.
0: அப்புறம் குடவாசல் கோயில் இருக்கு இல்லையா?
1: குடவாசல் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது, ரெண்டும் தான் ஃபேமஸ், திருவாரூர் சிவாஞ்சியம், அடுத்து திருவாரூர் திருச்சரை.
0: சரி, இப்ப இட்லிக்கு தொட்டுக்கு என்னென்னலாம் செய்வீங்க?
1: சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, பொடி, சாம்பார்.
0: டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷா எல்லாம் செஞ்சிட்டே இருப்பீங்களா? சரி, காலையில எத்தனை மணிக்கு வேலைய ஆரம்பிப்பீங்க?
1: காலையில 5:30 5:30
0: ஆரம்பிச்சிருவீங்க, 11 மணி வரைக்கும் வேலை செய்வீங்க. ஓகே.
1: சுட சுட இட்லி கொடுத்துட்டே
0: இருப்போம். அதே மாதிரி பெரிய ஆர்டர் எல்லாம் எடுத்து செய்வீங்களா? கல்யாண ஆர்டர்
1: அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம், இப்ப முடியல, செய்யறது கிடையாது, நிறைய செஞ்சிட்டு.
0: சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு மக்களுக்கு உணவளிக்க கூடிய ஒரு உன்னதமான பணிய இத்தனை வருஷமா தொடர்ந்து செய்யறதுக்கு காரைக்கால் பண்பலையின் பாராட்டுக்கு.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு

0: மாளிகை குளிர்சாதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: நேர்களே, இன்று மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை மாலை 6:00 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா, தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 #100.3 ஊரும் உணவும். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகிலிரு மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து
5: நேர்களே, காரைக்கால் பண்பலையின் ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நன்னிலம் ஸ்ரீவாஞ்சியத்திலிருந்து நம் அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையும் நேயர், வணக்கம்மா.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
6: விஜயகுமாரி என் பேரு. இந்த ஊரும் உணவு நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்.
5: சரி,
6: நீண்ட நாளைக்கு அப்புறம் வானொலியில பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே திருச்சி வானொலியில
5: பேசியிருக்கேன். சூப்பர்.
6: கவிதை கட்டுரை வாசிச்சிருக்கேன், குயிஸ் ப்ரோக்ராம் கலந்திருக்கேன். இப்போ முதல் முறையா பல ஆண்டுக்கு பிறகு இது வானொலியில பேசுறது ரொம்ப காரைக்கால் பண்பலையில பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. எங்க வீட்டுல டிவி கிடையாது, பெரும்பாலும் நாங்க வானொலி தான் கேக்குறது. வேலை பார்த்துட்டே அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் கேட்பேன். எங்க குடும்பத்துல வந்து யாரும் விவசாயம் பார்க்கல, இருந்தாலும் விவசாய நிகழ்ச்சி கூட நான் ரொம்ப விரும்பி கேட்போம்.
5: சரி, உங்க ஊர்ல ரொம்ப பிரபலமான உணவு எதுங்கம்மா?
6: அரிசி உணவு தான் அதிகமா.
5: அரிசி
6: வகை, அதுல கருப்பு கவுனின்னு ஒரு வகை இருக்குங்க. அந்த உணவுல வந்து பொங்கல், கஞ்சி, அத பவுடர் பண்ணி உருண்டை மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம். கால் வலி, கழுத்து வலி, உடம்பு வலிக்க நல்லது.
5: இங்க கருப்பு கவுனி அரிசி இங்க விளைச்சல் உண்டாமா?
6: பக்கத்து கிராமத்துல வாழ்க்கைங்கிற ஊர்ல ஒரு இடத்துல கிடைக்குதுங்க. கிலோ 250 ரூபாய் அதை வாங்கிதான். பக்கத்துலயே.
5: சரிங்க.
6: ஆனா விலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் ஊற வச்சாதான் அதை சமைக்க முடியும். தவிடு தீட்டாததுனால உடலுக்கு சக்தி அதிகம். தீட்டினாக்கா தவிடல அந்த சத்துக்கள் போயிடும். அது இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பேர்ட்ட நான் கேட்பேன், வேணுமா உங்களுக்கு? நான் ஐயோ அது வேகவே 2 நாளாகுதுமாங்கிறாங்க. நாங்க முத நாள் ஊற வச்சுட்டு காலையில அதை வேக வைப்போம். அப்படி இல்லைன்னா அதை பவுடர் பண்ணி கஞ்சியா வச்சுப்போம், உப்புமா செய்வோம். எல்லாத்துக்குமே நல்லது, உடம்பு சக்தி கிடைக்கும். ரொம்ப நேரம் பசி தாங்கும், எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பச்சைப்பயிறு, உளுந்து, புட்டுக்கடலை இதெல்லாம் கலந்து மில்லில் அரைச்சி கஞ்சியாக வச்சு குடிப்போம். இடையில காப்பிக்கு பதில் இடையில வீட்லேயே தயார் பண்ணி குடிப்போம்.
5: சத்துபானம்.
6: ஆமாம், சத்துபானம் மாதிரி. யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்து விடுவோம் அந்த மாவை.
5: இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கதம்ப குழம்பு வகை.
6: ஆமா ஆமா, சாம்பார். ஆமா,
5: நீங்க செய்வீங்களா?
6: ஆ, செய்வோம். எல்லா வித காய்கறியும் போட்டு, எங்க அம்மாலாம் அப்படிதான் செய்வாங்க. கொள்ளையிலேயே காய்கறி போடுவாங்க. அம்மா
5: என்னென்ன காயெல்லாம் போடுவாங்கம்மா?
6: கொத்தரங்காய், கத்திரிக்காய்
5: இருக்கம்மா எல்லாமே.
6: இருக்கு, கடைங்களில் தான் வாங்கலாம், வீட்டுங்களில் எதுவும் இயற்கையாக கிடைக்கிறதில்ல. சமயத்தில் யாராவது கிராமத்துலேருந்து கொண்டு வந்தாங்கன்னா வாங்கிக்கிறது தான். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சோன்னா அருமையாக இருக்கும்.

0: சாதத்துக்கும் சாப்பிட்லாம், அந்த தோசை இட்லி அதுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம்.
1: சரி.
0: மற்றபடி கஞ்சி, இந்த கஞ்சி, இந்த தானிய கஞ்சி குடிக்கும்போது கூட அதை தொட்டு சாப்பிட்லாம்.
1: சரி, இப்போ தீபாவளி வரப்போகுது, என்னென்ன பலகாரம்லாம் செய்வீங்க?
0: முறுக்கு, அதிரசம், பச்சை பயிறு உருண்டை.
1: சரிங்க,
0: அவ்வளோதான் செய்யலாம்.
1: பச்சை பயிறு உருண்டை எப்படிமா செய்வீங்க?
0: பயிரை நல்லா வறுத்துட்டு
1: சரி
0: மில்லில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஜீனியை நம்ம 1 கிலோவுக்கு 1 கிலோ ஜீனி போட்டு, ஜீனியை மிஷினில் அரைச்சி தர மாட்டாங்க,
1: வெள்ளம்லாம் போட முடியாது.
0: வெள்ளம் போட்டால் அது உருண்டை பாவு பிடிக்கலாம், பாவு பிடிச்சி கெட்டி உருண்டம்பாங்க அதை. இது ஜீனி உருண்டைக்கு வெறும் ஜீனி கலந்து தான் செய்யணும். அதுக்கு பொடலங்காய் உருண்டைன்னு கூட சிலர் சொல்லுவாங்க.
1: என்ன காரணம்?
0: அது வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளெல்லாம் வறுத்து போட்டு அந்த பயறு மாவோட கலந்துட்டு வெள்ளத்தை பாவு நிறுத்தி அதை எடுத்து மாவோட போட்டு அப்படியே சுட்டோட பிடிக்கணும். பிடிக்கிறது கஷ்டம், அம்மாலாம் செய்வாங்க. ஒரு உருண்டைய ஒரு ஆள் எடுத்து உழைக்க தான் முடியுமே தவிர கடிச்சதான் நீங்க முடியாது. உடைச்சி 4-5 பேர் சாப்பிடலாம். கெட்டி உருண்டை நல்லா டேஸ்டா இருக்கும்.
1: கெட்டி உருண்டையும் அதே அரிசி மாவு தான்.
0: அரிசி இல்ல, பச்சரி, இது பயறு,
1: பயறு மட்டும்தான்.
0: பயறு மட்டும்தான், பயரை வறுத்து மிஷின்ல அரைச்சிட்டு வந்து பொட்டுக்கடலை, எள்ளு, தேங்காய் எல்லாம் வறுத்து பொடி வறுத்து போடணும். தேங்காயை சின்ன சின்னதாக கீறி வெறும் சட்டியில் வறுத்துட்டு, எள்ளும் வறுத்து பொட்டுக்களையும் வறுத்து அதில் போட்டு கலந்துட்டு, அப்புறமா பா லெவலாக காய்ச்சி அதில் ஊற்றி சூட்டோட பிடிப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு சூடு தாங்க மாட்டேங்குது, அம்மாலாம் அவன் செய்வாங்க.
1: அப்புறம் தேன் குழல்லாம் செய்வாங்க.
0: தேன் குழல்லாம் அந்த அளவுக்கு செய்ய தெரியாது எனக்கு, செய்யறது இல்லை. கடையில் பெரும்பாலும் வாங்கிக்கிறது, வீட்டில் ரிஸ்க் எடுக்க முடியல.
1: உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் என்ன செய்வீங்கம்மா?
0: ஸ்பெஷலாக கருப்பு கவுனியில் ஏதாவது கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்பேன்.
1: பரவாயில்ல, கருப்பு கவுனின்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு உங்களுக்கு.
0: ஆமாம்,
1: அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு சமைக்கிறதுக்கு கருப்பு கவுனி?
0: அது கருப்பு கவுனின்னா எப்படியும் 1 மணி நேரம் ஆகிடும், சாதம் மட்டும் வேக. நான் விறகடுப்பில் சமைப்பேன். எலுப்பப்பூ சம்பாவில் கஞ்சி வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும், எதுவுமே போட வேண்டியில. அந்த எலுப்பப்பூ மாதிரியே வாசனை அடிக்கும். அதில் கஞ்சி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு பால் கலந்து சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். எலுப்பப்பூ மாதிரியே, எலுப்பப்பூலாம் இப்போ இருக்கா என்னன்னு கூட தெரியல. அந்த அரிசியே வந்து இலுப்ப எண்ணெய் விற்கிது இல்லை, அது வந்து இலுப்பமா கொட்டையிலேருந்து எடுக்கிறது தான். அந்த எலுப்பப்பூ சம்பாவில் கஞ்சி வச்சோம்னா தொட்டுக்கவே எதுவுமே தேவையில்லை, எலுப்பப்பூ வாசனையாக இருக்கும், குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் கூட குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
1: ரொம்ப சிறப்புமா, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க, கேட்ட நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ள.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அன்பார்ந்த விவசாயிகளை, நிரகம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
5: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: PSR தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
11: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள்.

0: நேர்களே, காரைக்கால் பண்பலையின் ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் கிராமத்தில் ஒளிப்பதிவுக்காக நம்முடைய அன்பு நேர்களை தொடர்ந்து சந்திக்கலாம். அடுத்து இணையும் நேயர் வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: சுதா. சுதா.
0: ஆ, சொல்லுங்க சுதா. உங்களுக்கு சொந்த ஊர் எதுங்கம்மா?
1: எனக்கு காட்டூர்.
0: காட்டூர். சரி, ஸ்ரீவாஞ்சியம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?
1: ஆ, பிடிச்சிருக்கு.
0: சரி, ஸ்ரீவாஞ்சியத்தில் என்னம்மா ஸ்பெஷல்?
1: ஸ்ரீவாஞ்சியத்தில்

0: யம தர்மராஜா தான் ஸ்பெஷல்.
1: யம தர்மர் தான் ஸ்பெஷலு.
0: ஆமாம்,
1: அப்புறம் உங்களுடைய
0: சிவன்
1: சமையலும் ஸ்பெஷல் இல்லையா? நல்லா சமைப்பீங்களா?
0: இல்லை, நான் சிம்மாராக தான்
1: சுமாராக
0: சமைப்பேன்.
1: சமைப்பீங்க. என்ன நல்லா சமையல் தெரியும் உங்களுக்கு?
0: நான் என்ன சார், வடை பாயசம் தான் தெரியும், வேறு எதுவும் சமைக்க தெரியாது.
1: உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு எதுங்கம்மா?
0: கவிச்சு சாப்பிடுவாங்க.
1: ஆ, பிரியாணிலாம் செய்வீங்களா?
0: ஆஹா, அதெல்லாம்
1: வேறு
0: தெரியாது.
1: என்ன செய்வீங்க?
0: டிஃபன் இதுதான், வடை பாயசம் தான் தெரியும், வேறு எதுவும்
1: வடை
0: தெரியாது.
1: பாயசம். ஓகே.
0: ஆ,
1: அவங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம்னால் என்ன செஞ்சு கொடுப்பீங்க வீட்டில்?
0: கோழியும் செஞ்சு கொடுப்பேன்.
1: கோழி என்ன, குழம்பு தான் வைப்பீங்களா?
0: குழம்பு தான், இது மாதிரி தலை வைப்பேன்.
1: சரி. அப்புறம் 65லாம் போட தெரியுமா?
0: அதெல்லாம் போடுவேன், அதெல்லாம் ஒவ்வொரு நாள் வெளில போயிடுறாங்க, அதனால
1: ஆ,
0: அதெல்லாம்
1: எல்லாம் இப்போ
0: போடுவேன்.
1: வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றாங்களா?
0: ஹோட்டலில் ஒரு நேரம் சாப்பிடுங்க, ஒரு நேரம் வீட்டில் சாப்பிடுங்க.
1: சரி. இப்போ
0: இப்போ
1: தீபாவளி வருது, என்னென்ன பலகாரம்லாம் செய்ய போகிறீங்க உங்கள் வீட்டில்?
0: என்ன, முறுக்கு, அதிரசம்,
1: நல்லா செய்வீங்களா?
0: மாதிரி செய்வேன்.
1: சுமாராக செய்வீங்க.
0: ஆமாம்,
1: வீட்டில் அதிகமாக பலகாரம் செய்வீங்களா இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருவீங்களா?
0: கடையில் எல்லாம் வாங்க மாட்டேன், வீட்டில் தான்
1: வீட்டில்
0: செய்வேன்.
1: தான் செய்வீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப உங்கள்கிட்ட விரும்பி இதை சமைங்கன்னு சொல்கிற உணவு எதுங்கம்மா? அடிக்கடி இதை செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்கிற உணவு?
0: கவிச்சு தான் இதெல்லாம் சாப்பிடுங்க.
1: கவுச்சி. கவுச்சினா
0: ஆமாம்,
1: சிக்கனை தான் கவுச்சிங்கிறீங்களா?
0: மட்டன் அதுதான் சாப்பிடுங்க.
1: மட்டனா? மட்டன் குழம்பு நல்லா வைப்பீங்களா?
0: வைப்பான்
1: சரி. எப்படி வைக்கணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
0: எல்லாம் சொல்ல தெரியல, நாங்கள் எல்லாம்
1: மட் சொல்ல தெரியும்,
0: பேசினதில்லை.
1: சொல்ல தெரியாது, ஆனால் சாப்பிட தெரியும். சமைக்க
0: நான்
1: தெரியும்,
0: சாப்பிட மாட்டேன், கவிச்சே சாப்பிட மாட்டேன்.
1: நீங்கள் சாப்பிட
0: ஆமாம்,
1: மாட்டீங்களா?
0: வீட்டில்
1: வீட்டில்
0: உள்ளவங்களாம்
1: உள்ளவங்களுக்காக, வீட்டில்
0: சாப்பிடுவாங்க,
1: உள்ளவங்களுக்காக
0: நான்
1: நீங்கள்
0: சாப்பிட
1: செய்கிறீங்க.
0: மாட்டேன். ஆனால்
1: ஓகே.
0: செய்வாங்க, அவங்க பிடிச்சிருக்குன்னு
1: சரி,
0: சாப்பிடுவாங்க.
1: இன்றைக்கி என்னம்மா சாப்பாடு உங்கள் வீட்டில்?
0: இன்னைக்கா உருண்டை குழம்பு,
1: உருண்டை குழம்பா? உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன்.
0: கடலப்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு வைக்கிறது,
1: கடலப்பருப்பு போட்டு முதல்ல உருண்டை எப்படி தயார் பண்ணுவீங்க அதை மட்டும் சொல்லுங்கள்.
0: வெங்காயம் பெருஞ்சிருவோம்,
1: எல்லாம்
0: துவரம்பருப்பு
1: போட்டு.
0: இதெல்லாம் போட்டு, கருவேப்பிலை போட்டு
1: கடலப்பருப்பை எப்படி அரைப்பீங்க? மிக்சியில்
0: ஊற வச்சு.
1: அரைப்பீங்களா? மிக்சியில் அரைச்சிருவீங்க.
0: ஆமாம்,
1: சரி.
0: போட்டு
1: எவ்வளோ,
0: அரைப்பேன்.
1: 1/2 கிலோ கடலப்பருப்பு போடணுமா?
0: இல்லை, எங்கள் வீட்டுக்கு 150 போட்டால் போதும், இங்கே 4 பேர் தான்
1: ஓ,
0: நாங்கள்.
1: 150 கிராம் போட்டாலே போதுங்கிறீங்க.
0: ஆமாம்,
1: சரி. உருண்டை பிடிச்சாச்சா? அப்போ
0: இல்லை என்ன, இல்லை என்னமா தான்.
1: இனிமே தான் செய்ய
0: ஆமாம்,
1: போகிறீங்க.
0: ரெடி
1: சரி.
0: பண்ணி
1: முதல்ல
0: வச்சுருக்கேன்.
1: எப்படி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்புறமே தான் குழம்பு வைப்பீங்களா?
0: ஆமாம், அதுக்கப்புறம் கரைச்சி
1: குழம்புல
0: எடுத்துடுவோம்.
1: காய்கறிலாம் போடுவீங்களா அந்த குழம்புல, இல்லை உருண்டை
0: இல்லை, வெறும்
1: மட்டும்தானா?
0: வெர்ஸா தான்.
1: சரி. ஓகே. குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்களேன்.
0: புளி ஊற வச்சு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தான்
1: போட்டு
0: வைக்கிறேன்.
1: எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு கடைசியாக
0: ஆமாம்,
1: உருண்டையை
0: தாளிச்சு
1: தூக்கி உள்ளே
0: வச்சு.
1: போட்டால்
0: ஆமாம்,
1: உருண்டை
0: உருண்டை
1: குழம்பு
0: குழம்பு.
1: வந்துடும். உருண்டை குழம்பு சாப்பிட ரெடி ஆயிட்டீங்களா?
0: இன்னும் இல்லை, இன்னும் மொதல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
1: நீங்கள் ரெடி பண்ணும் போதே மணக்குதுமா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, நன்றி.

காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 4:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஹேஷ்டாக் 100.3 ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிருஷ்ணலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 #100.3 ஊரும் உணவும். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவினை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
6: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியில ஸ்ரீவாஞ்சியம் பகுதியிலிருந்து நம்முடைய அன்பு நேர்களை ஒளிப்பதிவுக்காக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையும் நம் அன்பு நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: விஷ்ணுவர்தன்.
6: விஷ்ணுவர்தன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? உங்களுக்கு என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்?
7: இட்லி, தோசை, வடை.
6: இட்லி, தோசை, வடை. வடைனா என்ன, உளுந்து வடையா, கல்ல வடையா, எந்த வடை? போகும்போது சாதம் டப்பால வச்சு எடுத்து போயிடுவீங்களா? யார் செஞ்சு தருவா உங்களுக்கு? அம்மா நல்லா சமைப்பாங்களா? ஸ்கூலுக்கு என்ன எடுத்து போவ அடிக்கடி?
7: தயிர் சாதமும் வாழைக்காவும்.
6: தயிர் சாதம் வாழைக்காவா? உருளைக்கிழங்கு இல்லையா? உருளைக்கிழங்கும் வாழைக்காய் ரெண்டுமே மாறி மாறி செய்வாங்களா? சரி, நல்லா படிப்பீங்களா? என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
7: கண்ணாமூச்சி.
6: எங்க விளையாடுவீங்க கண்ணாமூச்சி?
7: வண்டிலாம்
6: தெருவுலயே விளையாடுவீங்களா? சரி, டூர் எல்லாம் போயிருக்கீங்களா? என்னென்ன ஊருக்கு போயிருக்கீங்க டூரு?
7: குமானம், திருச்சி.
6: சரி, டூர் போனப்ப சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எங்க சாப்பிட்டீங்க திருச்சியில? என்ன சாப்பிடுவீங்க, என்ன கேப்பீங்க வீட்டுல அம்மாட்ட, இந்த சமையல் செஞ்சு குடுமான்ட்டு? தோசை தான். தோசை, வடை, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, ஈஸியான வேலை அம்மாக்கு. இப்ப தீபாவளி வரும்போது என்னென்ன பலகாரம் எல்லாம் செய்ய சொல்ல போறீங்க?
7: குலாப் ஜாம்.
6: சரி,
7: லட்டு, சுண்டல்.
6: தீபாவளிக்கு சுண்டலா? நீங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க பெரிய பிள்ளையாயி?
7: விவசாயம்.
6: சூப்பர்ப்பா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா. ஊரும் உணவு நிகழ்ச்சியில உணவே விவசாயத்திலேருந்து தான் வருது, அதனால நான் ஒரு விவசாயி ஆகிறேன் நம்ம தம்பி அழகா சொல்லிட்டாங்க, ரொம்ப நன்றி.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில் டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்லாம் பிரச்சனையே வராது. இது எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
3: ரெடியா? இந்த 11 ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில் நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன்.

ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோன்னு எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.

0: நேயர்களே, காரைக்கால் பண்பலையின் ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்ரீவாஞ்சியத்திலிருந்து நம்ம அன்பு நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: திவ்யா.
0: திவ்யா, என்ன ஊருமா உங்களுக்கு?
1: ஸ்ரீவாஞ்சியம் தான்.
0: ஸ்ரீவாஞ்சியம் தானா? சொந்த ஊரே இந்த ஊர் தானா?
1: சொந்த ஊர்ல நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் ஸ்ரீவாஞ்சியம். சொந்த ஊர் திருவாரூர்.
0: திருவாரூர்ல இருந்து ஸ்ரீவாஞ்சியத்துக்கு பக்கத்திலேயே வந்துட்டீங்க, ஒரே டிஸ்ட்ரிக்ட் குள்ளேயே வந்துட்டீங்க. இந்த ஊர் உங்களுக்கு எப்படிமா, பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கு.
0: சரி, ஸ்ரீவாஞ்சியத்துல ரொம்ப ஸ்பெஷலான உணவு எதுங்கம்மா?
1: உணவுனா அது இட்லி தான் சொல்லுவேன். எங்க கடையில தான் நல்லா இருக்கும் இட்லி. நல்லாவே நான் வந்த புதுசுல எங்க இட்லி எங்கேயுமே நல்லா இருக்காது.
0: சரி,
1: இங்க எங்க கடை தான்.
0: நீங்க வந்த உடனே உங்க ஊர்ல இட்லி ஃபேமஸ் ஆயிடுச்சுங்கிறீங்களா? திருவாரூர்ல என்னென்ன சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கும்? திருவாரூர் டவுனுக்கு போனா தனிப்பட்ட முறையில ஏதாவது ருசி இருக்கிறதா?
1: தோசை தான் சொல்லுவேன்.
0: திருவாரூர் தோசை. நீங்க தோசைனா விரும்பி சாப்பிடுவீங்களா? நீங்க எது விரும்பி அடிக்கடி சமைக்கிற உணவு எதுங்கம்மா?
1: வத்தக்குழம்பு.
0: வத்தக்குழம்பு நல்லா வைப்பீங்களா? வத்தனா என்னென்ன வத்த போட்டு வைப்பீங்க?
1: கொத்தரங்காய் வத்த, சுண்டல் வத்த.
0: சரி,
1: அப்புறம் வந்து கத்திரி வத்த, மாங்காய் வத்த, அதெல்லாம் போட்டு செய்வோம்.
0: வத்தனை கடையில வாங்குவீங்களா, வீட்லயே காய
1: போடுவீங்களா? வீட்ல செய்வோம், எங்க சித்தி செஞ்சு கொடுப்பாங்க.
0: என்ன வத்தல போட்டு கொடுத்துருவாங்களா?
1: மோர் மிளகாய் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வீட்லயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க.
0: சரி, வத்தக்குழம்புக்கு வேற எப்படி வைப்பீங்க, அது செய்முறை சொல்லுங்களேன்.
1: எங்க
0: வீட்டுல
1: எங்க வீட்டுக்காரவங்களுக்கு பிடிச்சதுன்னா தோசை, உரப்பு சட்னி, அதுதான்
0: டிஃபன் ஐட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க.
1: டிஃபன் ஐட்டமா அவங்க சாப்பிடுவாங்க, செஞ்சு கொடுப்பேன். மத்தியானம் வந்து அத்தை தான் எங்க வீட்டுல சமைப்பாங்க.
0: உங்க நீங்க சின்ன வயசுல சாப்பிட்ட சாப்பாடு, உங்க அம்மா நல்லா சமைச்ச சாப்பாடு எதுங்கம்மா?
1: சாம்பார்.
0: சாம்பார் நல்லா வைப்பாங்களா? நீங்க வைக்க
1: மாட்டீங்களா? எங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப், சத்துணவு வேட்பாளரா இருந்தாங்க.
0: ஓ, சரி.
1: கமலாபுரம்.
0: சரிங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
0: எம்பிஏ படிச்சு இப்ப என்ன பண்ணிருக்கீங்க?
1: இப்ப நான் டிசிஎம் படிச்சிட்டு இருக்கேன்.
0: மேற்கொண்டு படிப்பை நிறுத்தாம தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுடைய லட்சியம் என்னங்கம்மா?
1: எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்.
0: அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்க முயற்சி வெற்றி அடையணுமா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறையில எல்லாமே வந்து மிக்சி, கிரைண்டர் அப்படின்னு எல்லாமே உபகரணமா வந்துருச்சு. நீங்க வந்து அம்மியில அரைச்சதெல்லாம் உண்டாமா?
1: அரைச்சிருக்கேன்.
0: இப்ப அரைக்கிறீங்களா?
1: இப்பயும் அரைச்சிட்டு தான்.
0: இப்பயும் அரைக்கிறீங்க?
1: லைட்டா இப்ப எது இந்த கரண்ட் போயிட்டு அப்படின்னா?
0: ஓ, கரண்ட் போனா மட்டும் அம்மி எடுப்பீங்க, இல்லட்டா மிக்சி தானா?
1: மிக்சி தான். எங்க வீட்லயும் நாங்க மருதணி எல்லாம் வந்து அம்மில தான் அரைச்சுப்போம். எங்க வீட்லயும் அம்மா வீட்லயும்.
0: நீங்க எப்ப சமைக்க கத்துக்கிட்டீங்க முதல்ல?
1: நான் வந்து எங்க வீட்டுல இருக்கிறப்ப சமைக்க.
0: எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்.
0: காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல முத முதல்ல என்ன சமைச்சீங்க?
1: நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் செய்ய மாட்டேன், நான்வெஜ் பிடிக்காது.
0: சரிங்க,
1: வெஜிடேரியன் தான்.
0: வெஜிடேரியன் தான்.
1: சாம்பார் தான்.
0: சாம்பார் முத முதல்ல வச்சது சாம்பார் தானா?
1: அது அம்மா சொல்லி கொடுத்தாங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா உங்க பாட்டி சமைச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: எனக்கு ஞாபகம் இல்ல.
0: ஞாபகம் இல்ல. சரி, உங்க வீட்டுல பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எதுங்கம்மா?
1: தயிர் சாதம், உருளைக்கிழங்கு.
0: தயிர் சாதம், உருளைக்கிழங்கு. ஏன், அது என்ன விசேஷம் அதுல?
1: அவருக்கு அதான் பிடிக்கும். டெய்லி தயிர்
0: அடிக்கடி செய்வீங்களா?
1: தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, அதுதான் அவரோட ஃபேவரட்.
0: சரி, உருளைக்கிழங்குனா எப்படி? உருளைக்கிழங்கு எப்படி செய்வீங்க?
1: உருளைக்கிழங்கு வந்து நார்மலா சும்மா எதுவுமே போட
0: மாட்டோம். காரம் போடாம பசரி வச்சிருக்கா?
1: பசரி வச்சு அதை அப்படியே எண்ணெயில போட்டு இது பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். அப்படிதான் சாப்பிடுவோம்.
0: பச்சை மிளகாய் லைட்டா போடுவீங்க?
1: அதெல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் போட மாட்டோம். தனி மிளகாய் தூள் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம். அவர் அப்படிதான் சாப்பிடுவாரு.
0: அப்புறம் பொங்கல் நல்லா செய்வீங்களா?
1: பொங்கல் எல்லாம் செய்ய மாட்டேன். பொங்கல் எல்லாம் செய்ய மாட்டேன்.
0: சரி, இப்ப தீபாவளிக்கு வந்து என்னென்ன பலகாரம் எல்லாம் செய்யலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
1: முறுக்கு. எனக்கு வந்து சோமாசா செய்யறது ரொம்ப பிடிக்கும். குலோப் ஜாமுன் கேப்பாப்ல.
0: வருஷா வருஷம் இதெல்லாம் செஞ்சிருவீங்க?
1: செஞ்சிருவோம்.
0: பெரும்பாலும் வீட்டுல செய்வீங்களா இல்ல கடையில அதிகமா வாங்குவீங்களா?
1: கடையில வாங்க மாட்டோம்.
0: ஓகேம்மா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதாவது இந்த ஸ்ரீவாஞ்சியத்துக்கு வர்றவங்களுக்கு தொடர்ந்து நிறைய வேலைகள் செஞ்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றிங்கம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220544255.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நேர்களே, ஊரும் உணவு நிகழ்ச்சியில ஸ்ரீவாஞ்சியம் கிராமத்திலிருந்து நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவாக நாம் சந்திக்கும் நேயர்,
7: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
8: கலா.
7: உங்களுக்கு இந்த ஊர் தான் சொந்த ஊராங்கம்மா?
8: சொந்த ஊர்.
7: சரி, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
8: நாங்க சமைச்சு சாப்பாடு வச்சுக்கிட்டோம்.
7: அப்படியா? எத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
8: 10 வருஷமா.
7: 10 வருஷமா. சரி, எத்தனை வேலைமா சமைக்கிறீங்க ஒரு நாளைக்கு?
8: காலை இட்லி, மத்தியானம் சாப்பாடு.
7: நைட்டு உண்டாமா?
8: நைட்டு கிடையாது.
7: சரி, மத்தியானம் சாப்பாடு என்னென்ன ஐட்டம்னா செய்றீங்கம்மா?
8: மீன் குழம்பு, சாம்பாரு, ரசம், மோது.
7: சரி,
8: வத்த குழம்பு.
7: சைவமும் உண்டு, அசைவமும் உண்டுங்கிறீங்க. சரி, சைவத்துல என்னென்ன கொடுக்குறீங்க?
8: சைவத்துல சாம்பாரு, வத்த குழம்பு, ரசம், மோது.
7: டெய்லி ரெண்டுமே உண்டா? சாம்பார் வத்த குழம்பு டெய்லி உண்டா?
8: டெய்லி உண்டு.
7: தொட்டுக்கு என்ன நல்லா செய்வீங்க?
8: என்ன கீரை கூட்டு வட்டா, ரெண்டு கூட்டு செய்வோம்.
7: இன்னைக்கு என்னமா செஞ்சிருக்கீங்க?
8: இன்னைக்கு உருளைக்கிழங்கு கீரை கூட்டும்.
7: சரி, கீரை கூட்டணும். என்ன கீரை போட்டீங்க?
8: அலக்கீரை.
7: அலக்கீரையா? அப்புறம் ஒவ்வொரு நாளும் மாத்திட்டே இருப்பீங்களா?
8: மாத்திட்டே
7: இருப்பீங்க. சரி, இப்ப கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் வந்து எல்லாரும் சைவம் தானே சாப்பிட வருவாங்க?
8: அதுக்குதான் வட்ட குழம்பு வச்சுக்கிறது.
7: வட்ட குழம்பு
8: வச்சிருக்கீங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வைக்கிறது.
7: சரி, இந்த ஊர்ல வந்து எப்பமா ரொம்ப விசேஷமா இருக்கும்?
8: கார்த்திகை மாசம்
7: ரொம்ப பிஸியா இருப்பீங்க.
8: ஆமா.
7: லீவ்லாம் விடுறீங்களா கடைக்கு?
8: லீவ் எங்க வீட்டோட கடை வச்சிருக்கோம்.
7: காலையில என்னமா செய்வீங்க டிஃபன்?
8: இட்லி மட்டும்தான்.
7: இட்லி மட்டும்தானா? இட்லிக்கு தொட்டுக்கு என்ன செய்வீங்க?
8: சட்னி, சாம்பாரு.
7: எத்தனை பேர் வேலை செய்யறீங்க இங்க?
8: நாங்க ரெண்டே பேர் தான்.
7: ரெண்டே பேர் தான். யாராரு?
8: என் பொண்ணும் நானும்.
7: எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க?
8: 10 வருஷமா.
7: 10 வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க. முன்னாடி மாவு எல்லாம் எப்படி அரைக்கிறீங்க?
8: முதல்ல
7: கொடுத்து அரைக்கிறீங்களா? வீட்டுல நீங்க வேற என்ன நல்லா சமைப்பீங்க? வீட்டுல உங்க வீட்டுக்கு சமைக்கும் போது
8: எல்லாம் ஒன்னாதான் சமைச்சு சாப்பிடுறது. தனியா கிடையாது.
7: தனியா எல்லாம் கிடையாது. கடை சாப்பாடுதான் வீட்டுக்கு.
8: ஆமா.
7: பார்சல் எல்லாம் கட்டி கொடுக்குறீங்களா? அது மாதிரி கல்யாண ஆர்டர் எல்லாம் செய்வீங்களா?
8: செய்வோம்.
7: சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர்னு சாப்பிடலாம் உங்க கடையில?
8: 50 பேர் சாப்பிடுவோம். இப்ப வியாபாரம் இல்ல.
7: அப்படியா? அது எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க இன்னைக்கு இவ்வளவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு?
8: சொல்லிட்டு போனா அதுக்கு தகுந்தது செய்வோம். முன்னாடி வந்து சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்தது செய்வோம்.
7: கல்யாணத்துல சமைச்சு கொடுப்பீங்களா?
8: கல்யாணத்துக்கு சமைக்க மாட்டோம், எதுவும் ஒரு தேவை, சின்ன தேவையோட தான் செய்வோம்.
7: சரி, இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேருக்கு சமைப்பாங்க. ஆனா நீங்க டெய்லி ஒரு 50 பேருக்கு சமைக்கிறீங்க. அது வந்து எப்படிமா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கம்மா? அளவுல எப்படி
8: கூட போட்டுக்க வேண்டியதுதான், அதுக்குள்ள சாமான போட்டு செய்ய வேண்டியதுதான்.
7: இந்த ஊருக்குமே ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கா சாப்பாட்டுல?
8: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
7: ஒண்ணும் இல்ல. எல்லா ஊர்லயும் உள்ள மாதிரி
8: உள்ளதுதான்.
7: கதம்ப குழம்புலாம் வைப்பீங்களா? என்ன கதம்ப குழம்புல என்னென்ன போடுவீங்க? சரி, பொங்கல் உண்டா காலையில?
8: பொங்கல் போடுவோம். இப்ப போடுறது என்ன? வேலை
7: தண்ணி இட்லி. இட்லி சாப்பாடு ரொம்ப சிறப்புமா. டெய்லி வந்து இந்த வேலையை செஞ்சு இந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு சமையல் செஞ்சு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கீங்க. ஒரு அன்னலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியமா, ரொம்ப நன்றி.

கேட்டது ஹேஷ்டாக் 100.3 ஊரும் உணவும். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இனிமையான மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: காணல் நேர் சிறுகதை,
1: எண்ணமும் எழுத்தும்
2: சிதம்பரம் வட்டம் கொடியாளம் ஓவிய கவிஞர் பி தண்டபாணி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கொடியாலம் பி தண்டபணி எழுதிய காணல் நீர் சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற சிவா, உமா, ரங்கன் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்து சொல்ல போறாங்க கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கிட்ட தெரிஞ்சுக்குவோம்.
7: நான்கு ஆண்டுகளுக்கு முன் ஒரு அலுவலகத்தில் துணை கண்காணிப்பாளராக வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ரங்கனின் ஒரே செல்ல மகள் உமா எம்எஸ்சி வரை படித்திருக்கிறாள். நல்லவை எது கெட்டவை எது என்று

0: இவ்வளவு வயது வந்துவிட்டாலும் வயதான தன் பெற்றோரை பற்றியும் தன் எதிர்காலத்தை பற்றியும் நினைத்து பார்க்காமல் எப்போதும் திரையரங்கம், சுற்றுலா இடங்கள் என்று தோழிகளோடு சுற்றுவதும் அவர்களின் வீட்டிற்கு சென்று நாள் கணக்காய் தங்குவதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தாள். உமா ஒரு நாள் மதியம் தன் தந்தை ரங்கனிடம், அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் ராதைக்கு நாளைக்கு கல்யாணம், அவளுக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி தாங்கப்பா பிளீஸ் என்று கெஞ்சினாள். உமா ரங்கனுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் கழித்து பிறந்தவள் உமா. அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார் ரங்கன். அதனால் உமாவை உடனே அழைத்துக் கொண்டு ஒரு பரபரப்பான பெரிய பல்பொருள் அங்காடிக்குள் நுழைந்தார். அங்கே கலை நுட்பத்துடன் கூடிய பல வகையான அலங்கார பொருட்கள் கண்ணாடி பெட்டிக்குள் வரிசை வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அவற்றையெல்லாம் இடமும் வளமுமாக ஒவ்வொன்றின் மீதும் பார்வையை படரவிட்டுக் கொண்டே வந்தாள் உமா. அப்போது 30 வயது மதிக்கத்தக்க வாலிபன் ஒருவன் ராதையும் கிருஷ்ணனும் ஒரு சேர இருப்பது போன்ற தங்க நிறத்திலான சிலை ஒன்றை கையில் வைத்து ரசித்தபடி நின்று கொண்டிருந்தான். அதை கவனித்த உமா கடைக்காரரை பார்த்து,
1: சார் அதோ அவர் கையில ஒரு சிலை வச்சிருக்காரு பாருங்க, அதே மாதிரி எனக்கு ஒண்ணு கொடுங்க
0: என்றாள். மன்னிச்சிருங்கம்மா, அத போல சிலை இப்ப ஸ்டாக் இல்ல, அந்த ஒரு சிலைதான் இருக்கு என்று கடைக்காரர் கூறியதுதான் தாமதம். உமாவின் முகம் வாடி போகவே அதை கண்ட கடைக்காரர், வேணும்னா அந்த சிலையை வச்சிருக்கவர்கிட்டயே போய் கேட்டு பாருங்க, அவர் அதை இன்னும் வாங்கல, அவர் மனசு வந்து உங்களுக்கு கொடுத்தாருன்னா நீங்க அதை வாங்கிக்குங்க என்றார். உடனே உமாவின் வாடிய முகத்தில் சற்று தெளிவு பிறக்கவே அந்த சிலையை வைத்திருக்கும் வாலிபனிடம் சென்றாள்.
2: எக்ஸ்கியூஸ் மீ சார்,
0: என் பேரு உமா, உங்க பேரு சிவா,
1: ஏன் இப்படி முடிக்கிறீங்க?
0: உங்க பேரு எனக்கு எப்படி தெரியும்னா, அதோ நிக்கிறாருல அவரு உங்க ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், அவரு இப்ப உங்களை சிவான்னு கூப்பிட்டாரு இல்லையா, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் சார், உங்க பேரும் அழகா இருக்கு, இந்த சிலையும் அழகா இருக்கு, நீங்க இந்த சிலையை எனக்கு கொடுப்பீங்களா? இப்படி திடீரென்று உமா கேட்டவுடன் அந்த வாலிபன் சற்று முறைப்பது போல் அவளை பார்த்தபடியே அமைதியாக இருந்தான். அதை கண்ட உமா அழவே ஆரம்பித்து விட்டாள். ஓசை கேட்டு ஓடி வந்த உமாவின் தந்தை ரங்கன்,
1: உமா என்னமாச்சி
0: என்றார். அவரிடம் செல்லமாக சினிங்கியபடியே உமா அந்த சிலையை நோக்கி கையை நீட்ட நடந்ததை புரிந்து கொண்ட ரங்கன் அந்த வாலிபனிடம் சமாதானம் செய்ய முற்பட்டார். அதற்குள்,
1: பரவாயில்ல சார், அவங்க இந்த சிலை மேல ரொம்ப ஆசைப்படுறாங்க போல இருக்கு, இத நான் அவங்களுக்கே கொடுத்துறேன்
0: என்று சிவா கூறவே மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தபடி அந்த சிலையை வாங்கி கொண்டாள் உமா.
1: உமா, அது அவங்க வேற யாருக்கும் கொடுக்கறதுக்காகவோ இல்ல அவங்களுக்கோ விருப்பப்பட்டு வாங்கியிருப்பாங்க, அதை அவங்கள்ட்டே கொடுத்துருமா, நாம வேற வாங்கிக்கலாம்
0: என்ற ரங்கனிடம்,
1: பரவாயில்ல சார், நான் யாருக்காகவும் அதை வாங்கல, அது அழகா இருக்கேன்னுதான் பாத்துக்கிட்டு இருந்தேன்
0: என்ற சிவாவிடம்,
1: சார் இத நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு கல்யாண பரிசா கொடுக்க போறேன், அவ பேரு ராத, அதான் பேருக்கு ஏத்த மாதிரி இருக்குமேன்னு நினைச்சேன், ரொம்ப தேங்க்ஸ் சார்
0: என்ற உமாவின் படபடப்பான பேச்சும் சுறுசுறுப்பான செயலும் துருதுரு பார்வையும் சிவாவை வெகுவாக கவர்ந்தது. பிறகு உமா, அவள் தந்தை ரங்கன் இருவரிடமும் விடைபெற்றுக் கொண்ட சிவா உமாவின் நினைவில் முழுகியபடி ஏதும் வாங்காமலேயே வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். சிவாவின் மனதில் வசந்த காலமாய் வரைந்த ஓவியமாய் மிளிர்ந்தாள் உமா.

0: சுபமுகூர்த்த அழைப்பு.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
0: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
1: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
3: மறுநாள் காலை ராதையின் திருமணத்திற்கு சென்ற உமா அங்கே சிவாவும் வந்திருப்பதை பார்த்தாள். உடனே அவனிடம், ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க என்றால், இதை சற்றும் எதிர்பாராத சிவா அழகு சிலையாய் புன்னகைத்தபடி எதிரே நிற்கும் உமாவை பார்த்தபடியே கண்ணிமைக்காமல் நின்றான். பிறகு சுதாரித்துக் கொண்ட சிவா, வாங்க உமா, இது என் அத்த பையனோட கல்யாணம், நீங்க எப்படி இங்க என்றான். நேத்து நான் உங்ககிட்ட வாங்குற சிலை உங்க அத்த பையன் கட்டிக்க போற பொண்ணு ராதைக்கு தான் என்றாள் உமா. உடனே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எதுவும் வேலை பாக்குறீங்களா என்று சிவா உமாவிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்க, வெயிட் வெயிட், அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல, இன்னொரு முறை பாக்குறப்ப சொல்றேன்.

0: அங்கன சில உங்க அத்தை பையன் கட்டிக்க போற பொண்ணு ராதைக்கு தான்
1: என்றாள் உமா. உடனே
0: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எதுவும் வேலை பாக்குறீங்களா
1: என்று
0: சிவா உமாவிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்க,
1: வெயிட் வெயிட், அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல,
0: இன்னொரு முறை பாக்குறப்ப சொல்றேன். இப்ப வாங்க பந்திக்கு முந்திக்குவோம். கடைசி பந்திக்கு போனா அல்வா பூந்தி எல்லாம் வைக்க மாட்டாங்க
1: என்ற உமாவின் நிதார்த்த பேச்சை கேட்டு மனதுக்குள் சிரித்தபடி உமாவை பின்தொடர்ந்தான் சிவா. வழக்கம் போல நாட்கள் இறக்கை கட்டி கொண்டு பறந்தன. ஒரு நாள் மாலை பொழுது நண்பன் ஒருவனின் வருகையை எதிர்பார்த்து அந்த நகரத்தின் சிகரமாக அமைந்திருக்கும் நேரு பூங்காவில் காத்திருந்தான் சிவா. அப்போது அந்த பக்கமாக உமா செல்வதை கண்ட சிவா அவள் முன்னே சென்று நின்றான்.
0: ஹாய் சிவா, நீங்களா
1: என்றாள் உமா.
0: நானே தான், நல்லா இருக்கீங்களா உமா? அப்பா எப்படி இருக்காங்க?
1: என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்ற சிவா நகர முற்பட்டான்.
0: எங்க கிளம்புறீங்க சிவா? உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம்
1: என்ற உமா சிவாவை அமர வைத்து அவன் அருகில் சற்று விலகி அமர்ந்தாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால எல்லா பெண்களும் போல நானும் இந்த பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்தேன்.
0: ஆமா, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா, கேர்ள் ஃப்ரெண்ட்னு யாரும் கிடையாதா
1: என்றாள் புன்னகைத்தபடி உமா. உமா சற்றென்று இவ்வாறு கேட்கவும் திருதிருவென்று வெடித்த சிவாவை குறுகுறு என்று பார்த்த உமா,
0: என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு பேசுறாளேன்னு பாக்குறீங்களா சிவா
1: என்றாள்.
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்னு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு யாரும் கிடையாது
1: என்று சிவா கூறிக்கொண்டிருக்கும் போதே,
0: அப்போ கேர்ள் ஃப்ரெண்டா நான் இருக்கலாமா
1: என்று பட்டன கேட்டாள் உமா. மகிழ்ச்சியில் வாயடைத்து போன சிவா வானில் சிறகடித்து பறக்க ஆரம்பித்தான். கற்பனையில் மூழ்கியிருந்த சிவாவை நோக்கிய உமா, சிவா சிவா என்று கூப்பிடவே சுய நினைவுக்கு வந்த சிவா, அப்போ உமா இனி நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்றாள்.
0: அப்புறம் சிவா, அன்னைக்கு நீங்க ராதையோட கல்யாணத்துல எங்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு இப்போ பதில் சொல்றேன். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை ஒண்ணும் கிடைக்கல. அதனால போர் அடிக்கிற மாதிரி இருந்தா சினிமாவுக்கு போறது, எப்பவாவது மனசு சரியில்லைன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து போறது, நேரம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வருவேன். இதுதான் என்னோட வாடிக்கை.
1: சரி, இப்போ உங்களை பத்தி நானே சொல்லட்டுமா? நீங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்க, தற்காலிகமா ஒரு பேங்க்ல கிளர்க்கா வேலை செய்யறீங்க, இன்னும் மேரேஜ் ஆகல, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா?
0: என் சிநேகிதி ராதையோட கணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்
1: என்ற உமா சற்று யோசித்தபடி, ஆல்ரைட், இப்போ நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்டு பேசினாதான் ரொம்ப நாளைக்கு நம்ம நட்பு நீடிக்கும். அதனால இனி நாம ரெண்டு பேரும் வர வெள்ளிக்கிழமை இதே நேரம் இதே இடத்துல சந்திப்போம், இப்போதைக்கு நாம கிளம்பலாம் சரியா என்று சிவாவின் வாயை திறக்க விடாமல் தானே எல்லாவற்றையும் விறுவிறுவென்று பேசிக் கொண்டிருந்த உமாவின் அழகை ரசித்தபடியே நினைவுகளில் மூழ்கினான் சிவா. அதன் பிறகு வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை தவறாது உமா சிவா இருவரின் சந்திப்பும் அந்த பூங்காவில் தொடர்ந்தது. அப்படியே மாதங்களும் கரைந்து சென்று கொண்டிருந்தன. ஒரு நாள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது பேச்சுவாக்கில்,
0: சரிங்க உமா, உங்களுக்கு எப்ப மேரேஜ்
1: என்றார் சிவா.
0: அதுக்கேத்த நேரமும் களமும் இன்னும் வரல சிவா. அது மட்டும் இல்ல, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க இப்போதைக்கு இஷ்டம் இல்ல,
1: ஏன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, ஆண் வாரிசு கிடையாது, எல்லாமே நான் தான். அப்படி இருக்கிறப்போ வர்ற மாப்பிள்ள நல்ல குணமுள்ளவரா இருந்தா போச்சு, இல்லனா அப்புறம் சண்டை சச்சரவுலதான் முடியும். அது நீடிச்சா விவகாரத்து அப்படி இப்படின்னு ஒரே தலைவலியா போயிடும். எதுக்கு அதெல்லாம் ஒம்புன்னு யோசிச்சுதான் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு இருக்கேன் என்று மூச்சு விடாமல் கூறினாள் உமா.
0: இல்ல உமா, அப்படிலாம் நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டா எப்படி?
1: கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிச்சு பாருங்க, இத்தனை நாளா பேசி பழகினீங்களே, எங்கிட்ட என்ன குறைய கண்டுபிடிச்சீங்க? அப்படி ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் என்று சிவா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனை இடைமறித்து,
0: சிவா நீங்க என்ன சொல்றீங்க
1: என்று கேட்டாள் உமா. உடனே நீண்ட நாட்களாக மனதில் தேக்கி வைத்திருந்த காதலின் இயக்கத்தை அவளிடம் மெல்ல கூறிய சிவா, உமா நான் உங்களை மனசார விரும்புறேன் என்று சிவா கூறியதுதான் தாமதம். பட்டென்று உமாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. இத பாருங்க சிவா, உறவுங்கிறது தானா அமையறது, ஆனா காதலும் நட்பும் அப்படி இல்ல, அது நாமளா அமைச்சுக்கிறது. அந்த வகையில தான் நான் உங்களை இதுவரைக்கும் ஃப்ரெண்டா நினைச்சு பழகிக்கிட்டு இருந்தேன். மத்தபடி உங்களை பத்தி என் மனசுல எந்த எண்ணமும் கிடையாது. அதோட இதுக்கு மேலேயும் நம்ம பழகிறது சரியா இருக்காது, இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப முடிச்சுக்குவோம் என்ற உமாவின் வார்த்தைகள் சிவாவின் மனதை சாட்டை கொண்டு அடித்தது போல உணர்ந்தான். அடுத்த வினாடி மனமுடைந்து வெறுப்புடன் சிவா தலை குனிய உமாவோ சற்றென்று கிளம்பி மின்னல் வேகத்தில் மறைந்து போனாள். அதன் பிறகு

0: சிவாவின் சுக நாட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுகமாக கடந்து கொண்டிருந்தன. உமாவின் நினைவில் சிக்கி தவிக்கும் சிவா வெள்ளிக்கிழமை தோறும் நேரு பூங்காவிற்கு வந்து போனான்.
1: உமாவிற்காக காத்திருக்கும் இந்த சிவாவின் காதலை மீண்டும் உமா ஏற்றுக்கொள்வாளா? சிவா உமா இவர்களின் எதிர்காலம் தான் என்ன?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
0: காணல் நேர் சிறுகதையின் முதல் பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: சிதம்பரம் வட்டம் கொடியாளம் ஓவிய கவிஞர் பி. தண்டபாணி.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள், இதுவரை கேட்ட கதையும் காணமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்தழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: நீங்கள் இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. ஆகாஷ்வாணி, வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். கேளுங்க, இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது பெருமாளின் திருவிழா.

0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: இன்று நாம் தரிசிக்க இருப்பது சீர்காழி திருநாங்கூர் அருள்மிகு அண்ணன் பெருமாள் கோவில். பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா, நாவார் புகழ்வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா, திருவெள்ளக்குளத்து உறைவானி ஆவா, அடியான் இவன் என்று அருளாயே என்று பாசுரம் பெற்ற இத்திருத்தலத்தை பற்றி இக்கோயிலின் பட்டாச்சாரியார் கூறிய போது,
2: ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. என்னுடைய பேர் கல்யாணராம தீட்சிதர். சீர்காழி மாவட்டம் திருநாங்கூர் திவ்யதேசத்தில் மொத்தம் 11 திவ்யதேச பெருமான்கள் இருக்க, சீர்காழி தடாலன் கோவிலோடு சேர்த்து மொத்தம் 12 திவ்யதேச பெருமான்கள் காட்சி இருக்கிறார் பக்தர்களுக்கு. அதில் மிகவும் விசேஷமான க்ஷேத்திரம் அண்ணன் பெருமாள் அண்ணன் கோவில்னு சொல்லப்படக்கூடிய ஸ்தாவானது காரைக்கால் சீர்காழி ரோட்டில் கீழச்சாலை தாண்டி அண்ணன் கோவில் ஆர்ச் அப்படிங்கிற இடத்துக்கு உள்ளே நடந்து வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. பக்தர்கள் பஸ்ஸில் வரவா வந்துடலாம், ட்ரெயினில் வரவா சீர்காழியில் வந்து க்ஷேத்திரத்தை வந்து தரிசிக்கலாம். பெருமாளுடைய திருநாமம் இங்கே அண்ணன் பெருமாள் அண்ணன் கோவில். விமானம் ஸ்வேத விமானம். ஸ்வேத மகாராஜாவுக்கு அகால மிருத்தி தோஷம் இருந்தது. மிருத்தி தோஷம்னு யமபயம் இருந்தது. இந்த ஸ்வேத மகாராஜாவுடைய அப்பாவான துந்துகுமாரன்கிறவர் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்போ நாரத மகரிஷி வந்து துந்துகுமாரனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்தில் போய் பெருமாளை பிரார்த்தனை பண்ண சொல்லுமோ, தவம் பண்ண சொல்லுமோ அப்படின்னு சொல்லி துந்துகுமாரனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். துந்துகுமாரன் அதே மாதிரி அவருடைய புத்திரனான ஸ்வேத மகாராஜாவை இந்த க்ஷேத்திரத்தில் வந்து பெருமாளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பெருமாள் கார்த்திகை மாதம் கௌசிக துவாதேசி தினத்தன்னைக்கு இந்த ஸ்வேத மகாராஜாவுக்கு பிரத்யட்சமாய் அவருடைய மிருத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறார். இள வயதிலேயே மரணம் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் இருந்தது, அந்த மிருத்தி தோஷத்தை பெருமாள் அவருக்கு நிவர்த்தி பண்ணித்தரார். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், ஆயுஷோமம் போன்றது ரொம்ப பண்ணுறது ரொம்ப விசேஷம். திருப்பதி பெருமாளுடைய பிரார்த்தனைகள் என்னென்ன இருக்கோ எல்லா பிரார்த்தனைகளையும் இந்த பெருமாளை எடுத்துக்கிறார். திருப்பதி போக முடியாததா இந்த பெருமாளை வந்து சேவிச்சுக்கலாம். திருப்பதியில் எப்படி முடியிறக்கிற காணிக்கையாக இருக்கோ, துலாபாரம், மாவிளக்கு மாவு போடுறது, இன்னும்

0: விசேஷங்கள் இருக்கோ எல்லா பிரார்த்தனைகளையும் பெருமாளும் கேட்டுக்கிறார். நிறைய பேருக்கு பெருமாள் குலதெய்வம், கிட்ட காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறார். ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள். இப்போ திவதேச பெருமாள்ல அண்ணன் பெருமாள் அப்படின்னு எதனால காரணம் வந்தது அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் எல்லா திவதேசத்துலையும் பெருமாளை திருப்பதி பெருமாளுக்கு அண்ணான்னு அண்ணன் கோவில்லையும் சொல்லுவா, உப்புளியப்பன் கோவிலையும் பெருமாளை வந்து திருப்பதி பெருமாளுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லுவா. எதனால இந்த கோவில் அண்ணன் கோவில் அப்படின்னு பேர் வந்ததுன்னு, திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல கண்ணார் கடல்போ திருமேனிகரியாய் நன்னார்னை வேண்டிக் கொள்வார் மன்னிய நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவெல்லக் குளத்துள் அண்ணா அடியேன் இரவை தலையாயே. சுவாமியை வந்து அண்ணா என்னுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்த்தவை அப்படின்னு அண்ணான்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதனால இந்த க்ஷேத்திரம் அண்ணன் கோவில் அண்ணன் பெருமாள்னு பேரு. உற்சவர் திருநாமம் ஸ்ரீனிவாச பெருமாள். திருப்பதியில புரட்டாசி மாதம் எப்படி 10 நாள் பிரம்மோத்சவமோ அதே 10 நாள் இங்கேயும் பிரம்மோத்சவம். எல்லா விசேஷங்களும் அதே மாதிரியே நடக்கும். தாயார் திருநாமம் அலர்மேலு மந்தர் தாயார். புரட்டாசி விசேஷம் தை மாசம் வெள்ளிக்கிழமையில 10 நாள் விசேஷம். அதே மாதிரி எல்லா விசேஷங்களும் நடக்கிறது. இட்ட காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணித்தர ரொம்ப வரப்பிரசாதையான பெருமாள். இட்டக்காரியங்கள் இருக்கிறவா பெருமாள்கிட்ட திருப்பதி பெருமாளுக்கு போக முடியாதவா என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லா பிரார்த்தனையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்ன, குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதாரஸ்தலம். குமுதவள்ளி நாச்சியார்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமங்கை ஆழ்வாரோட தர்மபத்னி. திருமங்கை ஆழ்வார் முதல்ல கல்வனாக இருந்தார், முதல்ல திருடின்னு இருந்தார். அப்புறம் வந்து இந்த குமுதவள்ளி நாச்சியாரை வந்து பார்க்குறார். குமுதவள்ளி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். குமுதவள்ளி நாச்சியார் ஒரு நாளைக்கு 1000 பிராமணனுக்கு சாப்பாடு கொடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இதுக்காக திருடுற பெருமாள் புராணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமங்கை ஆழ்வாரை ஆழ்வாராக மாத்தின பெருமை குமுதவள்ளி நாச்சியாருக்கு தான் ஸ்தானம். அந்த குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதாரஸ்தலம் இது. திருமங்கை ஆழ்வார் இல்லைன்னா 86 திவதேசம் கிடையாது. 86 திவதேசத்துக்கு நேராக போய் பெருமாளை பாடி பிரார்த்தனை பண்ணின பெருமாள் திருமங்கை ஆழ்வார். அப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வார் உருவாதற்கு காரணமாக இருந்த க்ஷேத்திரமே அண்ணங்கோவில் தான், குமுதவள்ளி நாச்சியார் தான். அதனால எல்லாரும் வாங்கோ அண்ணன் பெருமாளை சேவிங்கோ. அலர்மேலு மங்க தாயார் அண்ணன் பெருமாளோடையும் சேவிச்சுட்டு குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதார சலத்தான அதையும் சேவிச்சுட்டு கிட்ட காரியங்களா பூர்த்தி ஆகணும். இந்த க்ஷேத்திரத்துல பாஞ்சராத்திர முகைப்படி நித்தியபடி பூஜைகள் நடைபெற்று இருக்கு. 4 கால பூஜைகள், காலசந்தி, உச்சிகாலம், சாயரக்ஷை, அப்புறம் அர்ஜாம பூஜைகள் நடைபெற்று இருக்கு. மிக விசேஷமாக பலிபீடம், கொடிமரம் எல்லாமே இருக்கு. பிரார்த்தனை கல்யாண உத்தவம் உண்டு. இப்போ ஒருத்தர் கல்யாணத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறார், அவள் புத்திரனுக்கோ புத்திரிக்கோ கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னா, அப்போ இட்டப்பட்டா பெருமாள் தாயார் சேர்த்து கல்யாண உத்தவம் உண்டு. தனியாக வேணால் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நித்தியபடி பூஜைகளும் விசேஷமாக நடந்துட்டுருக்கு. பக்தர்கள் நிறையா பேர் வந்து பெருமாளுடைய திருவருளை பெற்றுருக்காங்க. லோகக்ஷேமானாம் சுயினோபவந்து லோகக்ஷேமச சுயினோபவந்துன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சௌகரியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா.
1: இப்பெருமாளை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.
2: ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வேடார் திருவேங்கடம் மேவிளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னியனாங்கூர் சேடார் பொழில் சூழ் திருவள்ள குளத்தாய் பாடா வருவேன் வினயாயின பாற்று. அண்ணன் பெருமாள் சகல வரப்பிரசாதி, எங்களுடைய குல தெய்வம். இந்த திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு அவருடைய பிரார்த்தனைகள்லாம் அண்ணன் பெருமாள் நிறைவேற்றலாம். சஷ்யப்த பூர்த்தி, சதாபிஷேகம், இதெல்லாம் எப்படி திருக்கடையூரில் பண்ணுறாங்களோ அது மாதிரி வைஷ்ணவஸ்தலமான அண்ணன் பெருமாள்ல நல்லா பண்ணலாம். இஷ்ட தெய்வம் நல்லா அடிக்கடி நாங்கள் வந்து இந்த பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம்.
3: ராகவன்னு பேருங்க. சீர்காழி பூர்வீகம். நாங்கள் படித்ததெல்லாம் இங்கே தான், இப்போ மெட்ராஸில் இருக்கோம். அண்ணன் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நான்.
4: அண்ணன் கோயில் பெருமாள் எனக்கு குலதெய்வம். ஆபீஸ் சூப்பரண்டர் கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கடைசியாக ஸ்டாண்டர் ஹாஸ்பிட்டல் இந்த அண்ணன் பெருமாள் கோசரம் தயங்கிறது கோசரம் வாழ்நாள் கூட இங்கே தயங்கிறதுக்கு வந்திருக்கேன்.
5: ஸ்ரீமதே ராமானுஜாயினா. திருநாங்கூரில் எங்கள் அப்பா இருக்கா, அதனால மாதத்தில் ஒரு 10 நாள் வந்து இங்கே இருந்து திருநாங்கூர் திவதேசம் கைங்கரியம் பண்ணுவோம். ஆனால் அண்ணன் பெருமாளை ஒரு நாள் கூட செய்விக்காமல் பண்ணுவோம். அண்ணன் பெருமாள் எங்கள் குலதெய்வம். அவர்கிட்ட வந்து பெருமாள் சேஷ்டு வந்துட்டா எங்களோட எல்லா ஃபுல் நம்பிக்கை அவர் தான். எங்களோட நல்லா குறையும் என்னமோ எல்லாமே சரியாகுங்கிற பயங்கர நம்பிக்கை. வந்து சேவிச்சே ஆகணும்னு வருவாங்க. அவருக்கு திருமஞ்சனம் சேவிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாண உற்சவம் அவரும் தாயாகவும் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பிரம்ம உற்சவத்தில் அவர் ரத்னாகிரி சாப்பிட்டு ரொம்ப அழகாக வருவார். இவரோட சேவை ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பார்க்கலாம். அதுமாரி தேரும் ரொம்ப அழகாக நாங்கள் அனுபவிப்போம். எல்லாரும் சேர்ந்து இழுத்து சந்தோஷமாக இருக்கும். இந்த உற்சவத்தில் எல்லா நாளுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ணன் பெருமாள் செலுத்தி அடியேன் வித்யாலட்சுமி.

0: ஏஸ், நான் வந்து சங்கர்னு.
1: இங்கே திருநாங்கூரில் 11 டிபி கேத்தல் இது ஒன்று. தை மாதம் வருட சேவையின் போது ஆழ்வார் மறுநாள் வந்து இங்கே மங்களாசாசம் பண்ணுவார். மற்ற இப்போ எல்லா பெருமா கோயிலுக்கும் முதல் நாளே நடக்கும். 38வது டிபி கேத்தல் இது.
2: கடலூர் மாவட்டம் வள்ளம்படியில் வந்திருக்கோம். என் பேர் வினோத்குமார். இந்த அண்ணன் பெருமாளுக்கு வருஷம் வருஷம் வருவோம். நேரம் கிடைக்காத நேரத்தில் கண்டிப்பாக இங்கே வந்து போட்டு போடுவோம். ஏன்னா திருப்பதியில் வெட்டிக்கிட்டால் இங்கே போட்டுக்கலாம். நான் இங்கே வேணா இங்கே தான் போகணும்.
3: பெயர் ராகவன். நாங்கள் மூணு தலைமுறையாக இந்த ஊரில் இருக்கோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா அம்மா, என் வில்லேஜ் கடனும். கண்ணாறு கடல் போல் திருமேனி ஹரியாய் நன்னார் முனை வண்டி உள்ளார் முன்னாள் போல் தில்லார் மருத்துவ திருவள்ள குளத்தூர் அண்ணா அடியேன் இடவை கிளையாயின்னு இந்த அண்ணாங்கிற வேடு திருவையாழ்வார் வந்து பெருமாளை பற்றி ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வராக அவதாரம் எல்லா அவதாரத்தையும் சொல்லியிருக்கார். கண்ணார் கடல் சூழ் இலங்கை கிளை வந்தென்னை தின்னாகம்பலத்த தரஞ்சல வைத்தால் விண்ணோல் தோறும் வேங்கடமாமலைமையை அண்ணா அடியை நிலை கிளையான அங்கமங்கலாதாரம். இங்கே அந்த ரெண்டு வேர்டு அண்ணா வார்த்தை திருமலையாளர் யூஸ் பண்ணது திருமலையிலேயே இங்கேருந்தான். அதனால் திருமலையில் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே செய்யலாம். இந்த பெருமாளுக்கு இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே செய்ய முடியாது. விழா திருவேங்கடம் மேய வழக்கே நாடார் கோழி வேண்டியர் மண்ணியாங்கூர் சேடார் கொல்சூர் திருவள்ளக்குளத்தும் நானாய் அடியாறு முடியாதுன்னு திருவேங்கடமாக பாடியிருக்காரு இது திருமுகையாளர். அதனால் இந்த ஊரில் வந்து சேவிச்ச காலத்து எல்லா வித தோஷங்களும் வழங்கி சில சௌபாகியங்களும் ஏற்படும்.
4: என்னுடைய பெயர் சீனிவாசன். நான் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக வட்டார கல்வி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் அண்ணன் பெருமாள் கோயில். இந்த அண்ணன் பெருமாள் கோயிலை பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பெருமாள் தான் அந்த அண்ணன் பெருமாள். அண்ணன் பெருமாளுடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா 10 பாசுரங்களில் திருமங்கையாழ்வார் இங்கே வந்து அருளி செய்திருக்கிறார். பிரார்த்தனை சொல்லம் அது. எல்லா இடரும் கெடுமாறு அருளாயே, என் வல்வினை தீர்த்தருளாயே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை சொல்லம். இந்த ஊருக்கு மூணு முக்கியமான விசேஷம். ஒன்று, சுவேத மகாராஜனுக்கு அகாலை மிருத்தி தோஷம் நிவர்த்தி ஆனதுனால இந்த பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெருமாள் அருளி கொண்டிருக்கிறார். அடுத்தது, திருமங்கையாழ்வாருடைய மனைவி குமுதவள்ளி நாச்சியார் அவதார ஸ்தலம். குமுதவள்ளி நாச்சியார் இந்த திருக்குளத்தில் திருவள்ளக்குளம் என்று சொல்லக்கூடிய அண்ணன் பெருமாள் கோயிலில் அவதாரம் பண்ணவங்க. அவங்க திருமங்கையாழ்வார் எப்படி குமுதவள்ளி நாச்சியாரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு 1008 பேருக்கு சாப்பாடு போடணும், அப்போ தான் அந்த குமுதவள்ளியை திருமணம் பண்ணிக்கலான்னு அந்த குமுதவள்ளியை வளர்த்தவர் சொன்னாரோ அந்த மாதிரி சாப்பாடு போடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ புரட்டாசி மாதம் 10 உற்சவம் நடக்கிறது. 108 38வது வித்தியாசம் திருநாங்கூர் கருட சேவைக்கு இங்கேருந்து பெருமாள் நேரடியாக திருநாங்கூருக்கு கருடன் மேலே ஏறி அந்த 3 ஃபங்க்ஷன் ரொம்ப அற்புதமாக நடக்கும். சாதாரண வாயால் வார்த்தையால் சொல்ல முடியாது. அண்ணன் பெருமாள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல் தாயார் அலமேல் மங்கை தாயார், ரத்மாவதி தாயார் இப்படி திருப்பதியில் இருக்கோ அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் குறையில்லாத வாழ்க்கை, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு மாதிரி எந்த குறையும் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரே அபிரமிதமான சக்தி உள்ள அண்ணன் பெருமாளை நம்பி அவருடைய திருவடியை இருக பிடிச்சிருந்தவங்க யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில அவங்களை தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது அண்ணன் பெருமாள் தான்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமாளின் திருவிழா.
1: நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
2: இன்று நாம் தரிசித்தது சீர்காழி திருநாங்கூர் அருள்மிகு அண்ணன் பெருமாள் கோவில்.
3: நிகழ்ச்சி இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசத்தம் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சி பாட்டு பெட்டி இருக்குங்க. ஆமாங்க, அந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு, எந்த ராகத்தில் அமைக்கப்பட்டது, அது இந்த பாடலில் அமைக்கப்பட்ட காட்சியோட அமைப்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடலையும் நம்ம கேட்கலாம். 6:25 இசை தென்றலாய் உங்களுடைய கடித வடிவிருப்பு கானங்கள் ஒளியரும். 6:45 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கறதுக்காக காத்துட்டே இருக்க போறீங்க. அது காட்சியில் வரும் கானம் இன்றிரவு 8 மணிக்கு. பயணம் செய்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் பாடலோடு பயணம் கேட்டோம்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்பாக இருக்குது இன்று 9:15. கதை கேட்குறதே ஒரு சந்தோஷம் இல்லையா? ஆமாங்க, இன்றிரவு 9:55 வருது ஒரு கதை சொல்லட்டா. காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல்களோடு உங்களுடைய தொலைபேசி வழி விருப்பமா இன்றிரவு வருதுங்க 10 மணிக்கு. அது இரவும் மலரும் நிகழ்ச்சியாக காரைக்கால் பண்பலைய நிகழ்ச்சிகளோடு நின்று இணைந்திருங்கள் நீர்களே. ஆகாஷ்வாணி, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது முத்தமிழின் மூச்சு காற்று. நேரம் 5:30. அந்தி சாய்ந்திருக்கிறது. இறைவனை ஆராதிக்க நாம் இனி கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இந்நிகழ்ச்சியினை இணைந்து ஒழுங்குவோர் வசந்தன் கோ.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்,
2: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வேற லெவல், டிசைன்ஸ்
1: ரூபாய் 1500க்கு மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
3: அந்தி சாய்ந்திருக்கும் இந்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றும் இந்த பொழுதில் வருகிறது இந்த விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக. டி எல் மகராஜன் பாடியிருக்கும் இந்த பாடல்

0: நாகை மூரா சென்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட், இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்

0: பேஸ்ட்.
1: மாச மாசம் இந்த ஈடி பில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
2: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க www.pmsuryagar.gov.in.
3: நேர்களை தொடரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் வித்யா.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை, நாம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனி வருகிறது மலேசியா வாஸ்தேவன் பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: நேர்களை நமது காரைக்கால் பண்பலையின் ஒரு பள்ளி மாநில் இன்று மாலை மணி 6:40 பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள்.

0: pmsuryagar.gov.in.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: தொடரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் ஜாலி அப்ரஹாம்.

0: நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நேர்களை நாம் இணைந்திருப்பது, நம்மை இணைத்திருப்பது நம் காரைக்கால் பண்பலையினது விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகிறது தேரெழுந்தூர் தாஜுதீன் பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில்ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது இறைவனை ஆராதிக்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: இணைகிஷனை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.

0: சந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. நேர்களில் தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
7: காது மூக்கு தொண்டை இதெல்லாம் எப்படி ரிலேட்டட்னு பார்ப்போம். கேன்சருக்கு சில பேருக்கு கழுத்தில் மட்டும் கட்டி வரும், ஆனால் அந்த கட்டி வந்து 2 அல்லது 3 வாரமாக இருக்கும். இந்த கழுத்தில் கட்டி வந்தாலே நமக்கு வாய், உதடு, தொண்டைப்பகுதி, குரல் வளம், லாரிங்ஸ், நேசோஃபேரிங்ஸ், பின்பு சைனஸ் பகுதி, இந்த இடத்துல ஏதாவது கேன்சர் இருந்தால் அதற்கான முதல் அறிகுறி கழுத்தில் கட்டியாக கூட தென்பட வாய்ப்பு அதிகம். அதனால தான் எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்போம். இப்போ கழுத்தில் ஆறாத கட்டியோ சதையோ இருக்குன்னா, அதுவும் 2 அல்லது 3 வாரம் தொடர்ச்சியாக இருக்குன்னா, அதை நீங்கள் தொட்டு பார்க்குறப்ப கல் மாதிரி இருக்கும். அதாவது சாதாரண கொழுப்பு மாதிரி இருக்காது, அதோடய தன்மை பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். அதை தடவி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகுவது நல்லது. ஏன்னா நிறைய கேன்சர் நம்ம கண்ணுக்கு தெரியாது, வெளி தோற்றத்துக்கு வராது. உள்ளே இருக்கிற கேன்சர் இப்படி தான் நமக்கு தென்படும். அதே மாதிரி இந்த சைனஸ் கேன்சர், தொண்டை கேன்சர், அதே மாதிரி லெரிஞ்சல் கேன்சர்ஸ், மூச்சுக்குழாயில் உள்ள கேன்சர்லாம் நம்ம நுரையீரலுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் குரல் போகிறதுக்கான முக்கிய காரணம் இந்த குரல் வளத்தில் உள்ள கேன்சர் வந்து பக்கத்தில் உள்ள நரம்பை பாதிக்கும். இந்த பேச்சு நரம்பை கூட சில சமயம் அது பாதிக்க ஆரம்பிக்கும். அது பாதிச்சிடுச்சுன்னா குரல் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக குரல் வந்து வீக்காயிடும். வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து உங்கள் குரல் பேச்சுக்கான நரம்பு. அந்த

0: பகுதியை பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு குரல் வளம் வேலை செய்யாது. ஒரு சைடு மட்டும்தான் வேலை செய்யும், இன்னொரு சைடு அசைவு இருக்காது. அப்போ உங்களுக்கு பேச்சு போயிடும். அதே மாதிரி சில பேர் இருமிக்கிட்டே இருப்பாங்க, தொண்டையை காரி துப்பிக்கிட்டே இருப்பாங்க. த்ரோட் இரிட்டேஷன் சொல்லுவாங்க, பெர்சிஸ்டன்ட் த்ரோட் இரிட்டேஷன், அதுவும் கேன்சருக்கான ஒரு காரணம். அடிக்கடி துப்புறப்ப எச்சியில் ரத்தம் கலந்து வெளியில் வருது, இல்லை சளியில் சில சமயம் ரத்தம் வரும். அது கூட உங்களுக்கு லெரிஞ்சல் கேன்சர் அல்லது ஃபெரிஞ்சல் கேன்சர், அதாவது தொண்டை பகுதியில் உள்ள கேன்சரோ அல்லது குரல் வளத்தில் உள்ள கேன்சருக்கான அறிகுறிகளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நாக்கில் 2 வாரமாக புண்ணு இருந்துட்டுருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடிக்கடி நான் நாக்கை கடிச்சிக்குவேன், அதனால தான் இந்த புண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அதை பரிசோதித்து பார்த்தேன். அவங்களே கடையில் ஆயின்மெண்ட் வாங்கியும் தடவிட்டு இருந்தாங்க. சரி, அதை பயோப்சி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணோம். அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, வேணாம் இது சாதாரண புண்ணாக தான் இருக்கும், இது அப்பப்போ வரும் போயிடும் அப்படின்னு. நான் வந்து பரவாயில்ல, எப்படியும் 2 வாரம் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அடிக்கடி நம்ம பயோப்சி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அது புற்றுநோய் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அர்லி டிடெக்ஷன், ஆரம்ப கட்டத்துலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம், ஏன்னா அது ரொம்ப சின்ன சைஸில் தான் இருந்துச்சு. ஸோ இதை சீக்கிரமே குணப்படுத்த வாய்ப்புகள் அதிகம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:05. ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ். இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் உங்களுக்காக கொடுக்க போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். நிலையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்று மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லுமது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். பாட்டு பெட்டி வரப்போகுதுங்க 6:25. தொடர்ந்து 6:40 வருது, அது வெற்றிக்கு வழி. நம் மனதோடு வீசி செல்லும் அது இசை சென்றல் என்று மாலை 6:45. இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் இடவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் தேசிய பருத்தி நாள் பருத்தி சாகுபடி அனுபவங்கள். திருவாரூர் மாவட்டம் அலிவலம் பி பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகம், அது 7:30. எட்டு மணிக்கு காற்றில் வரும் காணும் 8:10. இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு விழா நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். தொடர்ந்து காற்றில் வரும் கானம் தொடரும். 8:30 மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு. தொடர்ந்து வரும் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள். 9:15 பாடலோடு பயணம். 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் பாடலோடு பயணம். 9:55

நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. 10 மணிக்கு கோபால் பல்படியின் இரவும் மலரும். 10:30க்கு விருத்தாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும் தொடரும். 11:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10க்கு துயிலும் முன். 11:05 உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3. நெகிழி காரைக்கால் பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நாம் இதுவரை கேட்டது ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ். நம்ம காரைக்கால் எஃப்எம்ல இன்னைக்கு ஒலிக்க போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டத்தை கேட்டீங்க. இதில் இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசத்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சி. காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேர்களே, சிந்தனை துளி. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தை தவிர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். அடுத்து வருவது மாநில செய்திகள்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% உயர்த்தப்பட்டுள்ளது. உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் சங்கல்ப் சபா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஒரு காலத்தில் கொள்கை முடக்குவாத நாடாக கருதப்பட்ட இந்தியா தற்போது வலுவிற்கும் நெகிழ்வுத்தன்மைக்கும் பெயர் பெற்ற நாடாக மேம்பட்டுள்ளதாக கூறினார். முன்பு இறக்குமதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஏற்றுமதி துறையில் புது புது இலக்குகளை இந்தியா தாண்டி வருவதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய வேளாண் துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி விடுதலைக்கு பின்னர் முன் எப்போதும் காணப்பட்டதில்லை என்றும் அவர் கூறினார். சரியான எண்ணமும் சரியான கொள்கைகளும் இருந்தால் எதுவுமே சாத்தியம்தான் என்பதற்கு இம்மாற்றங்களே சான்றாகும் என்பதால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்னும் பெரிய இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டிய தருணம் இது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் குஜராத் முதலமைச்சராக தாம் பதவியேற்ற போது இன்றைய மைல்கல் வரும் என தாம் எண்ணக்கூட இல்லை என்றும், தொடர்ச்சியாக 25 ஆண்டு மக்கள் சேவை என்ற சாதனைக்கு மக்களின் ஆதரவும் ஆசைகளுமே காரணம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதற்கென ஜனநாயக பற்றுடன் கூடிய அனைத்து மக்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அரசியல் சகாக்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 25 ஆண்டுகளாக தாம் ஈட்டியுள்ள மக்களின் நம்பிக்கையும் மக்கள் சேவை அனுபவங்களுமே தமது மிகப்பெரிய சொத்துக்கள் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இன்று காலை விநாயகர் கோவிலுக்கு தாம் சென்று 140 கோடி இந்தியர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டதாகவும், அல்லும் பகலும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை புரிவதற்கான கூடுதல் ஆற்றலை அருள எல்லாம் வல்ல இறைவனை தாம் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: பிரதமர் கலந்து கொண்ட விக்சித் பாரத் சங்கல்ப சபா நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் பேசுகையில், மக்கள் சேவையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை குறிக்கோள் என்றும், மக்களுக்கு சேவை புரிவதற்கான கருவியாகவே அரசியலை அவர் காண்பதாகவும் கூறினார். நாட்டின் வளர்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதையை மேம்படுத்த கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பாடுபட்டு வருவதாகவும், உலக அளவிலான பல சவால்களுக்கு இடையிலும் ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நலம்

0: மேம்பாட்டிற்கே திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்களும் வேறு பல தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டகாச்சி, பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட்டி வேவேர், நைஜீரியா அதிபர் திரு போலோ அகமது ரினிபு, பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே, டொமினிகா பிரதமர் திரு ரூஸ்வெல் ஸ்கிரிக்ட் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் யசோ பூமியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை முறைப்படி தொடக்கி வைக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும், 900 நிபுணர்கள் மற்றும் 500 கண்காட்சியாளர்களும் இந்த 4 நாள் நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். எல்லையற்ற வளர்ச்சி என்ற கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாடு தொலைத்தொடர்பு, டிஜிட்டல் வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப புதுமைகளில் இந்தியா எட்டியுள்ள முன்னேற்றத்திற்கு உலகிற்கு எடுத்துக்காட்டும் மேடையாகவும், இதர நாடுகளுடன் ஒத்துழைப்பு, முதலீடு மற்றும் அறிவு பரிமாற்ற ஒப்பந்தங்களை எட்டுவதற்கான களமாகவும் அமைகிறது. ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% 25 அடிப்படை புள்ளிகள் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் பிரதான வட்டி விகிதம் உயர்த்தப்படுவது சுமார் 3.5 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் இதுவே முதல் முறையாகும். உலக அளவிலான புவி அரசியல் காரணங்களால் பணவீக்கம் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் வகையில் ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை குழு ஏகமனதாக இம்முடிவை மேற்கொண்டுள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா செய்தியாளரிடம் இதை தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 7.1% வளர்ச்சி அடையும் என்றும் ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் பணவீக்கம் குறித்த ரிசர்வ் வங்கியின் கணிப்பு 5.2% உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் 60 லட்சம் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், வயலில் இவர்கள் விளைவிக்கும் பருத்தியே நூற்பாலை, நெசவாலை, ஆடை உற்பத்தி ஆலை உட்பட ஜவுளித்துறையின் பொருள் விநியோக சங்கிலி முழுவதிலும் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருவதாகவும் வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார். பருத்தி அடிப்படையிலான பல கோடி கைத்தறி விவசாயிகள் தற்போது ஏற்றுமதி துறையிலும் முன்னேறி வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டி பாராட்டினார். உலகளவில் பருத்தியின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 7ஆம் தேதி உலக பருத்தி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதால் நாட்டில் தொன்மையான கலாச்சார மரபுகள் குறித்து மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பது குறித்து இன்று சேவா சங்கல் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
2: அயோத்தியில் ராமர் அவதரித்த பூமியை மீட்க 5 நூற்றாண்டுகளாக இந்துக்கள் காத்திருந்தனர். ராம ஜென்ம பூமி நாட்டின் எத்தனையோ இடங்களில் ஒன்றாக ஒருபோதும் இருந்ததில்லை. மாறாக பல கோடி மக்களின் நம்பிக்கை மையமாகவே திகழும் ராம ஜென்ம பூமியில் கோவில் கட்டப்படும் என்ற வாக்குறுதி நீண்ட காலமாக நீடித்த நிலையிலும் பல தலைமுறைகள் இக்கனவு நனவாவதை காணாமலேயே மடிந்து போயின. நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு 70 ஆண்டுகளாக நிலுவையிலேயே இருந்தது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் அரசு வாக்குவாதம் புரிவதை விடுத்து அடிப்படை சூழலை தயார்படுத்தும் அணுகுமுறையை மேற்கொண்டது. நீதிமன்ற தீர்ப்பை அனைவரும் ஏற்க வேண்டும் என்றும், வன்முறைகளை தவிர்த்து அமைதியை பராமரிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நவம்பரில் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நிலத்தை கோவில் கட்டுமானத்திற்கு ஒதுக்கி ஏகமனதாக தீர்ப்பு வெளியிட்ட போது அனைவரும் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டதைக் கண்டு ஒவ்வொருவரும் வியப்படைந்தனர். தீர்ப்பை தொடர்ந்து வன்முறை எதுவும் இல்லாத நிலையில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பிராண பிரதிஷ்டை 2024 ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றது. 2024 ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றது. கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்து 2025 நவம்பரில் கொடியேற்ற வைபவம் நடத்தப்பட்டது.

0: புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்கள் பதிவாகியுள்ளன. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது இத்தொகுதியில் பதிவான வாக்குப்பகுதி சதவீதத்தை விட இது 6.29% குறைவாகும். நேற்றைய வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையமான மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள வலுவறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். காரைக்காலில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பரிசோதனை மையங்கள், மருத்துவக் கழிவுகளை பொது இடங்கள் மற்றும் நீர்நிலைகள் கொட்டினால் தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவக் கழிவுகளை அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிடம் மட்டுமே வழங்கி அதற்கான உரிமங்களை கையில் வைத்திருக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாயில் நடைபெற்ற 45வது தேசிய சப் ஜூனியர் பால் பேட்மிண்டன் போட்டித் தொடரில் புதுச்சேரி 3 பதக்கங்களை வென்றுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கமும், மகளிர் பிரிவில் வெள்ளி மற்றும் ஆடவர் பிரிவில் வெங்கலப் பதக்கமும் புதுச்சேரிக்கு கிடைத்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை புதுடெல்லியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% உயர்த்தப்பட்டுள்ளது. உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20.
2: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: நேர்கள் இணைக்கு இருக்கவிருப்பது நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் நலம் ஆய்வாள் என்று சொல்லும்போது இணைச்சினை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இணைச்சினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
6: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
5: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
5: மற்றும் தி நகர், சென்னை.
7: வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
8: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் பலர் பயன் கருதிய உதவிகளை செய்கின்றனர். பயன் கருதி செய்கிற உதவி பண்டமாற்றாகவும் வணிகமாகவும் கடனாகவும் உருமாற்றம் பெறுகிறது. உண்மை பயனாளிக்கு பயன் கருதாமல் செய்யும் உதவியே நன்றிக்கு உரியதாக மாறுகிறது. உதவியை பெறுகின்றவர்களை பொறுத்தே உதவி மதிப்புடையதாகிறது. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்றார் வள்ளுவரும். அன்று அந்த பள்ளிக்கு வந்த தமிழாசிரியரை தலைமை ஆசிரியர் அறிமுகம் செய்து வைத்தார். இவர் பெரிய பேச்சாளர், எழுத்தாளர். நமது பள்ளிக்கு அந்த பள்ளியிலிருந்து மாற்றலாகி வந்திருக்கிறார். இன்றிலிருந்து இவர் நமது பள்ளி தமிழாசிரியர்.

0: அவர் முன்பு பணியாற்றிய பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பலரை பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகளில் பங்கேற்க வைத்து பரிசுகளை பெற்று நம்பிக்கையுடன் கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துகின்றவர்களாக உருவாக்கியிருக்கிறார். இவர் நமது பள்ளியிலும் அப்படி திறமையுள்ள மாணவர்களை கண்டறிந்து உருவாக்குவார் என்று மனந்திறந்து தமிழாசிரியரை அறிமுகம் செய்தார் தலைமையாசிரியர். அறிமுக உரையை தொடர்ந்து பேசிய புதிய தமிழாசிரியர், தலைமையாசிரியர் சொன்னது போல நம் பள்ளியில் ஓர் இலக்கிய மன்றம் தொடங்கி வாரந்தோறும் மாணவர்களுக்கு கவிதை கதை எழுதி படிப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பளிப்பேன் என்றும் கூறினார். அவர் வகுப்பறை மாணவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் நகைச்சுவையுடன் இனிய குரலில் செய்யுள் பாடங்களை பாட்டாக பாடி நடத்துவார். பேச்சு தொடர்புடைய பாடங்களை அரங்க பேச்சுகள் போல நடத்தும் முறை மாணவர்களிடம் வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. அதில் ஒரு மாணவர் அவரை போல தொடர்ந்து பேசி பேச்சாற்றலை வளர்த்து கொண்டார். அந்த தமிழாசிரியர் வேறு பள்ளிக்கு மாற்றலாகி சென்று பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் மீண்டும் அந்த மாணவனை பார்க்கும்போது ஆசிரியருக்கு அவன் பேசியது நினைவுக்கு வந்தது. இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என கேட்டார். அதற்கு அவன், நான் இப்பொழுது உங்கள் புண்ணியத்தில் தமிழாசிரியராக இருக்கிறேன். மாணவர்களிடமும் எனக்கு நல்ல மதிப்பு உள்ளது. எல்லாம் நான் உங்களிடம் கற்றதுதான் என்று நன்றியுடன் கூறினான். அந்த ஆசிரியர் தனக்கு பயன் கருதாமல் செய்த உதவியை எண்ணி பயனை அளவிட நினைத்தான். உதவிக்கு அளவு எது? பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது என்ற திருக்குறள் அளவுகோலாக அமைய அளவிட முடியாத நன்றியை ஆசிரியருக்கு காணிக்கையாக்கினான். அவர்களைப் போலவே நாமும் பயன் கருதா உதவிகளை செய்து வாழ்வோம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேர்களை இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமுதாஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய என் சொல் அமுத நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமுதாஸ் சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை இனி வருவது அது பாட்டு பெட்டி. ஆமாங்க, பாட்டுப்பெட்டி நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். அது உறவை காத்தைகளில் இருந்து எந்த பாடல்களில் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு தான் இந்த பாட்டை. இந்த படத்தோட இயக்குநராக பாடலை இசையமைப்பராக இந்த பாடலை இயற்றியவருமான டி ராஜேந்திரனுடைய பாட்டு தாங்க. டி ராஜேந்திர படங்களுக்கே உதித்தான பிரத்யேகமான வண்ண வண்ண விளக்குகள், பூக்கள் நிறைந்த பின்னணி மற்றும் நடன அசைவுகளோடு இந்த பாடல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அதில் வரக்கூடிய வரிகளில் வலம்புரி சங்கை கூட உன் கழுத்து மிஞ்சுதடி வஞ்சி மலரே மற்றும் நிலவதன் தங்கை உன் என உன் ஜொலிப்பு சொல்லுதடி வைரஸிலேயே போன்ற வரிகள் காதலியின் அழகை வர்ணிக்கிற விதமாக இந்த மேடை பின்னணியில் அழகாக காட்டப்பட்டிருக்கும். இந்த பாட்டை கேட்கலாமா?

நேர்கள் கேட்டது பாட்டு பெட்டி. இனி தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

0: மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச தொலைத்தொடர்பு வாரிய உறுப்பினர்களிடையே அவர் உரையாற்றினார். தொழில்நுட்பத்தின் பயன்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கூறினார். டிஜிட்டல் சேவைகள் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின்

0: எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தாவேக அரசு அதிகரித்துள்ளதாக அவர் குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசை போலவேதான் தாவேக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை திருவொற்றியூரில் 6 வயது சிறுமிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை பெற்றுத்தர காவல்துறையும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: நீலகிரி மாவட்டம் உதகையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதன் காரணமாக மலைப்பகுதி முழுவதும் நீல நிற கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குறிஞ்சி மலர் செடிகள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டுமே உள்ளன. ஆண்டுதோறும் பூக்கும் குறிஞ்சி 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு பூக்கக்கூடிய குறிஞ்சி என 9 வகையான குறிஞ்சி செடிகள் உள்ள நிலையில், 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் உதகையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிண்ணக்குறை மலைப்பகுதிகளில் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. கிண்ணக்குறை மலைப்பகுதி முழுவதும் பூத்துள்ள குறிஞ்சி மலர்களால் மலைப்பகுதி நீல நிற கம்பளம் போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. குறிஞ்சி பூத்தால் கிராமத்திற்கு நல்லது நடக்கும், மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்ற ஐதீகம் கிராம மக்களிடையே இருப்பதால் குறிஞ்சிப்பூ மலர்ந்துள்ள கிண்ணக்குறை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்கும் மலைப்பகுதி வனப்பகுதி என்பதால் பொதுமக்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 3 மாதங்களாக கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். பிடிப்பட்ட சிறுத்தையை வனத்துறையினர் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கண்ணாமூச்சி வனப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக சிறுத்தை ஒன்று நடமாடி வந்தது. வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் குடியிருப்புகளில் வளர்க்கப்பட்டு வந்த கோழிகள், ஆடுகள் மற்றும் நாய்கள் பசுவின் கன்றுகளை சிறுத்தை வேட்டையாடியது. இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். சேலம் ஈரோடு மாவட்ட வனத்துறையினர் ஒன்றாக இணைந்து சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். 4 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டன. 8 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று இரவு கண்ணாமூச்சி வனப்பகுதியை ஒட்டிய மிளகாய் புதைப்பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் சிறுத்தை சிக்கியது. கூண்டில் உள்ள சிறுத்தையை பாதுகாப்பாக அடர்ந்த வனப்பகுதிக்கு வனத்துறையினர் எடுத்துச் சென்றனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் வீடுகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு இன்று ஆய்வு செய்தார். விருதுநகர் ரயில் நிலையம் குப்பையில்லா ரயில் நிலையமாக அறிவிக்கப்பட்டதையடுத்து தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் அந்த ரயில் நிலையத்தில் மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை

0: ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான வளைகாப்பு நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு பாபு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்போவதாக கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் கோட்டூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சமூக பராமரிப்பு சேவை மையத்தை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 13-11, 11-3 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் எட்வர்ட் ஐன்ஸ்கு பெர்னடபெட் ஜாக்ஸ் இணையை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணைப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் மேக்னஸ் ஜொஹன்னசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி. வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேரம் 6:40. நேர்கள் கேட்கவிருப்பது பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ்வி ஜுவல்லர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
3: வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
4: ஒருமுறை குவைத் தமிழ்ச்சங்க அமைப்பினுடைய அழைப்பை ஏற்று குவைத் நாட்டிற்கு நான் போயிருந்தேன். மாலை 6 மணிக்கு கூட்டம். 5:50 நாங்கள் அந்த மாபெரும் மையத்திலே அமர்ந்திருக்கிற அரங்கினுடைய வாயிலே நாங்கள் நின்றோம். ஆனால் என்ன நடந்தது என்றால், நீங்கள் இதன் வழியாக நீங்கள் உள்ளே நுழைய முடியாது, அதற்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது, நீங்க அப்படித்தான் போக வேண்டும் என்று அந்த வாயில் காப்போன்னு சொன்னார். அப்பொழுது அங்கே பக்கத்திலே ஒரு சிறு கதவு ஒன்று, மனிதர்கள் மட்டும் போக வரும்படியான ஒரு சிறிய கதவை பார்த்தேன். நான் கேட்டேன், இந்த சிறு கதவு வழியாக நாங்கள் போகலாமா? நடந்து செல்வதென்றால் நீங்கள் தாராளமாக போகலாம் என்றார். நான் உடனே என்னோடு வந்த அந்த தமிழ் அன்பர்களிடத்திலே கேட்டேன், நாம் சுற்றி போனால் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 6-10 ஆகிவிடும் என்றார். அப்படியானால் இதற்கு நான் தயாராக இல்லை, நான் இந்த வழியாக போக விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன் சிறு வழியாக. அவர்கள் சொன்னார்கள், அப்படியெல்லாம் அவசியம் இல்லை, இங்கே 6:30 கூட்டம் ஆரம்பிக்கும், அதனால் நீங்கள் அவசரப்பட வேண்டியதில்லை, வாங்கள் சுற்றி போய் கார் வழியாகவே போய்விடுவோம் என்றவர்கள் சொன்னார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒருவரை காரணமாக சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் தாமதமாக ஆரம்பிப்பது, தாமதமாக நிகழ்ச்சியை துவங்குவது என்பதெல்லாம் சரியல்ல என்கிற கருத்தை உடையவன் நான். உடனே நான் கார் கதவை திறந்து கொண்டு தமிழ் அன்பர்களெல்லாம் வியக்கும்படியாக பெரிய ஓட்டம் ஒன்றை எடுத்தேன். நான் அடிப்படையிலே ஒரு விளையாட்டு வீரன் என்பதனாலே அது எனக்கு சாத்தியம். மிகச்சரியாக 5:00 அந்த அரங்கினுக்குள்ளே நான் நுழைந்தேன். இதை பற்றி அந்த தமிழ் அன்பர்கள் மேடையிலே பேசுகிற பொழுது, வரவேற்புரை நல்கும் போதும் சரி, நன்றி உரை சொல்லும் பொழுதும் சரி, இதை பற்றி பெரிதாக வியந்து பேசினார்கள். இதுல என்ன வியப்பு இருக்கிறது? குறித்த நேரத்திற்கு நான் உள்ளே நுழைய வேண்டும் என்கிற கருத்திலே நான் குறிப்பாக இருந்தேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. பாராட்ட என்ன இருக்கிறது என்று நான் சொன்னேன். பொதுவாகவே நான் பார்க்கிறேன், பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே கூட்டங்கள் குறிப்பிடுகிற நேரத்தில் அது துவங்கப்படுவதே இல்லை, மிக தாமதமாகத்தான் ஆரம்பிக்கிறார்கள். அது தவறல்ல என்றும் நினைக்கிறார்கள். இந்த மண்ணிலே தாமதமாக வருகிறவர்களுக்கு கைதட்டல் கிடைக்கிறது, முதலிலே நுழைபவர்களுக்கு ஏனோ தானோ என்று வரவேற்பு கிடைக்கிறது. மனிதர்களுக்கு

0: குறித்த நேர உணர்வு என்பது மிக மிக அவசியம். எல்லாம் போக நான் 6:30 நுழைந்திருந்தால் கூட கைதட்டி என்னை வரவேற்றிருப்பார்கள். ஆனால் தாமதமாக வருகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வரவேற்பு என்பது நியாயமற்ற ஒரு வரவேற்பு. எல்லாம் போக அரை மணி நேரம் அந்த முழு அரங்கையும் காக்க வைப்பது, அவருடைய நேரத்தை விரயமாக்குவது, அவர்களுடைய நேரத்தை விழுங்குவது என்றெல்லாம் எந்த வகையில் சரி என்று நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். மற்றவருடைய நேரத்தை விழுங்குவதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது நேர களவு. இந்த களவை நாம் செய்யவே கூடாது. குறித்த நேரத்திற்கு கூட்டத்தை ஆரம்பிப்பது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய நிறுவனர் ஐயா சா கணேசன் அவர்கள் அந்த காலத்திலேயே நிகழ்ச்சியை குறித்த நேரத்திற்கு ஆரம்பித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாபெரும் முக்கிய விருந்தினர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் நேரத்திற்கு வந்து சேரவில்லை. ஆனாலும் சொல்லிவிட்டார், நாங்கள் கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம் என்று ஆரம்பித்து விட்டார். எல்லோரும் பதறுகிறார்கள், எப்படி அவரையும் நிறுத்திவிட்டு அவர் வராத நிலையிலே எப்படி நீங்கள் கூட்டத்தை ஆரம்பிக்க முடியும் என்று. இல்லை இல்லை, குறித்த நேரம் என்றால் குறித்த நேரம் என்று ஆரம்பித்து விட்டார் என்று சொல்வார்கள். எனவே நேர உணர்வு என்பது இன்று வந்ததல்ல, அன்றே இருந்திருக்கிறது. எப்பொழுதுமே மிகச்சரியான நேரத்தில், மிக குறித்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்வீர்கள் இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று. சாத்தியம், எப்படி சாத்தியம்? இதை பற்றி வருங்கால பதிவுகளிலே நாம் பேசப் போகிறோம்.
1: வெற்றிக்கு வழி. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லரி வழங்கிய வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லரி.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி, ஸ்ரீ சண்முக விலாஸ், எஸ்வி ஜுவல்லர், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
2: ஆகாஷ்வாணி நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:45.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீடு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சி இனி வருகிறது. இது இசைத்தன்றல், இதமான பாடல்களோடு. ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கடிதம் வழியா விரும்பி கேட்டிருக்கீங்க, அந்த பாடல்களை தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். நிகழ்ச்சியோட தொடக்கமாக வரப்போகுதுங்க, அது என்ன ஆசை மச்சான் படத்திலிருந்து. இந்த பாடல் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், திருமழிசை, கஸ்தூரி அருணாசேகர், முகப்பேர் பிரேமாவதி கஜேந்திரன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், குளத்தூர் வண்ணை கஸ்தூரி, வண்ணை கணேசன், வெள்ளிவாக்கம் மகேஸ்வரி குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், முத்தரசநல்லூர் சந்திரபிரபா, நவீன் சுந்தர், கண்ணகி நகர் கஸ்தூரி ராஜசேகர், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், இவர்களின் விருப்பத்திற்காக தான் நிகழ்ச்சியோட தொடக்கமாக அந்த பாட்டும் ஒளிவிழா வரப்போகுதுங்க.

0: போம் போடவ ரொம்ப எடுப்பு
1: அடி போடுடி போடவ ரொம்ப எடுப்புறோம் பலவிருக்கிறோம் பள்ளியம்மா அண்ணா பிரிச்ச வலையில் சீக்கிரம் வந்து சிக்கிக்கம்மா
0: சிக்கிக்கம்மா.
2: நெல்லை நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீலேதம் வால் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல மத
5: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மெலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: மலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மெலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: அன்பார்ந்த விவசாயிகளை நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும்

0: மற்றும் நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
6: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
6: தரமான தரப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸக்க அட்ரஸக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC அடையசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC அடையசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
9: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
10: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

இனிமையான பாடல்களை நாம கேட்டுட்டே இருக்கிறவங்க, இது உங்க மனசை லேசாக்குற இசை தண்டல் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. திருச்சேரி ஷாகுல் ஹமீத், வாழ்மங்கலம் அபி, நாட்டாரமங்கலம் தனலட்சுமி, சன்னமங்கலம் ரேணுகா, கொடிக்கால் பாளையம் ஜான்காஜா நஜ்முதீன், வவாலடி தமிமுல் அன்சாரி இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க. அடுத்த பாட்டு அது பெரியண்ணா படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடி இருக்கிற அந்த பாட்டு.

0: நீர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நீர்களை வைக்கிங் அனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு நாளை காலை 8:30 நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும். உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம்.

0: உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: காற்றலைகளில் அர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை, இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. இசைத்தண்டல் நிகழ்ச்சியில் உங்களோட உங்க ஆர்ஜே எம் எம் கலை பெருமாள். நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்
5: தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இதமான பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்போ நிலையத்தில் நேரம் 7:15 நொடியாகிற இந்த நேரத்தில் அடுத்த பாட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யார் அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இவர்களுடைய விருப்பமாக வரப்போகுதுங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இருந்து தான் ஹரிகரன் பவதாரணி பாடியிருக்கிற இந்த பாட்டு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேரில் உங்களை அசையாம அசர வச்சுட்டு இருக்குங்க. இது நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3. நம் இதயங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது இந்த இசைத்தண்டல். இசைத்தண்டல அடுத்ததா பாடல் வேணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்துரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், இவங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அது ஸ்ரீனிவாஸ் டிமி பாடியிருக்கிற இந்த பாட்டு, அது ஜோடி படத்திலிருந்து.

0: நம்ம உள்ளங்களை உரடி சென்ற விதமான பாடல்களோடு இசைத்தது இது இசைத்தென்றல். வானலைகளில் ஓர் இசை அரசன், இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஏழைகால் மணிக்கான தமிழில் செய்திகள். செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டு கால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பர்ட் டி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மக்களின் நன்மதிப்பை பெற்றதன் காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பை வகித்து வருவதாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் 2000 முதல் 2014 வரை குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராகவும், அதன் பின்னர் 2014 இப்பொழுது வரை அவர் வந்து இந்தியாவினுடைய பிரதமராகவும் விளங்கி வருகிறார். உண்மையில் இந்த 25 ஆண்டு கால ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணம் என்பது பல்வேறு முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்கிறது. என்னவென்றால், மக்களுடைய பேராதரவு, அவர் மக்களை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு தூரம் மக்கள் அவருடைய பங்களிப்பை, அவருடைய உழைப்பை, அவர் சாதனையை அங்கீகரிக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த தொடர்ச்சியான ஒரு அரசியல் பங்களிப்பாக நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளனாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனாகவும் பிரதமர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்நிலையில் இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பாரிஸ் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை எதிர்க்கட்சி பொறுப்பை காங்கிரஸ் முறையாக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். தேவையற்ற பிரச்சினைகளை எழுப்பி மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ்

0: செயல்படுவதாகவும் திரு குமாரசாமி தெரிவித்தார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஹென்றி ககன், ஜப்பானைச் சேர்ந்த கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மற்றும் விவசாய பொருட்களுக்கான உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலக்கூறுகளை துல்லியமாக உருவாக்க உதவிடும் வகையிலான இவர்களது கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தீவிரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் இரு நாடுகளும் கூட்டாக தெரிவித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. இரண்டாயிரத்து 2015 ஆண்டு நவம்பர் மாதம் சுற்றுச்சூழல் தொடர்பான உச்சி மாநாட்டில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து சர்வதேச சூரிய கூட்டணியை அறிவித்தன. பாரிஸில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சூரிய மின்சக்தியை குறைந்த செலவில் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது இந்த சூரிய சக்தி கூட்டணியில் 129 நாடுகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன. தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதிலும் சூரிய மின்சக்திக்கான உபகரணங்களை உற்பத்தி செய்வதிலும் இந்நாடுகள் ஒத்துழைப்பை நல்கி வருகின்றன. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிப்பதோடு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இந்த கூட்டணி முக்கிய பங்கு வகித்து வருவதாக கூறுகிறார் அதன் தலைமை இயக்குநர் திரு ஆஷிஷ் கண்ணா. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கையில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றால் அது மிகை அல்ல. இரண்டாயிரத்து 36 ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமையை பெறுவது தொடர்பான திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு இந்தியா உள்பட 7 நாடுகளை சர்வதேச ஒலிம்பிக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் இதனை தாக்கல் செய்யுமாறு இந்தியா, ஜெர்மனி, கத்தார், துருக்கி, ஹங்கேரி, கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் போட்டிகளை நடத்துவதற்கான இறுதி முடிவு 2029 ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முழு அமர்வில் இறுதி செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒலிம்பிக் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்தும் வகையில் சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே தமது இலக்கு என்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 3 பதக்கங்களை வென்ற வித்யா ராம்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இவருக்கு சென்னை அருகே நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: ஏசியன் கேம்ஸ்ல ஜப்பான்ல 3 மெடல் வின் பண்ணிருக்கேன். பிடி உஷா மேம் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அது வந்து லாஸ்ட் நாங்க 4x4 உமன்ஸ் ரிலே வின் பண்ணிட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரோச் வேற மாதிரி இருந்தது. அது நேஷனல் ஆந்தம் இயர் பண்ணும்போது அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேடியமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏசியன் லெவல்ல நம்ம ஹாப்பியா இருக்கோம் இந்தியன் டீம் கம்பேர் பண்ணும்போது. பட் வேர்ல்டுல டாப் அத்லெட்ஸ் நம்ம இன்னும் வளராம இருக்கோம். ஈவன் ஒலிம்பிக்ஸ்ல இன்னும் ட்ராக்ல வந்து மெடல்ஸ் கிடைக்க கிடையாது. ஆக்டர் நீரஜ் சோப்ரா அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்டு டாப்ல போகணும்னா 52nd வேர்ல்டு ரெக்கார்டு இருக்கும். நம்ம 52 செகண்ட்ஸ் கிட்ட போனாதான் நம்ம வேர்ல்ட் ஃபைனல்ஸ் போக முடியும்.

0: ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டார்கெட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், நாங்கள் அந்த 53 செகண்ட்ஸ்க்கு போகலாம்னு ஒரு எண்ணம்.
1: மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் தலால்மோன் காங்டே, கைதார், கம்கோ டாங்கல், ரிஷிகேஷ் சரண் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை பிரமோத் பகத் மற்றும் பவினா பட்டேல் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் ஜப்பானில் வரும் 18ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டுகால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
3: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
4: நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
6: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
7: எப்படி சொல்ற?
6: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
7: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்னைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
8: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கைபுரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
7: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
8: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு, அதாவது அக்டோபர் 7, 8, 9, 10, 11 தேதியில் பார்த்தோன்னா அக்டோபர் 8, 9, 10 மட்டும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் சில இடங்களில். மற்றபடி லேசான தூறல்

0: மட்டும் மிக லேசான மழைக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல்நில வெப்பநிலை குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 29 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும். அதே போல் இரவு நேர வெப்பநிலையும் குறையும். 23 26 இல்லை 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 60-90% பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதை பகல் நேரத்தில் 60%, இரவு நேரத்தில் 90% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 9-12 கிலோமீட்டர்ன்ற அளவில் இருக்கும். இந்த காற்றின் திசை இப்போ தென்மேற்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி கிழக்கு இல்லை வடகிழக்கு திசை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம தென்மேற்கு பருவமழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிவடையும் ஸ்டேஜில் வரும். இது முடிவடைந்த பிறகு அக்டோபர் 14 இல்லை 13 அந்த தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாக வாய்ப்புள்ளது. இந்த வருடம் இந்த எல்னினோ என்று சொல்லக்கூடிய இந்த எஃபெக்ட்னால தென்மேற்கு பருவமழை மிகவும் கம்மியாக தான் மழை பொழிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, வெப்பம் தொடர்ந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் அதிகமாக தான் இருந்திருக்கு. இனி வரும் காலங்களில் அதாவது வடகிழக்கு பருவமழை ஆரம்பமானோடனே வெப்பம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மழையும் வடகிழக்கு பருவமழையில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இப்போ இந்த சம்பா பருவத்திற்கு பின்தங்கிய பருவமான மத்திய கால நெல் ரகங்களை மட்டும் பயன்படுத்தி நாத்தாங்கால் தயார் செய்யலாம், இல்லை நேரடி விதைப்பு செய்யலாம், இல்லை நாற்று விட்டு நடவும் செய்யலாம். புழுதி விதைப்புனா பெண்டிமெத்திலின் கலைக்கொலி பயன்படுத்தலாம், நல்ல எஃபெக்ட் இருக்கும். சேற்று விதைப்புனா பெட்ரிலாக்ளோர் பிளஸ் சேஃபனர் அப்படின்ற ஒரு கலைக்கொலியை பயன்படுத்தலாம். இது இரண்டுமே கைத்தெளிப்பான் வச்சா தெளிக்கணும். காலையில் மாலை வேளையில் தெளிக்கலாம். தெளிச்ச இடங்களில் நடக்காமல் பின்பகுதியாக நடக்க வேண்டியது அவசியம். விஷ தெளிப்பான் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் முக்கியமாக வந்து விதைகளை வந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பது நல்லது. கேப்டான்ல திரம் 1 கிலோக்கு 2 கிராம் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் உயிர் உரங்கள் அசோஸ்பெரிலம் போன்ற உயிர் உரங்களையும் பயன்படுத்தி விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம். மத்திய கால நெல் ரகங்களான ADT 38, அப்புறம் வெள்ளைப்பண்ணை, மேம்படுத்தப்பட்ட வெள்ளைப்பண்ணை, சம்பா மசூரி, காரைக்கால் 2, காரைக்கால் 4 போன்ற விதைகள் வந்து விதை தொழில்நுட்ப பிரிவில் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்குது. மெஷின் நடவு செய்கிற விவசாயிகள் வந்து அந்த மெஷின் நடவு செய்கிற கான்ட்ராக்டர்கிட்ட இந்த மத்திய கால நெல் ரகங்கள் நாற்றை தயார் பண்ணி அதை நடவு செய்யலாம். கொஞ்சம் நீர்ப்பாசனம் வசதி இருந்தால் அந்த விவசாயிகள் பசுந்தாள் உரங்களை பயிர் செஞ்சு மடக்கி விழுந்தால் அது நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பமானால கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுறது நல்லது. இல்லைன்னா இந்த கழிச்சல் நோய், இல்லைன்னா வந்து தொண்டையழப்பான் மற்றும் மற்ற கால்நடைகள் வர வேண்டிய நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகையால் இந்த வானிலை முன்னறிவிப்பு தகவலை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் A.L. நாராயணன் அவர்கள்.
4: நேர்களை இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

0: வாங்கல் யான் சூப்பர் கோல்ட். உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள் யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
1: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
4: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
5: அது ONGC-யோட சின்ன வகை இருக்குமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
4: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
5: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
4: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
5: அந்த கச்சா எண்ணெய் சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது இல்ல.

0: இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: சுபாகா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த, நீங்களே நேர்ல வந்துட்டீங்க.
5: கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியா பொங்கொடி?
4: அப்படியே வச்சுக்கோங்களேன்.
5: சரி, அது என்னதான் கேளு பொங்கொடி.
4: ஏ சுபாக்கா, இந்த வருஷம் உங்க வீட்டு வயல்ல பருத்தி போட்டிருந்தீங்கல்ல, லாபம் எவ்வளவு வந்துச்சு? அதை பத்தி தான் கேட்க மறந்துட்டேன், அதான் இப்ப கேக்குறேன்.
5: ஏன் பொங்கொடி, நாங்க பருத்தியை முடிச்சுட்டு இப்ப சம்பாவுக்கே தயாராகி வந்துட்டு இருக்கோம், இப்பதான் உனக்கு இதை கேட்கணும்னே தோணுச்சா?
4: அதான் சொன்னனக்கா, நான் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன்னு.
5: இப்ப மட்டும் எப்படி ஞாபகம் வந்துச்சான்?
4: அதுவா, இன்னைக்கு உலக பருத்தி தினம்கா.
5: என்னது பருத்தி தினமா? இது எப்படி பொங்குடி உனக்கு தெரியும்?
4: எல்லாம் நம்ம பண்பலையால தான்க்கா. காலையில நிகழ்ச்சி குறிப்பு கேட்டேன்னா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில தேசிய பருத்தி தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் அலிவலம் கிராமத்துல இருந்து பி பாஸ்கர் அப்படின்றவங்க இவங்க பண்ண பருத்தி சாகுபடியோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர இருக்காங்களாம்.
5: நல்ல விஷயமா இருக்கே பொங்குடி. பாரு, பருத்தி சாகுபடி செஞ்ச எனக்கு தெரியல இந்த விஷயம். சரி வா பொங்குடி, நிகழ்ச்சியை உடனே கேட்கலாம்.
4: நேர்களே, இன்று உலக பருத்தி தினத்தை முன்னிட்டு பருத்தி சாகுபடி செய்து வரும் திருவாரூர் மாவட்டம் அலிவலம் கிராமத்திலிருந்து பி பாஸ்கரன் ஐயாவை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
6: வணக்கம்.
4: நீங்க எந்த மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை ஆண்டுகளாக விவசாயத்துல ஈடுபட்டு வரீங்க?
6: விவசாயங்கிறது சிறு வயதுல இருந்து ஈடுபட்டு இருக்கோம். கொஞ்ச காலம் வெளிநாட்டுல இருந்தோம், இப்ப திரும்பி வயசான காலத்துல வந்து விவசாயம் நேரடி பண்ணிட்டு இருக்கோம்.
4: விவசாயம் மட்டும் தான் பண்றீங்களாங்க ஐயா, இல்ல வேற ஏதாவது தொழில் ஏதாவது செய்யறீங்க?
6: விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த விவசாயம் இக்கட்டான சூழ்நிலை இருந்து இதுல இருந்து மாறிடலாங்கிற ஒரு சிந்தனையில தோண்டிட்டு இருக்கு.
4: எதனால இந்த
6: கடந்து அதாவது உற்பத்திக்கான விலை கிடைக்கல, நெல்லா இருக்கட்டும் பருத்தியா இருக்கட்டும் உற்பத்திக்கான விலை கிடைக்கல. இப்போ ஆட்கள் பற்றாக்குறை, ஆட்களுக்கு வந்து சம்பள உயர்வு, அந்த சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி விலை கிடைக்கல. இப்போ வந்து உற்பத்தி காஸ்ட்டுங்கிறது அதிகமாக போயிடுச்சு, உரம் அதிகமாக போயிட்டு லேபரு கூலி ஆட்களுடைய இது அதிகமாக போயிடுச்சு. இப்போ தனிப்பட்ட ஒரு விவசாயி விவசாயம் பண்ணாலும், அது ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணாலும், அவங்க எதுவுமே வச்சுக்க போகிறதில்ல, எதுவுமே மக்களுக்காக தான் கொடுக்குறாங்க.
4: இப்போ பருத்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விலையை தீர்மானிக்க முடியாது, சில சமயம் ஏறும் இறங்கும். அப்போ அந்த சமயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குங்களா? இல்லை
6: இல்லை, காட்டன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரேட்டு பிக்சர் ரேட் வச்சுருக்காங்க, அந்த அடிப்படையில் எங்களுக்கு ரேட்டு கொடுத்தாவே கட்டுப்படியானது.
4: ஏன்னா சில சமயம் 90 வரைக்கும் போயிருக்கு.
6: அது 90 வரைக்கும் போயிருக்கு, அது வந்து நிரந்தரம் கிடையாது. ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் அந்த 90 ரூபா ரேட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து 50 ரூபா போகுது, இப்போ கமிட்டியில் 60 ரூபா போகுது. ஆனால் உற்பத்தி கிடையாது, உற்பத்தி குறைஞ்சி போச்சு. இப்போ சென்ற ஒரு ஏக்கருக்கு 12 குவிண்டால் வரைக்கும் நாங்கள் எடுப்போம், ஆனால் மகசூல் பாதிப்புங்கிறது இப்போ 6 குவிண்டால் தான் இருக்குது எங்களுக்கு. 12 குவிண்டால் கிடைக்கல, அது கிடைக்கல. ஏன்னா விதையோட தன்மை மாறிட்டா, இல்லை மண்ணோட தன்மை மாறிட்டா, நீர்நிலையோட தன்மை மாறிட்டான்னு தெரியல. ஆனால் அதில் உற்பத்தி பாதிச்சிருக்கு, அது மட்டும் நிதர்சனமான உண்மை அது.
4: ஏன்னா சில சமயம் விவசாயிகள் வந்து அதிக லாபம் கிடைக்கிறது வெள்ளை தங்கம்னு சொல்லப்படுற இந்த பருத்தியை தான் வந்து தேர்ந்தெடுத்து பயிர் செய்வாங்க.
6: ஜனவரி பிப்ரவரியில தான் நாங்கள் பருத்திறன் வருது, ஜூன் மாதம் அதை அறுவடை செய்வோம். திருப்பி ஜூன்லேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் எங்களுக்கு ஓரளவுக்கு அது நிரந்தரமாக வந்துட்டு இருக்கோம்.
4: சில மாவட்டங்களில் இன்னுமே பருத்தி
6: அது வந்து பெரம்பலூர் அரியலூர் அந்த மாவட்டங்களில், நம்ம திருவாரூர் தஞ்சாவூர் இந்த கீழத்தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அது கோடை சாவடி தான். கொடைசாடு கடந்த ஆண்டுகள் 40,000-50,000 ஏக்கர்லேருந்து இப்போ 30,000 ஏக்கரை குறைஞ்சிடுச்சு. இது எலின தாக்குதல், எலின தாக்குதல்னால் ஒரு இனம் புரியாத நோயெல்லாம் வருது. அது அதுக்கு மருந்தும் ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது. ஒரு மஞ்சள் நேரம் வெளுத்து போய் முத ஈல்டு எடுத்தவங்களுக்கு 2வது ஈல்டு சுத்தமாக கிடைக்காது, 2வது ஈல்டு தான் அதிகமாக கிடைக்கும். ஒரு ஈல்டுங்கிறது ஒரு ஏக்கருக்கு 12 குவிண்டால் கிடைக்கும், ஆனால் இப்போ கிடச்சிருக்குது எல்லாருக்குமே 4 குவிண்டால் 5 குவிண்டால் தான் கிடச்சிருக்கு.

0: போட்ட முதல் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த வருடம் இடையில் மத்திய காலத்தில் கொஞ்சம் விலை போனதுனால ஓரளவுக்கு அது ஈடுகட்ட முடிஞ்சிச்சு. சென்ற வருடம்லாம் 40 ரூபா 30 ரூபா தான் விலை போச்சு. இந்த வருஷம் ஓரளவுக்கு விலை கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சதால அந்த அதை கொஞ்சம் ஈடு செய்ய முடியாத நிலைமையில் இருந்தோம்.
1: சரிங்க, இப்போ நீங்க எவ்வளவு பரப்பளவுல பருத்தி சாகுபடி பண்ணிட்டு வரீங்க ஐயா?
0: நான் எனக்கு சொந்தமா 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல சமயத்துல 10 ஏக்கர் ஃபுல்லா சென்ற உடனே 10 ஏக்கர் போட்டேன்.
1: ஓஹோ.
0: எங்க ஊர்ல ஒரு 20-30 விவசாயி போடுவாங்க, ஆனா இந்த வருஷம் யாருமே போடல, நான் மட்டும் தான் போட்டிருக்கேன். எங்க அதில் விலை கிடைக்கல, அதில் நஷ்டப்படுறதுக்கு போன வருஷம் எனக்கு அந்த 10 ஏக்கரில் பண்ணதுக்கு 3 லட்சம் ரூபா நஷ்டம். எனக்கு மற்ற தொழில் இருந்ததுனால அந்த 3 லட்சம் ரூபா நஷ்டம். சாதாரண விவசாயி நகையடை வச்சு போக்குவரத்தெல்லாம் ஈடு செய்ய முடியவே முடியாது அதெல்லாம். ஏன்னா விலை கிடைக்கல, போன வருஷம் 40 ரூபா 30 ரூபா தான் போச்சு. இந்த வருடமாவது 60-70 ரூபா 80 ரூபா வரைக்கும் போச்சு. ஆனால் அந்த விலை போன அளவுக்கு உற்பத்தி இல்லை, விளைச்சல் இல்லை. ஏன்னா எல்லினு வந்து திடீர்னு 43°C 40 மேலே வெயில் அடித்தா அந்த தாங்காமல் அந்த பூ சப்ப பருவங்கிறது கொட்டி போயிடும். திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா பருத்திக்குள்ள ஒரே ஹீட் ஆகிடும், அந்த பூ பூக்குது பாத்தீங்களா, அது அப்படியே கொட்டி போயிடும், காயா மாறாது. அந்த காயா மாறதுக்கு முன்னாடியே நமக்கு பழுதடைஞ்சிடும், அதனால உற்பத்தி குறைஞ்சு போயிடுது.
1: சரி, இப்போ நீங்க பருத்தியில எந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணிருக்கீங்க?
0: வெளியில் வந்து 450 கிராம் பாக்கெட்டு விதை வந்து 900 ரூபா அந்த நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு விதையை கூடுதலாக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டுதண்டில் உரமும் கூடுதலாக இருக்குது, விவசாயமும் கூலி ஆட்களும் விலையாக இருக்குது. ஆனால் உற்பத்தி செலவுங்கிறது கம்மி. அதில் ராசின்னு சொல்கிறது, ராசிங்கிற ஒரு ரகம் தான் பெரும்பாலும் எல்லாம் போட்டிருக்காங்க. மைக்கோ ஆங்கருங்கிற ரகம் கொடுக்க அதுதான் வாங்கி போட்டுட்ருக்கோம். கோயம்புத்தூரில் கோ17 சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து உற்பத்தி பண்ண ரகத்தை அதை வந்து விவசாயிகள்கிட்ட கொடுத்து அதெல்லாம் விதை வந்து கம்மியாக தான் வரும் விலையை. அதை விவசாயிகள்ட பிரபலப்படுத்தினா கொஞ்சம் நாங்கள் விதைக்கு பண்ணுற செலவு கம்மியாகும். அது அடர் நடவு முறை, அது எனக்கு கருது ஒரு 6 அடிக்கு ஒரு செடி நட்டு 13 காய் தான் காய்க்கும், அது போதுமானது.
1: அந்த முறைகளை பற்றி சொல்லுங்க ஐயா.
0: இப்போ வந்து இது வந்து 3x3 போடுவாங்க, 3 அடிக்கு 3 அடி ஒரு செடி போடுவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து உற்பத்தி பண்ண ரகம் வந்து
1: கோ 17
0: கடைசியாக கோயம்புத்தூர் ரகம் வெளியேட்ட ரகம் வந்து கோ 17. அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலை, விவசாயிகள்கிட்ட கொண்டு சேர்க்கலை. அதை வந்து அந்த காலத்தில் கொண்டாந்து விதையை கொடுத்து இப்படி போடுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது நன்மையாக இருக்கும். கோ 17 போட்டால் 6 அடிக்கு 1, 6 அடிக்கு 1 ஒரு செடியில் வந்து 13 காய் காய்க்கும். இது வந்து 3x3 போட்டாலும் 40 காய் 50 காய் தான் கிடைக்கும். அது வந்து சாத்தியம் இல்லை, கிடைக்கிறதாங்கிறது ஊர்ஜியம் கிடையாது. சில சமயத்தில் பூ பெருசாக வந்தால் கொஞ்சம் லாபமாக இருக்கும், அதே ரகம் வந்து சின்ன பூவாகவும் இருக்குது. அதில் சில கம்பெனிகளை வந்து அதில் விதை இருக்கும், விதை வந்து 4 விதை 5 விதை 8 விதையெல்லாம் இருக்கும், விதை கூட கூட தான் காய் வெயிட்டாக நிற்கும் எங்களுக்கு. அதேமாரி ரகமும் இருக்குது எங்களுக்கு. அதெல்லாம் வந்து விவசாயிகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதை
1: இப்போ இந்த 10 ஏக்கர்லையுமே பருத்தி தான் போட்டிருந்தீங்க.
0: சென்ற வருஷம் 10 ஏக்கர் போட்டால் இந்த வருஷம் 5 ஏக்கர் தான் போட்டோம்.
1: 5 ஏக்கர் பருத்தியில்
0: கலந்து தான் போட்டோம், ஒரே ரகமாக போடல, கலந்து தான் போட்டோம்.
1: இப்போ கலந்து போடுறதுனால பூச்சி மேலாண்மையிலேருந்து
0: அது அது தப்பிக்கிறதுக்கு தான் நாங்கள் கலந்து போடுறோம். ஒரு இலையில் கடிச்சது இன்னொரு இலையில் போங்கிறதுக்காக கலந்து தான் போட்டோம். இப்போ நான் வந்து இது அதிகமாக வந்து பூச்சி மருந்து அடிக்கலை.
1: எதனால?
0: மீனமிலம் பஞ்சகவியா இதுமாரி இதை வந்து 3-4 டைம் அடித்தேன், அவ்வளோதான். ஆனால் 2வது வீட்டில் எடுக்க சுத்தமாக பூச்சி அதிகமாகிவிட்டு.
1: இப்போ ரசாயன விவசாயத்திலேருந்து இயற்கை முறையில் விவசாயம்
0: விவசாயத்தில் பண்ணினா அதில் வந்து முத ஈல்டு வரைக்கும் உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அல்ல. ஆனால் 2வது அந்த முதக்கட்டம் பூத்து முடிஞ்சிடுறப்ப பூச்சி வந்து அதிகமாக தாக்குதல் இருக்குது. ரசாயன உரம் போட்டாலும் அந்த பூச்சி கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டேங்குது, பூச்சியோட உருமாற்றம் ஜாஸ்தியாக இருக்குது, கட்டுப்பாட்டில் வரமாட்டேங்குது. அதனால் இயற்கையில் போய் கிடைக்கிறது கிடைக்கட்டுங்கிற மாதிரி தான்.
1: இப்போ இதுக்கு முன்பு நீங்க ரசாயன முறையில் விவசாயம் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா?
0: சென்றவரா ஃபுல்லா ரசாயனம் தான், அதுக்கும் இதுக்கும் நான் பண்ணா அதுல வந்து எனக்கு சுத்தமாவே நஷ்டம். இப்போ லாபம் இல்லை நஷ்டம் இல்லை, அந்த என்னோடய உழைப்பு தான் லாஸ் ஆச்சு, அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ரசாயன உரத்துக்கு நான் போகாதனால இயற்கைக்கு போனதுனால எனக்கு அதில் நஷ்டம் வராமல் பார்த்துக்கிட்டேன்.
1: இப்போது ரசாயன விவசாயத்திலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு குறைஞ்சது 5 ஆண்டுகளாக நிலத்தோட தன்மை மாறப்படும் இல்லைங்களா? இப்போது நீங்கள் 1 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த பருவத்துக்கு திரும்பவும் வந்துட்டு இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்போ எப்படி நிலம் மாறுபட்டிருக்கும்?
0: இப்போ முழுமையாக இயற்கைன்னு சொல்ல முடியாது, அடி உரம்லாம் பொட்டாசு டிஏபி இது மாதிரிலாம் போட்டுட்டு தான் இருக்கும். மேல் உரங்கள் பூச்சிக்காக தான்,
1: பூச்சிக்கொல்லி தெளிக்கல, அதை களைக்கொல்லியும் தெளிக்கல,
0: களைக்கொல்லி அடிச்சிருக்கோம், களைக்கொல்லி அடிச்சிருக்கோம். அது முழுமையாக வந்து கொண்டாட முடியாது உங்களுக்கு, களை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ வந்து இது 6 மாதம் பயிர்னா அது களை வந்து 70 நாள்லேயே உங்களுக்கு அபரிதமாக வளர்ந்துடும். களையை வந்து கட்டுப்படுத்த களைக்கொல்லி தான். அது
1: இயற்கை விவசாயத்தில் முழுமையாக இறங்கலை, ஆனால் இந்த வருஷம் முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பூச்சிக்கொல்லி மட்டும்
0: நான் செலவு கம்மி பண்ணியிருக்கேன்.
1: எவ்வளோ செலவு உங்களுக்கு இதில் இருந்து?
0: இல்லை போன வாட்டி எனக்கு வந்து நஷ்டம் தான், 10 ஏக்கரில் போட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா நஷ்டம் எனக்கு. இப்போ இந்த வருஷம் 5 ஏக்கர் போட்டு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை, அந்த ஈக்குவலுக்கு போயிருக்கா, நஷ்டம் அடையாமல் பாதுகாத்துக்கிட்டேன்.
1: இப்போ உதாரணமாக 1 ஏக்கர் எடுத்து போனோம், இப்போ இந்த 1 ஏக்கரில் இந்த பூச்சிக்கொல்லி செலவு இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிது?
0: இப்போ எனக்கு வந்து

0: ஒரு ஏக்கரில் 5 குவிண்டால் 6 குவிண்டால் தான் கிடச்சிருக்கும். இப்போ நான் ரேட்டு வந்து நான் மேக்ஸிமம் நான் வந்து கமிட்டியில் தான் வச்சேன். நான் கடைசி நேரத்தில் முதல் நேரத்தில் தான் வெளி மார்க்கெட்டில் விற்றேன். 75 ரூபா அது ரேஞ்சுக்கு வச்சாலும் ஒரு குவிண்டால் இன்னைக்கு வந்து 7500 ரூபா 35000 ஒரு ஏக்கருக்கு விற்பனை பண்ணேன்.
1: முதலீடு எவ்வளோ போட்டீங்க?
0: 5 ஏக்கர்.
1: ஒரு ஏக்கரில் முதலீடு எவ்வளோ போட்டீங்க?
0: விதை வந்து 900 ரூபான்னு வச்சுக்கலாம். விதை வந்து 900 போடுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 15 ஆள் விதை நடவுக்கு, அப்புறம் டிராக்டர் உழுது வந்து ஒரு தடவை கொத்துவாங்க, ஒரு தடவை பார் அணைக்கிறது, ஒரு ஏக்கருக்கு 2500 ரூபா, ரெண்டு தடவை உழுவும்போது 5000 ரூபா ஆகிடும். ஒரு ஏக்கருக்கு விதைங்கிறது 3000-4000 ரூபா விதை மட்டும் ஆகும். உழுதது ஒரு 5000 ரூபா விதைன்னு வச்சுக்கிட்டாலும்
1: ஒரு குழிக்கு 2 விதை போடுவீங்களா இல்லை?
0: ரெண்டு மூணு போடுவாங்க. அது நம்ம கூலி ஆட்கள் வந்து அவங்க கையில் வர்றது சமயத்தில் கூடையும் போட்டுருவாங்க, குறைச்சும் போட்டுருவாங்க. அதனால் ஒரு ஏக்கருக்கு 3 பாக்கெட்டில் 3.5-4 பாக்கெட் ஆகும். இப்போ நான் போட்டதெல்லாம் 2:2 நடவுமுறை போட்டேன். வரிசையில் 2:2 3 அடி பாரும் அணைச்சி போடுறது. ஆனால் சில பேர் 1.5-1.5 போடுவாங்க, சில பேர் 3:3 போடுவாங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் காத்தோட்டமாக இருக்குங்கிறதுக்கு, ஏர் உழுவுறதுக்காக போடுவாங்க.
1: பறிக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும்,
0: சுலபமாக இருக்கும். அதில் இடையில 2 செடி பழுதாகி போயிட்டுனா அந்த ஏரியாவே செடி இல்லாமே ஆகிடும். 1.5-1.5 போகிறது நல்லது தான். 3:3 பார் விட்டு 1.5-1.5 போகிறது, ஒரு செடி பழுதானாலும் அது அஜிஸ் ஆகிடும்.
1: இப்போது நிலத்தை தயார் பண்ணுற முறைகளை நீங்கள் இந்த வருஷம் எப்படிங்க?
0: அறுவடை செஞ்சு நேரடியாக விதைக்கிறது தான் எங்களுக்கு.
1: அப்படியே தெளிச்சு விட்டு?
0: ஆமாம், அது அப்படியே அந்த ஈரத்திலேயே போட்டு விட்ருவோம். அதை திருப்பி 20 நாள் முளைச்சி 2 இலை விட்டதுக்கப்புறம், கொஞ்சம் நாளாக கொஞ்சம் செடி திடமாக வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை குப்பேட்டை வச்சு சின்ன வண்டியை வச்சு கை வண்டியை வச்சு உழுவோம். அது ஒரு ஏக்கருக்கு 2400 ரூபா 2500 ரூபா ஆகும். அது உழுதுட்டு ஒரு தண்ணி வச்சு உரம் போட்டுட்டு அது ஒரு 20 நாள் ஆனதுக்கு பிறகு அதை ரெண்டு பக்கம் பார் அணைச்சிடுவாங்க. அதுக்கு ஒரு 2500 ரூபா செலவாகும் ஒரு ஏக்கருக்கு. ஆகும்போது உழவுக்கே 5000 ரூபா செலவாகிடும்.
1: விதை ஒரு 4000 ரூபா, உழவுக்கு ஒரு 5000 ரூபா, 900 ரூபா வந்துட்டு.
0: இப்போ கூலி ஆள் முதல்ல ஒரு ஏக்கருக்கு போடுறது வந்து 15 ஆள் ஆகிடும். 15 ஆள் ஆகிடும். 15 ஆளுக்கு இன்னைக்கு ஒரு அது ஒரு 4500 ரூபா 5000 ரூபா கூலி செலவாகிடும். 15 உரம் வந்து அடி உரம் 3 வாட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து யூரியா, மறுபடியும் பாறை அணைக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் தண்ணி வைக்க முடியாது, ஒரு யூரியா போடணும். மறுபடியும் பாறை அணைக்க தண்ணி வைக்கிறதுக்கு யூரியா போடணும். அடுத்து பொட்டாசு, டிஏபி எல்லாம் கலந்து வைக்கணும். இந்த விதை செலவு ஒரு 5000 ரூபா ஆகிடும் உங்களுக்கு.
1: இப்போது பருத்தி விதைகளை தேர்வு செய்கிறப்போ விவசாயிங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணுங்கய்யா?
0: இப்போ நாங்கள் வந்து ஒரு பருத்தி விதையை வந்து நாங்கள் நேரடியாக லேபிளை வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. கடையில் விற்கிறாங்க, நாங்கள் வாங்கி போகிறோம். சமயத்தில் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விதையை இந்த வருஷம் விற்கலைன்னா அப்படியே ரீ பாக்கெட் மாற்றி அடுத்த வருஷத்துக்கு மார்க்கெட்டில் கொடுத்துட்றாங்க. அது காய்ப்பு திறமை கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து சாதாரணப்பட்ட விவசாயி போய் அதை அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் பார்க்க முடியாது. கடையில் விற்கிறாங்க, வாங்கி வந்து போடுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா சென்ற ஆண்டு டிஏபியே வந்து டூப்ளிகேட்டு இம்சாண்டல் கல், அது டூப்ளிகேட் வந்துடுச்சு. அதை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் முன்பு கூட அதை நாங்கள் கொண்டு காமிச்சோம், அது நடவடிக்கை எடுத்தாங்க. இதுக்காக போனேன். இதெல்லாம் வந்து சாதாரண விவசாயி கடையில் கொடுக்குறாங்க, நாங்கள் உரந்தளிச்சோம் விலையிலன்னு தான் சொல்ல முடியும். அழிஞ்சு விதையோட தன்மையும் உரத்தோட தன்மையும் அப்பப்போ பரிசோதனை பண்ணி அதை விவசாயிகிட்ட சேர்க்கணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போ
2: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
3: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: பூங்கொடி, திருவாரூர் மாவட்டம் அலிவளம் பி பாஸ்கர் அவங்க பண்ண பருத்தி சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்ததுல, இவங்க பல வருஷமா பருத்தி சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்க, அதுவும் 10 ஏக்கர்ல. இந்த வருஷம் எல்நிலோ பாதிப்பு அதிகமா இருக்கும்னு பருத்தி சாகுபடி பரவலா பண்ணாத நிலையிலயும் இவங்க பண்ணி அதுல உள்ள அனுபவங்களை நல்லாவே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க.
1: ஆமா சுபாக்கா, பருத்தியில அடர் நடவு முறை பருத்திய பத்தி கூட சொன்னாங்க.
5: ஆமா பொங்கடி, அது நம்ம கோயமுத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்ட கோ 17 அப்படிங்கிற ரகம் மூலமா பண்றதான். இந்த அடர் நடவு முறை மூலம் பண்ணா ஒரே நேரத்துல இயந்திரங்களை பயன்படுத்தி கூட அறுவடை செஞ்சிடலாமே.
1: ஆமா சுபாக்கா, கேட்கவே புதுமையா இருந்துச்சு. ஆனா நம்ம பகுதியில

0: யாரும் இந்த பருத்திய பயன்படுத்துறது இல்லையா?
1: அப்புறம் இந்த வருடம் அவங்க பருத்தி பயிரிட்டதுல பூச்சிக்கொல்லியோட பயன்பாட குறைச்சிருக்காங்களாம்.
0: இது பாராட்ட வேண்டிய விஷயம்தாங்க்கா. பருத்தி செடியில பூச்சிக்கொல்லியே அடிக்காம விவசாயம் பண்ணிருக்காங்களே.
1: அதுலயும் குறிப்பா அவங்க ஊர்லயே இந்த வருடம் அவங்க மட்டும்தான் பருத்தி சாகுபடி செஞ்சாங்களாம்.
0: சரி வாங்க சுபாக்கா, அடுத்த பகுதியில உலக பருத்தி தினத்தை முன்னிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் இவங்க. இப்போ ஒரு 15,000 முதலீடு போட்டீங்கன்னா ஒரு 35,000 உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. கடந்த
2: இதுல எடுக்கிற கூலி வர இருக்குல்ல உங்களுக்கு?
0: ஆமா,
2: இது எடுக்கிற கூலி இருக்கு. நான் சொன்னது விதை ஒரு 5,000, நடவு ஒரு 5,000, போடுறது ஒரு 5,000, 15,000. இது எடுக்கிற கூலி ஒரு கிலோவுக்கு 20 ரூபான்னு கணக்கு வச்சுங்க. ஆரம்பத்துலலாம் நாங்கள் வந்து 10 ரூபா தான் கொடுப்போம். இப்போ கடைசி நேரத்தில் சம்பளமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோவுக்கு 20 ரூபா வச்சுங்க, ஒரு குவிண்டால் 100 கிலோ. இப்போ 100 கிலோவுக்கு அவ்வளோது 2,000 ரூபா கூலி கொடுப்போம். 100 கிலோ கூலிக்கு அதில் 2,000 ரூபா சேர்க்கணும்ல உங்களுக்கு. அது 2 குவிண்டாலும் பிடிக்கும் போது 4,000 ரூபா கூலி போடும். கூலி ஒரு 5,000 ரூபா வச்சுங்க, 20-25,000 வந்துடுது.
0: அந்த 10,000 ரூபா தான் உங்களுக்கு கிடைச்சி?
2: அந்த 10,000 ரூபா ஏக்கர் கிடைக்கிறது. இதில் வந்து தண்ணி இருக்குது, நாங்கள் இடையில அது வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுற பாருங்க, அந்த கணக்கெல்லாம் சொல்லவே இல்லை. இதில் ஸ்ப்ரே பண்ணுற கூலி எப்படியும் அது ஒரு 5,000 ரூபா வந்துடும். அதில் களைக்கொல்லி இருக்குது, களைக்கொல்லி 2,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு. அது அடிக்க சம்பளம் ஆள் சம்பளம் 1,000 ரூபா, அதுக்கு 3,000 ரூபா போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஏக்கருக்கு 2,000 3,000 எடுக்கிறதுங்கிறது சிரமப்பட்டு தான் எடுக்கிறோம். இதுக்கு தீர்வு வந்து விலை கூடுதலாக 100-90 ரூபா பிக்சடாக கிடைச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும்.
0: அரசாங்கம் எவ்வளோ தீர்மானிச்சிருக்கு?
2: 88-90 ரூபா அந்த ரேஞ்சில் காட்டன் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வர்ற ஏல கம்பெனிக்காரங்க எடுக்கிறது கிடையாது, குறைச்சி தான் எங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறது. அது அந்த ரேட்டுக்கு எடுத்தால் கூட ஓரளவுக்கு அனுசரித்து போகும் எங்களுக்கு.
0: இப்போ பருத்தியில கலை நிர்வாகம் பண்றது எவ்வளோ முக்கியங்க ஐயா? ஏன்னா பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் அதிக கலைகளை நம்ம பார்க்க முடியும் நெல் பயிரை தாண்டி. அப்போ அந்த சமயத்துல நம்ம களைக்கொல்லி தான் அடிச்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ள போடுறோம். இந்த கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது வழிகள் உண்டா?
2: களைக்கொல்லி தான் தீர்வு, இதுல வேற எதுவுமே தீர்வு இல்லை. ஏன்னா கையால வந்து கொத்தலாம், கையால வந்து எடுக்கலாம், அது ஆள்கூலி செலவு கூடுதலாகும். களைக்கொல்லி தான் இல்லை, இதில் ஒரு தடவை களைக்கொல்லி அடிக்கிறது பிரசாரமா. பூ கண்டிஷனுக்கெல்லாம் திரும்பி மறுகலை வந்துடும், மறுபடியும் அவனுக்கு ஒரு 5,000 ரூபா அதில் செலவு பண்ணுற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. இதில் வந்து பாம்பு இருந்தாலும் சரி பூச்சி இருந்தாலும் சரி அதை கூலி தொழிலாளிகள் தான் பாதிக்கப்படும், அதில் சிரமப்பட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு மூட்டையில் ஒரு 1,000 பருத்தி பூ இருக்குன்னு வச்சுங்க, அது ஒவ்வொரு முறையும் கையிலேருந்து எடுத்து தான் அந்த சாக்கில் கொண்டு நம்ம சேர்க்குறோம். அது 170 கிலோ ஒரு பேல் இருக்குது. நாங்கள் ஒரு 50-60 கிலோ ஒரு சாக்கு பையில் தச்சு போகிறோம்னா அதில் ஒரு குறைஞ்சது 4,000 5,000 பூவாக இருந்தாலும் அது கையாலேருந்து எடுத்து தான், மேனுவலாக தான் எடுத்து தான் அதில் ஒரு சாக்கில் நாங்கள் போடுவோம்.
0: அதுக்கு ஏதாவது தொழில்நுட்பங்கள்?
2: அது தொழில்நுட்பம் இருக்குது. அது அது அந்த சொன்னால அந்த கோ17 சொன்னாங்கல்ல, அது ஒன் டைம் பூக்கிறதுல மிஷினில் எடுக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு டைம் பூத்துடும், ஒரு டைம் அதோட முடிஞ்சிடும். அதெல்லாம் வந்து வெளிப்படையாக இன்னும் கொண்டு வரல, அதெல்லாம் எடுக்கிறாங்க, அது மிஷின் மூலயமா எடுக்கிறாங்க.
0: அந்த
2: தொழில்நுட்பம் இல்லை இல்லை, நம்ம கீழே தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் போக்குவரத்துலாம் இங்கே கீழே தஞ்சை மாவட்டத்தெல்லாம் கிடையாது, அந்த தொழில்நுட்பம்லாம் கிடையாது.
0: இப்போ பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் பூ உதிர்தல் இருக்குங்களீங்க, அந்த சமயம் நம்ம
2: அது பூவுக்கு முன்னாடி சப்போன்னு ஒன்று உருவாகும், அதில் தான் பூ உருவாகும். அதுக்கு வந்து அதிகமான வெப்பமும் ஆகாது, அதிகமான தண்ணியும் ஆகாது, அதிகமான மழையும் ஆகாது. ஏற்கனவே வெப்பத்திலே இருந்துட்டா ஒன்றும் ஆகிடாது. மழை பெஞ்சு போச்சுன்னா காம்பு சிறியதாக தான் இருக்கும், டக்குன்னு உடஞ்சிடும். இப்போ மழை பெஞ்சு டக்குன்னு ஒரு வெயில் அடிச்சிச்சுன்னு வச்சுங்க, வெயில் காலத்தில் அந்த கீழே வர வெப்பம் ஹீட்லேயே அது கொட்டி போயிடும், பழுத்து போய் கொட்டி போயிடும். அந்த கொட்டி போயிட்டுனா அந்த பூ உருவாகாது, அது அதோட முடிஞ்சு போச்சு. கிளைக்கு வந்து 3 வரும் 2 வரும், சிலருக்கும் நல்லா இருக்கிறவங்களுக்கு 5 வந்தால் லாபமாக தான் இருக்கும். ஆனால் அந்த திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த அனைத்தும் பழுதடைஞ்சிடும்.
0: இப்போ அந்த சமயம் நம்ம உரங்கள் கொடுக்கறதுன்னு சிறந்ததா?
2: இல்லை இல்லை, உரங்கள்லாம் ஆரம்பத்திலே கொடுத்துடும், மறுபடியும் மேல் உரம்னா டானிக்கு போக்குவரத்து இது மாதிரி தான் கொடுக்க முடியும்.
0: இப்போ இந்த பூ கருகளுக்கும் பூ உதிர்த்ததுக்கும்
2: அது வந்து நம்ம ஸ்ப்ரே மூலியமாக கட்டுப்படுத்த முடியும், உரம் மூலியமாக நம்ம கட்டுப்படுத்த முடியும், ஸ்ப்ரே மூலியமாக கட்டுப்படுத்த முடியும். வேணா ரெண்டாவது முத ஈல்டு முடிஞ்சு ரெண்டாவது ஈல்டு வேணா அடி உரம் வைக்கிறாங்க சில பேர். ஆனால் இந்த வாட்டி யாருக்குமே முத ஈல்டில் கிடைச்சவங்களுக்கு ரெண்டாவது ஈல்டு கிடைக்கல, ரெண்டாவது ஈல்டு கிடைச்சவங்களுக்கு மொதல் ஈல்டு கிடைக்கல, ரெண்டு ஈல்டு எடுப்பாங்க. அதில் ஒரு தடவை கிடையாது பூத்து முடிஞ்சு மறு ஈல்டு எடுப்பாங்க. இப்போ உற்பத்தி வந்து பாதிக்கு பாதி கூட கிடையாது. ஒரு 12 குவிண்டால் ஒரு ஏக்கருக்கு வரணும்னா 6 குவிண்டால் 5 குவிண்டால் தான் அந்த வந்திருக்கு சராசரியாக.
0: வேற இயற்கை முறையில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களே, இப்போ இந்த இயற்கை முறையில் பண்றப்போ ஊட்டச்சத்து வழங்குறதுக்கு மீன் அமிலம் கொடுத்துருக்கீங்க, மீன் அமிலம் தெளிச்சதுனால என்னென்ன வித்தியாசம் நீங்கள் கண்டறிஞ்சிங்க ஐயா?
2: அந்த குறிப்பிட்ட காலத்தில் நோய் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த வாட்டி நான் நெல்லுக்கே வந்து 3 வாட்டி மீன் அமிலம் அந்த கோமியத்தில் இலதலையெல்லாம் ஊற வச்சது தான் தெளிச்சிருக்கேன், நான் இந்த ஸ்ப்ரே பண்ணலை. அது எல்லாருக்கும் சாத்தியம்னா எல்லாருக்கும் சாத்தியப்படாது.

0: நம்ம மெனக்கெடணும், அதுக்கு பொறுமை வேணும். மற்றவங்களும் அதை கொண்டு சேர்ப்பாங்களா தெரியாது உங்களுக்கு. கடையில் என்ன மருந்து விற்கிதோ வாங்கி வந்து போடுவாங்க.
1: இப்போ ட்ரோன் மூலயமா நம்ம மருந்து தெளிச்சோம்னா நமக்கு செலவு கம்மியாக தானேங்க
0: இப்போ ஒரு
1: ஆகும்?
0: ட்ரோனு வந்து ஒரு ஏக்கருக்கு கூலி 1500 வாங்குறாங்க.
1: ஆமாம்.
0: ஒரு கூலி வந்து ஒரு ஏக்கருக்கு 1000-1500 வாங்குறாங்கன்னு வச்சுங்க. அது வந்து இப்போ 2000 மருந்து. இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆளை விட்டால் நாங்கள் 1000 ரூபாய் ஆகிடுது. அது நெல்லுக்கு வேணால் சாத்தியமாக இருக்கும், பூக்காத்தியம்னு. இந்த அந்த ட்ரோனு அந்த காற்றோட விசையில் அந்த சப்பை வைக்கிது பார்த்தீங்களா, அந்த டைம்லாம் அடிக்க முடியாது. எல்லா டைம்லையும் அடிக்க முடியாது. அந்த காற்றோட இதிலே சப்பை கொட்டி போயிடும். ஆனால் பூக்காத்து முன்னே அடிக்கலாம். ஏரியா கூட இருந்து போகிறனா பூக்காத்து முன்னே ட்ரோன் மூலயமா அடிக்கலாம். அதில் வந்து பூத்த பிறகு சப்பை வச்ச பிறகு அந்த ட்ரோனுங்கிறது சாத்தியம் இல்லை.
1: நீங்கள் இந்த ஆண்டு பூச்சிக்கொல்லி அடிக்கலன்னீங்களா? அப்போது கடந்த ஆண்டு வந்துட்டு கண்டறியாத ஒரு பூச்சிகள்லாம் எங்கள் வயலில் தென்பட்டுச்சு அப்படின்னீங்க. அப்போ என்னென்ன பூச்சிகள்?
0: அது எள்ளின பாதிப்பினால வெயில் அதிகமாக போனதுனால ஒரு மஞ்சள் கலந்த ரோஸ் நரம் செடியும் மாறி போயிட்டு. உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் சுத்தமாக போயிட்டு, எனக்கு 2வது ஏழு சுத்தமாக போயிட்டு எடுக்கவே இல்லை. அந்த எள்ளின வெயில் வந்து இப்போ ஒரு 38-39-37°C தான் நம்ம இதுக்கு தாங்கும் தஞ்சா இதுக்கெல்லாம். இது பருத்திக்கெல்லாம் 43-42 மேலே போயிடுச்சு. உங்களுக்கு 39-40 போனாவே கோடை காலங்களில் அது வந்து சப்பை கொட்டுதல் நோய் வந்துடும். அதை மீறி இப்போ செடியெல்லாம் ஒரு இனம் புரியாத பழுப்பு நிறமாக மாறிட்டு, அதனால் சுத்தமாக விளைச்சல் இல்லை இந்த வருஷம். இந்த எள்ளின பாதிப்பு அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. அடுத்த வருஷமும் பருத்தி வந்து செய்ய முடியுமாங்கிற இதை விட குறைய தான் செய்யும். இப்போ இந்த ஆண்டுக்கு 30,000 ஏக்கர் போட்டிருக்காங்கலும் இதை விட அடுத்த ஆண்டு குறையும். ஏன்னா இப்போ நீர் பற்றாக்குறை இருக்குது, எள்ளின தாக்குதல் இருக்குது, அந்த வெயில் இது ஒத்துமாங்கிறது தெரியல. இப்போ டிசம்பர் மாதமே வெயில் அதிகமாகிடுன்றாங்க. அதனால் உங்களுக்கு அடுத்த சித்திரைக்கெல்லாம் அந்த செடி போட்டால் வருமா வராதாங்கிற விவசாயிகள் மத்தியில் அந்த கேள்வியாக தான் இருக்குது.
1: இப்போது இந்த முறையை பின்பற்றதை விட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பண்ணலாங்க நம்ம.
0: இது போர் வச்சுருக்கவங்க மட்டும்தான் பருத்தி போட முடியும். ஏதாவது 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி நாங்கள் வைக்கிறோம். போர் வச்சுருந்தா மட்டும்தான் விவசாயம். எல்லார்ட்டையும் போர் இருக்காங்கிறது தெரியல. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் ஒவ்வொருத்தட்ட போர் இருக்கும். இதை அனைவரும் பயிரிட மாட்டாங்க.
1: இப்போது பருத்தி உற்பத்திக்கு விவசாயிங்க எந்தெந்த விஷயங்களை அதிகமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க ஐயா?
0: தரமான விதை கொடுக்கணும். தரமான விதை உற்பத்தி உண்டான விலையை கொடுத்தாவே இந்த தொழில் நலிவடையாது. நெல்லுக்கு அடுத்தபடியாக பருத்தியை தான் நம்பியிருக்கு கீழத்தஞ்சி மாவட்டம். இப்போ திருவாரூர் ஆகட்டும், மயிலாடுதுறை ஆகட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், இதுக்கு வந்து சென்ட்ரல் பிளேஸ் திருவாரூர். இங்கே பேல் தொழிற்சாலை மாரி கொண்டாடலாம். அந்த தொழிற்சாலைகள்லாம் இங்கே கிடையாது.
1: இப்போ அறுவடைக்கு அப்புறமும் பருத்தியை சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, பருத்தி பறித்ததுக்கு அப்புறமும் அது காய வச்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த தரத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நம்ம கண்காணிச்சுட்டு வரோம்?
0: அது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருமே வச்சுக்கிறது கிடையாது. பறிச்சுட்டா ஒரு வாரத்தில் கொண்டு கமிட்டிலேயோ வெளியிலேயோ கொண்டு போட்டுடுறாங்க. அது நெல் மாரி வீட்டில் சேமிச்சு வைக்க அது வந்து இடம் பெருசாக வேணும், இடம் பெருசாக வேணும். அதனால பறிச்சுட்டு சில பேர் அன்னன்னைக்கே மார்க்கெட்டை வியாபாரிகிட்ட போகிற மாதிரி இருக்கிறாங்க, வெளியில் போகிற மாதிரி இருக்கு. 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வைக்கிறோம். அது 6 மாதம் பயிர், 180 நாள் பயிர், 120 நாள்லேருந்து காய்ப்பு வந்துடும். 180 நாள் பயிர், 60 நாள் எங்கள் மகசூல் எடுக்கலாம். அந்த மகசூல் டைமில் பூச்சி தாக்குதல் இருந்தால் அவன் போட்ட கஷ்டமெல்லாம் வீணாகிடும். அவ்வளோ இது இருக்குது அதில்.
1: இப்போ அடுத்த பருவத்துக்கு நீங்கள் திரும்பவும் பருத்தி சாகுபடி பண்ணுவீங்களா?
0: பண்ணுறது கேள்விக்குறி தான். இப்போ அடுத்தது நான் 2 ஏக்கர் பண்ணி பார்க்கலாங்கிறது 2 ஏக்கர் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்குது. இப்போ 10லேருந்து 5 ஆச்சு 5லேருந்து 2 ஏக்கர் பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது. அது பேர் சில பேருக்கு இல்லை.
1: இப்போ இந்தியாவில் உற்பத்தி ஆகும் பருத்தி உலக அளவில் எவ்வளோ முக்கியத்துவத்தை பெற்றிருக்குங்க ஐயா?
0: ஆண்டுக்கு தேவை 1,10,00,000 பேல் இந்தியாவுக்கு தேவை. ஆனால் அந்த தமிழ்நாட்டு உற்பத்தி 4,00,000-5,00,000 வரைக்கும் தான் தமிழ்நாட்டுடைய உற்பத்தி இருக்குது பங்களிப்பு. மற்றபடி குஜராத்து, ஆந்திரா அந்த மாநிலங்களை விளையுது. இந்தியாவோட தேவை 1,10,00,000 பேல் தேவை. ஒரு பேலுங்கிறது 170 கிலோ. அது ஆண்டுக்கு தேவை வந்து 50 லட்சத்துலேருந்து 1,10,00,000 பேல் தேவை. ஆனால் அதில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்புங்கிறது 4,00,000 முதல் 5,00,000 பேல் இங்கே உற்பத்தி ஆகுது. ஏதோ மூலையில் போட்டாலும் நான் அவ்வளவு உற்பத்தி ஆகுது. அது உற்பத்தி ஆகிறத இன்னும் மேம்படுத்தலாம்.
1: இன்னைக்கு உலக பருத்தி தினத்தில் பருத்தி விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற முக்கியமான செய்திகள் என்னங்கய்யா?
0: இதில் நிறைவாக சொல்லணும்னா தகுந்த ஆதார விலை தான். அது கொடுத்தாவே விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிடும்.
1: நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு போதுமான விலை கொடுத்தா போதும், நாங்க பருத்தி சாகுபடி தாராளமாக
0: வெளியே வர மாட்டோம். இப்ப அதுல இருந்து இப்ப நான் 10 ஏக்கர் பண்ணினேன், 5 ஏக்கர் பண்ண, அடுத்தாட்டி 2 ஏக்கர் பண்ணலாமா வேண்டாமாங்கிற யோசனையில இருக்கேன். பாக்கிய தரிசா போட்டுடுவோம், எதுக்கு? அது கூட நம்ம மல்லு கட்டமில்ல, அது கூட நம்ம இயற்கை கூட நம்ம போராட முடியல. வேற இயற்கை எதிர்த்து நம்ம எதுவுமே போராட முடியல. விலையை மட்டும் உயர்த்தி கொடுத்தாவே விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க.
1: சரிங்கய்யா, இன்றைய உலக பருத்தி தினத்தை முன்னிட்டு நேர்களுக்கு புரியும் வகையில பல சந்தேகங்களுக்கு விடை தந்தீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற விவசாயிகளாக இருக்கட்டும், நேர் பெருமக்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுவாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்து கொள்ளுங்கள் நேர்களே. திருவாரூர் மாவட்டம் அலிவலம் கிராமம், பி. பாஸ்கரன் ஐயா.

0: அலைபேசி எண் 6 3 7 9 9 3 1 2 2 5. மீண்டும் ஒருமுறை 6 3 7 9 9 3 1 2 2 5. மிக்க நன்றி ஐயா.
1: நன்றி மேம்.
0: சுபாக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில திருவாரூர் மாவட்டம் அலிவலம் கிராமத்துல இருந்து பி பாஸ்கர் அவங்க பண்ணிட்டு வந்த பருத்தி சாகுபடியோட அனுபவங்களை சொல்லி முடிச்சதுல, பருத்தி செடிக்கு கலை மேலாண்மை எவ்வளவு முக்கியம், அதை எப்படி இவங்க மேலாண்மை பண்றாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க.
2: ஆமா பொங்கொடி, அது மட்டும் இல்லாம பருத்தி சாகுபடியில எந்த அளவு மகசூல் கிடைச்சது, அதை விற்பனை பண்றதுல உள்ள நடைமுறை சிக்கல் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை சாமானிய மக்களுக்கும் புரியுற மாதிரி தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க.
0: இந்த பருத்தி செடியில முக்கிய பிரச்சனையே நல்லா வளர்றப்போ பூ கொட்டுதலும் சப்ப கொட்டுறதுதான், அது எப்படி தடுக்கலாம்னு கூட சொல்லிருக்காங்க.
2: பாரு பொங்கொடி, இந்த வருஷம் எல்நிலோ பருவநிலை மாற்றத்தால பருத்தி உற்பத்தி குறைஞ்ச நிலையில பருத்திக்கு நல்ல விலையே கிடைச்சிருக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
3: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ஆகாஷ்வாணி. தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: நிர்லீதமான பாடல்களோட நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இது நம்ம காரைக்கால் பண்பலையில் காற்றில் வரும் கானம். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்க 0436823121 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829948 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829958 இந்த எண்களில் அழைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, காரைக்கால் பண்பலையோடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு இந்த காட்டில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த போஸ்டரில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அப்படி என்னத்தை வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கிறேன். ஒரு தண்ணி கூலிங்காக இருக்கணும், அல்லது வந்து வேறு ஏதாவது அதில் ஏதாவது வச்சுருக்கணும், முக்கியமானதெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள். ஃப்ரிட்ஜ் எதுக்கு தேவையோ அதை அந்த பொருளை வைக்காமல் வேறு எதையாவது வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி என்னத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறீங்க. காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் போய் டைப் பண்ணுங்கள், நான் இடையிலடையில் உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறேங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பாட்டு கேட்க முதல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு கேக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் தோழர்.
8: வணக்கம்.
9: படம் கண்ணுபட போகுதையா? பாடல் கண்ணோரமாய் கரை பேசு காதோரமாய் 100.3.
8: சரி பேசலாம், ஆனா நீங்க பேசுறது யாருன்னு தெரியல எங்களுக்கு.
9: சங்கரி.
8: சங்கரிமா, நன்றி. பாட்டு வருது கேக்கலாமா?
9: நன்றி தோழர்.
8: நன்றி.

0: நெகிழி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை.

0: இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 வரும் 14 புதன்கிழமை மாலை 4 ஒளிபரப்பாக உள்ள ஊரும் உணவும் நிகழ்ச்சி மற்றும் வரும் 16 வெள்ளிக்கிழமை மாலை 4 ஒளிபரப்பாக உள்ள ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நாளை மாலை 3 கும்பகோணம் மட்டம் 41 பெரிய கட்டாநகரம் மாணிக்க நாச்சியார் அம்மன் கோவில் வாசலில் நடைபெறும். நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மக்களே, ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோன்னு எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220544255.
1: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
3: இதமான இந்த இரவு நேரத்தில் வீட்டில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வேலையில் நம்ம காரைக்கால் பண்பலையில் காற்றில் வரும்கான நிகழ்ச்சியில் நம்மளுக்கும் லைன் பிடிச்சி பாடல் கேட்கணுங்கிறதுக்காக நிறைய நேர்கள் இணைப்பில் காத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய நேர்கள் லைன்லேயும் லைனை பிடிக்கிறதுக்காகவும் இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் 0436823121 அல்லது 0436829948 அல்லது 0436829958 இந்த எண்களில் அழைக்கலாம். உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணம் கொடுத்துருக்குறோம், 9566427231 எந்த எண்கள்லையும் அழைக்கலாம். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
3: நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸ்க்க. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கிண்ண போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை யாவும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம.
3: வணக்கம்.
5: ஆனந்த்
3: சொல்லுங்க. ஆனந்த், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: எஜமான் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடிய
3: காலடி மண்ணெடுத்து. சரிங்க, நன்றி நன்றி நன்றி. நீங்க அந்த பாட்டை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நேர்களை நமது காரைக்கால்

0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மா இடவெங்களூர் என்னை வழங்கும் என் சொல்ல மத
1: சிங்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சி மேலும் இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மெலனி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பிளஸ் திருத்திரை பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பிளஸ் திருத்திரை பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் முதிரும் கொடுப்பும் உயிர் காப்பும் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் பாட்டு பட்டாசு.
6: காரைக்கால்
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றலிகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3. காற்றில் வரும் கூட நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போற இடத்து நேர் யாரா இருக்கும் கேட்கலாம். உங்ககிட்டே வணக்கம். இரவு வணக்கம். சொல்றது யாருங்க? சொல்லுங்க சரவணா கமலேஷ். என்ன படத்துல என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: பாசப்பறவைகள் படத்துல இருந்து தென்பாண்டி தமிழ்
4: வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டா என்ன கேளுங்க.

நேர்களை இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை இன்னும் சில நொடிகளில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரம்

விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 8:30.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொதுச் சேவையை போற்றும் விதமாக நாடெங்கிலும் சேவை ஜோதி பேரணி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்டு சேவை ஜோதியை ஏற்றி வைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பேரணியின் நிறைவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொதுச் சேவையை நினைவு கூர்ந்ததுடன் அவரது தலைமையிலான மத்திய அரசின் பல்வேறு சாதனைகளையும் பட்டியலிட்டு பேசினார். அவர் தமது உரையில்
2: மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் 7ஆம் தேதி அக்டோபர் 2001 குஜராத்தினுடைய முதலமைச்சராக தன்னுடைய பதவியை ஏற்று இன்று 25 ஆண்டுகள் கடந்து தொடர்ந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக 25 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும், அதைத் தொடர்ந்து 13 ஆண்டுகள் இப்பொழுது பாரத தேசத்தினுடைய பிரதமராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இலக்கு விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் உலகத்திற்கு முதல் நாடாக, வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும் அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட, அந்த துறையில முதன்மையாக நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் முன்னிலையில இருக்க வேண்டும். நம்முடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்க வேண்டும், நம்முடைய உற்பத்தி அதிகமாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு ஏழைகள் இல்லாத நாடாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு அனைத்து வளங்களும் அனைத்து மக்களுக்கும் இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அந்த இலக்கை, அதனுடைய உறுதிமொழி ஏற்று இன்றைக்கு சேவா ஜோதி யாத்திரை என்ற இந்த யாத்திரையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் டெல்லியில தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாமும் இங்கே இந்த யாத்திரையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் கூட இந்த யாத்திரை செல்ல இருக்கிறது. நம்மளுடைய லட்சியம் எல்லாமே, நம்மளுடைய தேசம் 2047 அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு வல்லரசு பாரதம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 12 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை குஜராத்தில் உருவாக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், அகமதாபாத்ல சபர்மதி ஆற்றை புனரமைத்து அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு குடிப்பதற்கும், அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு மக்களுடைய சேவைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஆற்றை தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நர்மதா நதியே குஜராத்ல முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் விவசாயத்துக்கு சென்று சேர்க்கப்படுது. முதலமைச்சராக வந்த பிறகு குஜராத்தினுடைய பெண் கல்வியை, பெண்களுடைய கல்வி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. குஜராத்ல தொழில்துறையானது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அதை அடுத்து 2014 நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசத்தினுடைய பிரதமராக ஆன பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 13 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பொன்னெழுத்துக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்குறோம், ஸ்வச் பாரத் மிஷன் ஆகட்டும், காந்திஜி ஐயாவுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 அன்றைக்கு முதல்ல அவர் ஸ்வச் பாரத் மிஷனை உருவாக்குனாங்க. இன்றைக்கு நாட்டில் அனைத்து வீடுகளிலும் கூட இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வச் பாரத் மிஷன் மூலியமாக அனைத்து பகுதிகளும் இன்றைக்கு சுத்தமாக, மக்கள் மத்தியில் ஒரு சுத்தமான சுகாதாரமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அந்த மக்கள் மனதில் ஆழமாக மிகப்பெரிய ஒரு இந்த எண்ணத்தை விட்டிருந்ததோடு ஸ்வச் பாரத் மிஷனை இன்றும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல கிட்டத்தட்ட 50 கோடி பேருக்கு ஜன்தன் அக்கௌண்ட், இலவசமான அக்கௌண்ட், நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்தது. அது மட்டுமல்ல, 12 ஆண்டுகளில் 4 கோடி பேருக்கு பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22 கோடி வீடுகள்

0: பேருக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 கோடி பேருக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாய சன்மான் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் விட 80 கோடி பேருக்கு கொரோனாவிலிருந்து தொடங்கி 80 கோடி பேருக்கு ஒவ்வொரு மாசமும் பிரதமருடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. நம் பார்த்த கொரோனா காலத்தில் உலக நாடுகள் எல்லாம் தவிக்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லாருக்கும் கூட 260 கோடி டோஸ் அதாவது கொரோனாவுடைய தடுப்பூசி நம்மளை எல்லாருக்கும் கொடுத்தது. நம்மளுடைய நாட்டில் குறிப்பாக நம்மளுடைய நாட்டில் ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய நாட்டில் தயாரிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்பட்டு இதோடு இல்லாமல் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய தேசம் இன்றைக்கு தற்சார்பு தேசமாக மாறியிருக்கிறது. ஒரு புறம் சமூக வளர்ச்சியை நாம் பார்த்துருக்கோம், இன்னொரு புறம் தேசிய கட்டமைப்பு நம்மளுடைய உள்கட்டமைப்பை பார்க்குறோம். 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், 12 வழிச்சாலைகள், 16 வழிச்சாலைகள், மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், இப்படி இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்களினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு, ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் கூட நாம் சர்வதேசத்திற்கு இணையான ரயில் நிலைய 900 ரயில் நிலையம் கூட நம்ம போன மாதம் தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. ஊட்டி ரயில் நிலையம் வேலை நடந்துகிட்டு இருக்குது, அமிர்த் பாரத் ரயில் நிலையம் என்று. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில்கள், அதே போல் நம்மளுடைய ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் இந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயினை புதுப்பிக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் புதுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் தமிழ்நாட்டில் மட்டும் 75 ரயில் நிலையங்கள் சர்வதேச தரத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் பாதைகளும் கூட மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக, குறிப்பாக வந்தே பாரத் ரயில்களுடைய சிறப்பு நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கிறது. இன்னைக்கு மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு 27 மார்ச்க்குள்ள நம்ம புல்லட் ட்ரெயினை பார்க்குறோம். அதே மாதிரி சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு ஹைதராபாத், ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு லாஜிஸ்டிக்கு ஹைட்ரஜன் ட்ரெயின், இது ஒரு புறம். அதே போல் விமான நிலையங்களினுடைய மேம்பாடு பார்க்குறோம். சாதாரண மக்களும் கூட இன்றைக்கு விமானத்தில் போகிறகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ISRO உள்ள மிகப்பெரிய ஒரு சேட்டலைட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. நாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தோம், எல்லை தாண்டாமல் நாம் நம்ம நாட்டிலிருந்து எதிரிகளை வீழ்த்தியதை பார்த்துருக்கோம். இப்படி நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவருடைய கனவு லட்சியம் நிறைவேறுகின்ற நேரம் 2047 நம்மளுடைய நாடு 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது வல்லரசு பாரதமாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவாக நாம் அனைவரும் கூட நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை கூட இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் கூட நம்மளுடைய நாடு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று மிகப்பெரிய சேவை ஜோதி யாத்திரையும் நடத்தியிருக்கிறோம். கடைசி மனிதனுக்கும் கூட நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சேர வேண்டும். கடைசி மனிதனும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதுதான். 13 ஆண்டுகளில் 25 கோடி பேர் பிபிஎல் இருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
2: நேர்களை உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். இது காற்றில் வரும் கானம். உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை தான் அந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அப்படி என்னத்தை வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நிறைய நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, தொடர்ந்து நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் பாட்டு கேட்டு இணைப்பில் வந்திருக்கிறார், யாருன்னு நம்ம கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி,
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: வாங்க, பாட்டு கேட்க போற இடத்துல நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
5: காட்டுமன்னோட்டம் மேல கஞ்சங்குளம் வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேன் ஐயா.
2: சொல்லுங்க பன்னீர்செல்வம் ஐயா.
5: எனக்கு வெற்றி கொடு

0: வெற்றி கொடி கட்டு படத்துல இருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
1: ரொம்ப பிடிக்கும்
0: பாடல. அனைத்து நேயர்களையும் விடுங்க, நம்ம பண்பலை குடும்பத்தார் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள்.
1: சரி நன்றிங்க ஐயா. கருப்பு கலர் உங்களுக்கு எல்லா கலரும் பிடிக்கிற போல உங்களுக்கு கருப்பு கலரும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லையா? ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும்
0: பிடிக்கும் பிடிக்கும். ஏன்னா பக்கத்து ஊருக்காரர் பாட்டு எழுதுனது.
1: சரிங்க.
0: அந்த பாடல் எனக்கு பிடிக்கும்.
1: சரி,
0: அன்பு அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கு எனக்கு நன்றி வணக்கம்.
1: நன்றி. பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
1: நேர்களை உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
5: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: செங்கல் சுலை மற்றும் முதலில் விடுவதற்கான தரப்பாய்கள் செல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை மாலை 4:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
13: அனைத்தும்
14: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நேர்களே, அந்த நேயர் கேட்ட பாட்டு தொடர்ந்து வரப்போகுதுங்க, கேட்கலாம்.

0: டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3 வரும் 14 புதன்கிழமை மாலை 4 ஒளிபரப்பாக உள்ள ஊரும் உணவும் நிகழ்ச்சி மற்றும் வரும் 16 வெள்ளிக்கிழமை மாலை 4 ஒளிபரப்பாக உள்ள ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நாளை மாலை 3 கும்பகோணம் வட்டம் 41 பெரிய கட்டாநகரம் மாணிக்க நாச்சியாரம்மன் கோவில் வாசலில் நடைபெறும்.
1: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேர்

0: 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலகத்தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: நிகழ்ச்சிக்காக நிறைய நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முடி பாட்டு கேட்டு வந்திருக்கிற நேயர் யாருன்னு நம்ம கேட்கலாம். வணக்கம், வணக்கம். அந்த நேயருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சுங்க. சரி, பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம ஒரு பாட்டு கேட்கலாம். அதே போலவே காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டரில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அதெல்லாம் வச்சுருப்பாங்களே, அப்படி என்னத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மைதான், வீடுகளில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க. எப்போ வீட்டில் கொஞ்சம் மற்றவங்களுக்குலாம் கோபம் வரும் அப்படின்னா வியாழக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமையே, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் தான் கோபம் அதிகமாக வரும். ஏன்னா மாவு கொஞ்சம் புளிச்சிடும். அது கூட தேவையான ஒரு பொருள் தான் நான் சொல்லலாம். ஆனால் தேவையில்லாமல் சில பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. சில பேர் ஃபோன் பேசி இதே ஃப்ரிட்ஜு திறந்து ஏதாவது எடுத்துகிட்டு ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளாரியே ஃபோனே வச்சுட்டு போனதெல்லாம் உண்டு. இப்படி ஏதாவது உங்கள் வச்சுக்கக்கூடாதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அப்படி என்னத்தை வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டோடனே அண்ணப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு செல்ல நாய்க்குட்டி சாப்பிட வறுத்த மீன் கறி குழம்பு பச்சை சிக்கன் கறி இவைகள் தான் இருக்கிறது. இப்போதைக்கு குறிப்பாக குளிர்சாதனப்பேட்டையில் வச்சுருந்த உணவை குடும்ப உறுப்பினர்கள் யாருமே சாப்பிட மாட்டோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குங்க அந்த ஃப்ரிட்ஜு? அப்புறம் கனரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன், ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் சார். இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சா எத்தனை நாள் வைக்கிறாங்களே தெரியல, கேட்டால் நேற்று தான் அரைச்சோன்னு சொல்கிறாங்க. மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கிடையா கொடுத்துட போகிறாங்க, அது மாதம் கணக்கில் நின்ற போது. அடுத்து இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், அன்பு நிறைந்த இரவு உனக்கு சொல்லிட்டு, தேவைப்படுற பொருட்களை மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் இருக்கும், எந்த பொருளை வைக்கணுமோ அந்த பொருளை மட்டும் தான் நான் வச்சுருப்பேன், தேவையில்லாத பொருள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. மேலே ஒருத்தர் சேப்பு விஜயராகவன், எல்லா நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நேர்களை விட்டுட்டு புது நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அனிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறார், எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் காய்கறிகளும் பால் பொருட்களும் மட்டும்தான் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத பொருட்களுக்கு வைக்கிற பழக்கமே எங்களுக்கு இல்லைங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதே போலவே ரித்விகா ஜெயங்குண்டத்தில் இருந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் எல்லா பொருளும் ஃப்ரிட்ஜில் தான் சார் இருக்கும், இன்னும் சுடுதண்ணீர் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்ட்டுருக்காங்க. வச்சு தான் பாருங்களேன். அடுத்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் என் மனைவி வீட்டில் அரைச்ச இட்லி மாவு வைப்பாங்க, பச்சை பட்டாணி கிடைக்கும் காலங்களில் அதை உரிச்சி வைப்பாங்க, தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறுகாடியில் சிவசண்முகம், என்ன சார் இப்படி கேட்டு விட்டீங்க, சாப்பிடுறது போக மிச்சம் மீதி சாப்பாட்டை குழம்பு தொட்டுக்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே உள்ளே தான் வைக்கிறாங்க, என்ன செய்கிறது, மறாத நாள் அதையே எடுத்து சூடு பண்ணி நமக்கு தான் வைக்கிறாங்க, என்ன செய்கிறது சார், மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது மாதிரி செய்யும்பொழுது கோவப்பட்டால் சண்டை தான் வரும், வேறு வழி. சாப்பாடு வேணும்ல நம்மளுக்கு, சோறு வேணும்ல. அடுத்து மகளிருக்கு நிறைய இந்த தலைப்பு வந்து மகளிருக்கு உள்ளது சார், நமக்கு வீட்டில் வந்து பார்க்க போய் பார்க்க ஃப்ரிட்ஜு பார்க்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்றிருக்காரு. ஏங்க கண்டிப்பாக அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கண்டுபிடிக்க முடியாதாங்க நீங்கள் சாப்பிடும்போது. அடுத்து மேட்டுப்பாளையம் நாகராஜன் சொல்லியிருக்காங்க, இப்பொழுது மூன்று விதமான குழம்புகள் கிடைக்கிது, நேற்று வச்சது, மூணாவது நாள் வச்சது, நான்காவது நாள் அப்படின்னு வச்சது, பல குழம்புகள், பல பல நாள் உணவு இருக்குது சார், ஏன் சார் கதை ஞாபகப்படுத்துறீங்க, ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு இருக்காரு.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: திருவள்ளபுத்தூர் கடக்க மாதவன் நட்சத்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவி ரிமோட்டை ஒழிச்சு வச்சுருவோம் சார் ஃப்ரிட்ஜில் அப்படின்ட்டுருக்காரு. அவருக்கு என்ன கஷ்டமோ. அது போலவே எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் காய்கறிகளும் பால் முட்டை மட்டும்தான், தேவையில்லாத பொருட்களை வைக்கவே மாட்டேன் அப்படின்னு நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலேன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திருமலசானம் வீரசுந்தரி. கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருளை வெளியில் வச்சிருப்பாங்க, வெளியில் வைக்க வேண்டிய ஃப்ரிட்ஜை ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிருப்பாங்க. என்னத்த சொல்கிறது சார், நீங்கள் வேற கேட்டுவிட்டீங்க, சொல்லலான்னு நினச்சா சொல்லவும் முடியலையே. அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கும் வீட்டுக்குள்ளே இப்போ என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்ட்டுருக்காரு. ரேடியோ வால்யூமை கம்மியாக வச்சுருங்களேன், இதுக்கப்புறம் இல்லை, இதுக்கு முன்னாடியே வச்சுருந்துருக்கணும். நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி

இருக்கிறாங்க சர்வராஜன் பட்டு தீனா ரமேஷ் முக்கரும்பூர் ஆனந்த் சொல்லியிருக்காரு. ஆனந்த் முத்துக்குமரன் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் பழங்கள் பால் இட்லி மாவு முட்டை ஆகிய பொருள்லாம் வச்சிருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது போலவே கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடியிலேருந்து கலைஞர் நளினி கச்சமங்கலம் ராஜேஷ் ஆணிவனம் கார்த்திகேயன் ஐயாபடி அசோக்ராஜ் ஜெயங்குண்டம் கலைவாணன் மெர்சி ராணி நாகை பாபு நன்னிலம் அம்பலவாணன் மின்சாரக்கண்ணன் இஞ்சிக்குடியிலிருந்து செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து நந்தகுமார் எம்எல்ஏலேருந்து பொறையார் லதா குடந்தை கொர்நாட்டகர் பிரபாகரன் பொறையார் சுகுணாதேவி இன்பா இலக்கியா என்ன ஊர்னு குறிப்பிடலை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவக்குமார் என் நச்சுப்பிள்ளை காரைக்காலிலிருந்து சிதம்பரம் சுபஸ்ரீ பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பிலு சதா கௌதமன் அனுசியா சங்கர் என்ன பனங்காட்டாங்குடியிலிருந்து பிரதாமபுரம் பூவை அருள்தாசன் பார்வதி மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சி ரவிச்சந்திரன் மதுரை சண்முக சுந்தரம் சத்யா மணக்குடியிலிருந்து டியர்பட்டினம் நளினி சங்கர் நாகூர் அனுன்ஸ் ராஜ் அதுபோல சுபா இளங்கவன் திருக்கடையலூர்லேருந்து சதீஷ்குமார் அன்னப்பன்பேட்டையிலிருந்து திருக்கண்ணபுரம் ஆனந்த் திக்கிருப்பு மணிகண்டன் இவங்களாம் கூட நிகழ்ச்சிக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க.

0: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது காற்றில் வரும் கானம். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

நகர தலைவர்களில் முதல் தலைவரான பெரியவர் இளவரசரை எப்படியாவது ஒரு நாள் போதுக்காவது அங்கேயே தங்க வைத்து உபசரிக்க வேண்டும் என்று மக்கள் விருப்பத்திற்கு இணங்க அதற்கு ஒத்திசைவாக அவரும் குரல் கொடுக்கிறார். ஆனால் அருள்மொழிவர்மரோ, ஐயா, உங்களுடைய விருப்பத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. சக்கரவர்த்தியை பற்றி தாங்கள் கூறியது அவரை தரிசிக்க வேண்டும் என்ற என் கவலையை அதிகரித்துவிட்டது. நான் உடனே புறப்பட வேண்டும். நீங்களும் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்பினால் தாராளமாக என்னுடன் வாருங்கள். பட்டத்து உரிமையை பற்றி சக்கரவர்த்தி என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் அனைவரும் நடந்து கொள்வோம் என்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் இளவரசர் யானை மீது ஏறிக்கொண்டு பிரயாணப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கிய ஒரு மாபெரும் ஊர்வலம் தஞ்சையை நோக்கி புறப்பட்டது. போக போக இளவரசருடன் தொடர்ந்த ஊர்வலம் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. புயல் அடித்த அன்று காலையிலேதான் பெரிய பழுவேட்டரையர் கடும்பூரிலிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டார் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கும். கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையிலே சென்று பின்னர் கொள்ளிடக்கரை சாலை வழியாக மேற்கு நோக்கி திரும்பினார். சோழ நாட்டு கிராமங்களின் வழியாக அவர் நீண்ட பிரயாணம் செய்ய விரும்பவில்லை. மேற்கே சென்று திருவையாற்றுக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பி சென்றார். வழக்கம்போல் நூற்றுக்கணக்கான பரிவாரங்களுடன் இந்த சமயம் பெரிய பழுவேட்டரையர் புறப்படவில்லை. தாம் போவதும் வருவதும் கூடிய விரைவில் எவருடைய கவனத்தையும் கவராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையால் 10 பேரைத்தான் தம்முடன் அழைத்துப் போனார். திருவையாற்றுக்கு நேரே கொள்ளிடத்துக்கு வடகரையில் பழுவேட்டரையர் வந்தபோது அந்த பெரிய நதியில் வெள்ளம் இருகரையும் தொட்டுக்கொண்டு பிரவாகமாக போய்க் கொண்டிருந்தது. அங்கிருந்த சிறிய படகில் குதிரைகளை கொண்டு போவது இயலாத காரியம். பெருங்காற்றுக்கு அறிகுறிகள் காணப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆகையால் திரும்பி போவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று குதிரைகளை வடகரையில் விட்டுவிட்டு பழுவேட்டரையர் தம்முடன் வந்த 10 வீரர்களுடன் படகில் ஏறினார். படகு நடுநதியில் சென்று கொண்டிருந்தபோது புயல் வலுத்து விட்டது. படகோட்டிகள் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினார்கள். நதி வெள்ளத்தின் வேகம் படகை கிழக்கு நோக்கி இழுத்தது. புயல் அதை மேற்கு நோக்கி தள்ள பார்த்தது. படகோட்டிகள் படகை தெற்கு நோக்கி செலுத்த முயன்றார்கள். இந்த 3 சக்திகளுக்கு இடையில் அகப்பட்டுக் கொண்ட படகு திரும்பி திரும்பி சக்ராகாரமாக சுழன்றது. பழுவேட்டரையரின் உள்ளத்திலும் அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்து சுழன்று கொண்டிருந்தது. நந்தினியின் எதிரில் இருக்கும்போது அவருடைய அறிவு மயங்கிப் போவது சாதாரண வழக்கம். அவள் கூறுவதெல்லாம் சரியாகவே அவருக்கு தோன்றும். வாழ்நாளெல்லாம் தமக்கு பிடிக்காமலிருந்த ஒரு காரியத்தை நந்தினி சொல்லும்போது அது செய்வதற்கு உரியதாகவே அவருக்கு தோன்றிவிடும். ஏதேனும் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவருடைய வாய் சரி சரி அப்படியே செய்வோம் என்று கூறிவிடும். சொல்லிய பிறகு வாக்கு தவறி எதுவும் செய்வதற்கு அவர் விரும்புவதில்லை. இப்போதும் அவரை தஞ்சைக்கு போய் மதுராந்தகரை அழைத்து வரும்படி நந்தினி சொன்னபோது சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டார். பிரயாணம் கிளம்பிய பிறகு அது சம்பந்தமாக பற்பல ஐயங்கள் எழுந்து அவர் உள்ளத்தை வதைத்தன. நந்தினியின் நடத்தையில் அணுவளவும் களங்கம் ஏற்படக்கூடும் என்று அவர் எண்ணவில்லை. ஆயினும்

நந்தினியை ஒத்த பிராயமுடைய மூன்று வாலிபர்களுக்கு மத்தியில் அவளை தனியே விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் அடிக்கடி அவர் மனதில் தோன்றி வேதனை தந்தது. கந்தமாறன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன் ஆகிய மூவர் மீதும் அவர் குரோதம் கொள்வதற்கு காரணங்கள் இருந்தன. பொக்கிஷ நிலவரையில் நள்ளிரவில் தாமும் நந்தினியும் போய்க் கொண்டிருந்தபோது கந்தமாறன் எதிர்பட்டு நந்தினியை தங்கள் மகள் என்று குறிப்பிட்டது அவர் நெஞ்சத்தில் பழுக்க காய்ச்சிய இரும்பினால் சூடுபோட்டது போல பதிந்திருந்தது. அப்போது உண்டான குரோதத்தில் அவனை கொன்றுவிடும்படியாகவே காவலனுக்கு ரகசிய கட்டளையிட்டு விட்டார். பின்னால் அதை பற்றி வருந்தினார். எப்படியோ கந்தமாறன் பிழைத்து விட்டான், அவன் எப்படி பிழைத்தான், நிலவரை காவலன் எப்படி மாண்டான் என்னும் விவரத்தை இன்னமும் அவரால் அறிய முடியவில்லை. அதற்கு பிறகு கந்தமாறன் தம் அரண்மனையிலேயே சில நாள் இருந்ததையும் நந்தினி அவனுக்கு ஸ்ரத்தையுடன் பணிவிடை செய்ததையும் அவரால் மறக்க முடியவில்லை. பிறகு வந்தியத்தேவனும் கடம்பூரில் இருக்கிறான். முதன் முதலில் அந்த அதிக பிரசங்கி வாலிபனை பார்த்ததுமே அவருக்கு அவனை பிடிக்கவில்லை. பிறகு அவன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியிடம் தனியாக ஏதோ எச்சரிக்கை செய்ய விரும்பியதையும் தஞ்சை கோட்டையிலிருந்து ஒருவரும் அறியாமல் தப்பி ஓடியதையும் அறிந்தபோது அவருடைய வெறுப்பு அதிகமாயிற்று. அந்த சமயம் சின்ன பழுவேட்டரையர் அவன் தப்பிச் சென்றதற்கு நந்தினி உதவி செய்திருக்கலாம் என்று குறிப்பாகச் சொன்னதையும் அவர் மறக்கவில்லை. அது ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. ஏனெனில் அவன் குந்தவை பிராட்டிக்கும் இளவரசர் அருள்மொழிக்கும் அந்தரங்க தூதன் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் அவனுக்கும் நந்தினிக்கும் தொடர்பு ஏதும் இருக்க முடியாது. ஆனாலும் அவனையும் நந்தினியையும் சேர்த்து எண்ணி பார்த்த போதெல்லாம் பெரிய பழுவேட்டரையரின் இரும்பு நெஞ்சத்தில் அனல் வீசிற்று. பிறகு ஆதித்த கரிகாலர் இருக்கவே இருக்கிறார். அவர் முன்னொரு சமயம் ஒரு கோயில் பட்டரின் மகளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினார் என்பதும் அவர்தான் நந்தினி என்பதும் அவர் காதுக்கு எட்டியிருந்தது. அவர்கள் இப்போது சந்தித்திருக்கின்றார்கள். எதற்காக? ஒன்று நிச்சயம், ஆதித்த கரிகாலன் பெரிய முரடனாயிருக்கலாம், பெரியோர்களிடம் மரியாதை இல்லாதவனாயிருக்கலாம். ஆனால் அவன் சோழ குலத்தில் உதித்தவன். அந்த குலத்திலே யாரும் பிறனில் விழையும் துரோகத்தை செய்ததில்லை. கரிகாலனும் பெண்கள் விஷயமான நடத்தையில் மாசு மறுவற்றவன். ஆனால் நந்தினி, அவளை தாம் இவ்வளவு தூரம் நம்பி அவள் விருப்பப்படியெல்லாம் நடந்து வந்திருப்பது சரிதானா? அவளுடைய நடத்தையில் மாசு ஒன்றும் இல்லை என்பது நிச்சயமா? அவளுடைய பூர்வோத்திரமே இன்னும் அவருக்கு சரிவரத் தெரியாது. அவருடைய சகோதரன் காலாந்தக கண்டன் அவளை பற்றி சொல்லாமற் சொல்லி பலமுறை எச்சரித்திருக்கிறான். தம்பி கூறியதே சரியாகப் போய்விடுமோ? நந்தினி தம்மை வஞ்சித்து விடுவாளா? ஆஹா, கதைகளில் சொல்லுகிறார்களே, அதுபோன்ற வஞ்சக நெஞ்சமுள்ள ஸ்திரீகள் உண்மையிலேயே உலகத்தில் உண்டா? அவர்களில் ஒருத்தி நந்தினியா? இப்படி எண்ணிய போது பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் குரோதக் கனல் கொழுந்து விட்டது என்றால் அதே சமயத்தில் நந்தினியின் மீது அவர் கொண்டிருந்த மோகத்தீயும் ஜுவாலை வீசியது. இவற்றினால் உண்டான வேதனையை மறப்பதற்காக பழுவேட்டரையர் தம் தலையை ஆட்டிக்கொண்டு தொண்டையையும் கனைத்துக் கொண்டார். 10 பேருக்கு மத்தியில் இருக்கிறோம் என்ற நினைவுதான் அவர் தமது பெரிய தடக்கைகளினால் நெற்றியில் அடித்துக் கொள்ளாமல் தடை செய்தது. அவரை அறியாமல் பெரிய நெடுமூச்சுக்கள் வந்து கொண்டிருந்தன. படகின் விளிம்புகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு பற்களை கடித்துக் கொண்டு, எல்லா உண்மைகளையும் இன்னும் 2 தினங்களில் தெரிந்து கொண்டு விடுகிறேன், இதுவரை செய்த தவறு போல் இனிமேல் ஒரு நாளும் செய்வதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டார். பழுவேட்டரையரின் மனத்தில் குடிகொண்டிருந்த வேதனையை படகிலே இருந்த மற்றவர்கள் உணரக்கூடவில்லை. புயற்காற்றில் படகு அகப்பட்டுக் கொண்டதன் காரணமாக அவர் அவ்வளவு சங்கடப்படுவதாக நினைத்தார்கள். பெரிய பழுவேட்டரையர் மனோதைரியத்தில் நிகரற்றவர் என பெயர் வாங்கியிருந்தவர். அவரே இவ்வளவு கலங்கிப் போனதை பார்த்து மற்றவர்களின் மனத்திலும் பீதி குடிகொண்டது. எந்த நேரம் படகு கவிழுமோ என்று எண்ணி அனைவரும் தப்பிப் பிழைப்பதற்கு வேண்டிய உபாயங்களைப் பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக வெகுநேரம் படகு தவித்து தத்தளித்த பிறகு கரையேற வேண்டிய துறைக்கு அரைக்காத தூரம் கிழக்கே சென்று கரையை அணுகியது. இனி கவலை இல்லை என்று எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள். அந்த சமயத்தில் நதிக்கரையில் புயற்காற்றினால் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த மரங்களில் ஒன்று தடார் என்று முறிந்து விழுந்தது. முறிந்த மரத்தை காற்று தூக்கிக் கொண்டு வந்து படகின் அருகில் தண்ணீரில் போட்டது. படகை திருப்பி அப்பால் செலுத்துவதற்கு ஓடக்காரர்கள் பெருமுயற்சி செய்தார்கள், பலிக்கவில்லை. மரம் அதிவேகமாக வந்து

படகிலே மோதியது. படகு தடால் என்று கவிழ்ந்தது. மறுகணம் படகில் இருந்தவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்து மிதந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் படகு கவிழ்ந்ததால் தப்பிப்பிழைப்பது பற்றியே எண்ணிக் கொண்டிருந்தார்கள். ஆதலால் அவ்வாறு உண்மையில் நிகழ்ந்துவிட்டது. அந்த அபாயத்திலிருந்து சமாளிப்பதற்கு ஓரளவு ஆயத்தமாயிருந்தார்கள். கரையை நெருங்கி படகு வந்துவிட்டிருந்தபடியால் சிலர் நீந்திச் சென்று கரையை அடைந்தார்கள். சிலர் மரங்களின் மீது தொத்திக் கொண்டு நின்றார்கள். சிலர் கையில் அகப்பட்டதை பிடித்துக் கொண்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தபடியால் படகுக்கு நேர்ந்த விபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. படகு கவிழ்ந்ததும் தண்ணீரில் மூழ்கிவிட்டார். அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்துக் கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அவர் பிரவாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை, படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை.

0: அடித்துக் கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அவர் பிரபாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை, படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: யார் கண்ணிலையும் படாம வியாபாரி வேஷத்திலேயே தஞ்சாவூர் போய் சேர்ந்துடு நினைச்சார் அருள்மொழிவர்மர். ராக்கம்மா கூச்சல் போட்டதால காரியம் கெட்டு போயிடுச்சு, நேரம் ஓடிட்டு இருக்கு. சக்கரவர்த்திய தரிசிக்க விரும்பினா எல்லாருமே வாங்கன்னு சொல்லி ஒரு வழியா நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டுட்டார். நகர நகர ஊர்வலம் பெருசாகிக்கிட்டே போகுது. கடம்பூர்லேருந்து புறப்பட்ட தனாதிகாரி நீண்ட பிரயாணத்தை தவிர்க்க கொள்ளிடத்தை உடனே கடக்காம கரையோட மேற்கு நோக்கி போனதையும் திருவையாற்றுக்கு நேராக நதியை கடந்து தெற்கு நோக்கி போய் தஞ்சையை அடைய விரும்பினதையும் கவனிச்சோம். அவருடைய மனக்குழப்பத்தை படகி நிலையோடு ஒப்பிட்டிருக்கிற நயம் கல்கியாருக்கே உரியது. நந்தினியின் நடவடிக்கைகள், ஆதித்த கரிகாலனின் துடுக்குத்தனத்துடன் கூடிய நிபந்தனை, மலையமானும் கொடும்பாளூர் வேளானும் என்ன செய்ய போறாங்களோ என்கிற கவலை. படக நீரோட்டம் கிழக்கு நோக்கி இழுக்குது, புயல் மேற்கு நோக்கி தள்ளுது, ஆனா போக வேண்டிய திசை தெற்கு. அனல் கனல், தீயோடு தொடர்புடைய இந்த ரெண்டு சொற்களுக்கும் இடையே உள்ள நுட்பமான வேறுபாட்டை பார்ப்போம். தீயின் விளைவால வெப்பம் வெளிப்படுது, அந்த சூடு அல்லது காந்தல்னு சொல்லப்படுகிற எரிச்சல் உணர்வு அனல். தீயின் விளைவு தணலாக சிவந்து காணப்படுது அல்லவா, எடுத்துக்காட்டு எரியும் கறி. கோபத்தினால கண் சிவப்பத கோபக்கனல்னு சொல்றோம், அதாவது வெப்பத்தின் தீவிரத்தை காட்டுவது கனல். தட கைகள், பெரிய கைகள். இதுல தட என்கிற உரிச்சொல் பெரிய என்ற பொருள் தந்து பெருமையாகிய பண்பை உணர்த்துது. இதே போல வை என்கிற உரிச்சொல் கூர்மை என்கிற பொருளை தந்து அந்த பண்பை உணர்த்துது. வை நுனி வேல், கூரிய முனை கொண்ட வேல். நந்தினியின் முதல் ஊடல் நாடகத்தை கொடிமண்டப வாசல்ல பார்த்தோம். வஜ்ராயுதம் மாதிரி இருந்த பழுவேட்டரின் கைய ஒரு தள்ளு தள்ளினா, வீராதி வீரர் யாரும் செய்ய முடியாத செயலை செய்தாயின்னு சொல்லி பூரிச்சு போனார் அந்த மாவீரர். அவர் கலங்கி புலம்பினத கோடிக்கரையில பார்த்தோம். சுழற்காற்று வீசின சமயம் பொன்னியின் செல்வர் கடலிலே குதிச்சிட்டு செய்தி கேட்டு, இதே கைகளினால்தான் அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படியான கட்டளையில் முத்திரை வைத்தேன் கதறினார். இப்போ படகுல இருந்த போது எழுந்த வேதனையை வெளிப்படுத்த அதே தடக்கைகளால நெற்றியில அடிச்சுக்க முடியாத சூழ்நிலை. இந்த வெள்ள பெருக்குல நீஞ்சி கரையேறவாவது அந்த தடக்கைகள் உதவுமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேர்களை இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேர்களே, என்ன நீங்க கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க? பாடலோடு பயணம். நாம பேருந்துகளிலேயோ அல்லது மகிழ்ந்துள்ளேயோ நாம இணைக்காத வெளியில போக நேரிட்டிருக்கும் இல்லையா? பயணங்களின் போது பாடல்கள் கேட்கறது மனசுக்கு அத்தகைய புத்துணர்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடிய ஒரு அழகான அனுபவமாக இருந்துட்டு இருக்கும். அதுவும் காரைக்கால் பண்பலையில் அந்த பாடல்களை கேட்டுகிட்டே பயணம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அலாதி சந்தோஷம்தான் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்களை தான் அன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிறோங்க. பயணங்களில்

பாட்டு கேட்குறதோடைய காரணம் நிறைய நன்மைகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, மன அழுத்தம் நிச்சயமாக குறையும். ஜன்னலோர காட்சிகளை பார்த்துக்கிட்டே பிடித்த பாடல்களை கேட்குறது கவலைகளை மறக்கடிக்கிறதா இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கும் நம்ம தொடக்கமாக கேட்க போகிறோம் மனோஜ் சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டு. அது பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து.

0: நடக்க போவது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா
1: உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இது பாடலோடு பயணம். பயணமே ரொம்பவே பிடிக்கும். அது பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி, ரயில் பயணமாக இருந்தாலும் சரி, அழகாக காதில் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு காரைக்கால் எஃப்எம் கேட்டுக்கிட்டே நம்ம பாட்டு கேட்டுட்டு போகிறது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அதுவும் ஜன்னலோரம் வந்துக்கிட்டு இயற்கை காட்சிகளை, அதுவும் இரவு நேரத்தில் அந்த இயற்கை காட்சிகளை, ரம்மியமான காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே பாடல் காதில் ஒலிச்சதுன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்னங்க இருக்க முடியும்? அதுபோலவே அந்த சோர்வும் அந்த நீண்ட நேர பயணங்களை களைப்பு தெரியாமல் இருக்கிற இசை அப்படிங்கிறது ஒரு சிறந்த துணையாக இருக்கும் இல்லையா? சரி, அப்படி ஒரு துணையாக தான் வரப்போகுது பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துலேருந்து இந்த பாட்டு.

நிகழ்ச்சி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. பாடலோடு பயணம். எவ்வளவுதான் மனசுக்குள்ளார நிறைய ஏக்கங்கள் சந்தோஷங்கள் இருந்தாலும் கூட, அதுவும் பயணம் செய்யும் பொழுது எல்லாமே நம்ம மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நேரங்களில் அந்த பாடல்கள் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்கும் இல்லையா. மற்றவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்காம நம்மளுடைய காதுகளில் மட்டும் ஒழிக்கக்கூடிய நிறைய பாடல்கள் நம்ம ஹெட்ஃபோன் மூலமாக கேட்டுட்ருப்போம் எஃப்எம்ல. அப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும்போது நமக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். நல்ல மெல்லிசைகள் நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தி பயணத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஆமாங்க, அப்படி தான் வரப்போகுது. உன்னால் முடியும் தம்பி படத்தில் இருந்த பாடல்.

0: அந்த பாடலையும் நாம தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காற்றாலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. நிகழ்ச்சி இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் பாடலோடு பயணம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஒரு நாள் முடியும் தம்பி படத்துல இருந்துதாங்க அந்த பாட்டு.

0: நேர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. இது பாடலோட பயணம் நிகழ்ச்சியில் உங்களோட பயணத்தில் நேரலையில் நான் உங்கள் RJMM கலியபெருமாள். நேர்களின் நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டுமா, தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நிகழே உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 வரும் 14ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ள ஊரும் உணவும் நிகழ்ச்சி மற்றும் வரும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ள ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நாளை மாலை 3 மணிக்கு கும்பகோணம் வட்டம் 41 பெரிய கட்டா நகரம் மாணிக்க நாச்சியார் அம்மன் கோவில் வாசலில் நடைபெறும். நிர்லீதமான பாடல்களோடு பாடலோடு பயணம் என்னதான் நம்ம மனசு மெல்ல மெல்ல நினைவுகளை அசை போட்டுட்டு இருந்தாலும் அந்த நினைவுகளோடு சேர்த்து பாடல்களை கேட்குறதும் ஒரு அலாதி சந்தோஷம்தான். அதுவும் பயணங்களில் இப்படிப்பட்ட பாடல்களை கேட்குறதும் ஒரு மனசுக்கு பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும். பொதுவாக நம்ம போக்குவரத்துகளில் பாடல்களை நம்ம பொதுவாக நம் காதுகளுக்கு மட்டுமே கேட்குற மாதிரி தான் நம்ம ஹெட்ஃபோன் மூலமாக பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம் இல்லையா. பேருந்து பயணங்களில் கேட்டு மகிழும் அந்த பாடல்களுடைய தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பாடலோடு பயணம் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இதமான காற்று, இதமான இரவு பொழுது, மெலிதான ஒரு ஓசை, அப்படிப்பட்ட நேரங்களில் நம் பாடல்கள் பயணத்தோடு இருந்தால் அது எப்படி இருக்கும்? அப்படி தாங்க இருக்குது இன்றைய நிகழ்ச்சியில் வர பாடல்கள். வருதுங்க அடுத்த பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திலிருந்து இந்த பாட்டு.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள்
1: தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
8: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
7: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
8: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
7: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
8: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
7: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கள்
1: தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.

0: கோபால் பி டூத்பேஸ்ட்.
1: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நம் நினைவுகளோடு என்றென்றும் நினைத்திருக்கக்கூடிய பல பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் பாடலோடு பயணம் நிகழ்ச்சியில். பல பாடல்கள் நமக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த பயணத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய சிறு சிறு சந்தோஷங்களை நினைவு கூர்ந்துக்கிட்டே பயணம் செய்யும்போது இந்த மாதிரியான பாடல்களை கேட்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ரசிக்கத்தக்க விஷயங்கள் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம அந்த நேரங்களில் உணர முடியும். ஏழு கடல்களை மையாக்கி, ஏழு கொடி மரங்களை எழுதுகொளாக்கி, பூமியோட நிலப்பரப்பை எல்லாம் காகிதமாக்கி, பேரன் பேத்தி பெருமை பேச சொன்னால் அந்த ஒரு ஏழைக்கு ஒரு ஜென்மம் போதாது அப்படின்னு, ஏழேழு ஜென்மம் போதாதுன்னு நம்ம அந்த பாடலை கேட்கும்பொழுதுலாம் நம்ம மனசுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல் தான் அது. தெற்கு தெரு மச்சான் படத்திலிருந்து நம்ம வாழ்க்கை துணையை பற்றி நினைக்கக்கூடிய பாட்டு இதுவும்.

0: வர்ண விவசாயிகளை நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வானிலைகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3. பயணங்கள்ல நம்ம பயணம் செய்யும் பொழுது, பேருந்துலேயோ ரயில் பயணங்களிலேயோ நம்ம பயணம் செய்யும் போது இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ளார சந்தோஷம் வந்துட்டே இருக்கிறோம் இல்லையா? என்னதான் இன்றைக்கி நிறைய பாடல்கள் வந்தாலும் நமக்கான இடைக்கால பாடல்களை கேட்குறது இந்த பயணத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நம்மளுடைய நண்பர்கள் ஒரு வேணுகளோட பயணம் செஞ்சாலும் உரையாடல் பயணத்தின் போது அதிகமாக இருக்கிறதில்ல. அதனால தான் இந்த மாதிரியான நேரங்களில் இந்த பாடல்களை கேட்குறது ரொம்பவே சிறப்பாகவும் இருந்துகிட்ருக்கும். அடுத்து வரப்போகுதுங்க, அது ராஜாஜி ராஜா படத்துலேருந்து

0: நேர்களை நாம் இதுவரை பயணித்துக் கொண்டே கேட்டது கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய பாடலோடு பயணம். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நாயகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி. வங்க கடலோரமாய் அழகாய் எடுகிறது கடல் அலை, உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை.
3: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: ஆகாஷ்வாணி
0: கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை.
1: உங்கள் கடை காரைக்கால்,
6: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
7: ஒரு கதை சொல்லட்டா.
8: ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன், அவர் எல்லாருமே மதிப்பாங்க. அந்த ஊர்ல இளைஞன் ஒருவன் வேலை தேடி வரான். அந்த பணக்காரரோட மாளிகை வழியா போறான். அந்த மாளிகைக்குள்ள அந்த செல்வந்தரோட கோபமான குரல் கேக்குது. என் தங்கையோட மகன் நீ, அதனால நீ கேட்ட போதெல்லாம் பணத்தை அள்ளி தந்த, ஆனா நீயும் எல்லாத்தையும் பயன் இல்லாம அழிச்சிட்ட. இப்போ மறுபடியும் பணம் கேட்டு வந்திருக்க. உன்ன மாதிரி திறமை இல்லாதவனை நான் பார்த்ததே இல்ல. இதோ செத்து கிடைச்சதே எலி, இதை வச்சே திறமை உள்ளவன் பெரும் பணக்காரன் ஆவான் அப்படின்னுட்டு கோபத்தோட கத்திட்டு இருந்தாரு. அந்த எலியை தூக்கி வெளியவும் போட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த இளைஞன், இவரு காரணம் இல்லாம எதையும் பேச மாட்டாரே, நமக்கும் வேலை இல்ல, இந்த எலிய முதலீடா வச்சு ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு நினைச்சான். அந்த எலியோட வாழை பிடிச்சு தூக்கி பார்த்தான். அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். வழியில ஒருத்த அந்த எலிய பார்த்தான். தன்னோட பூனைக்கு அது உணவாகும் அப்படின்னு நினைச்சான். ஒரு விலை கொடுத்து அதை வாங்கினான். இளைஞன் அந்த ஒரு காசுக்கு வெள்ளம் கொஞ்சம் வாங்கினான். ஒரு பானை தண்ணீர்ல அந்த வெள்ளத்தை கரைச்சான். அந்த பானையை தூக்கிக்கிட்டு அந்த ஊருக்கு வெளியே இருந்த காட்டுக்கு போனான். அங்க போயிட்டு பானையோட உட்காந்தான். காட்டுக்குள்ள இருந்த விறகு வெட்டிங்க அந்த பக்கமா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க தலையில நிறைய விறகு கட்டு வந்தது. அவங்க எல்லாருக்கும் வெள்ள தண்ணீரை தந்தான் அவன். அவங்களும் பதிலுக்கு ஆளுக்கு ஒரு விறக அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அந்த விறகெல்லாம் ஒரு கட்டா கட்டி அதையும்

0: போய்விட்டான். 10 காசுகள் கிடைச்சது. இப்படி அடிக்கடி வெள்ள தண்ணீரோட காட்டுக்கு போவான், கிடைச்ச விறக விற்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கிட்ட கொஞ்சம் பணமும் சேர்ந்துச்சு. அந்த பணத்தை முதலா வச்சுக்கிட்டு விறகு வெட்டிகள் கிட்ட இருந்து எல்லா விறகையும் அவனே வாங்கினான். அதுல கொஞ்சம் வித்துட்டா, மிச்சத்தை ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சிருந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கர மழை. நாலஞ்சு நாள் விடாம பெஞ்சிட்டு இருந்தது. அதனால எங்குமே விறகே கிடைக்கல. அவங்கிட்ட இருந்த விறகு 1க்கு 10 விலை போயிடுச்சு. 100 வெள்ளிப்பணம் அவங்கிட்ட சேர்ந்துடுச்சு. அப்போ அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அங்க இருக்கிற வணிகர்கள்கிட்ட போயிட்டு நட்பு கொண்டான். அவனோட நல்ல குணத்தால அவங்க எல்லாருக்கும் பிடிச்சவனா அவன் மாறிட்டான். அங்கிருந்து ஒரு வணிகர் அவன் கிட்ட வந்து, தம்பி, வணிக கப்பல் ஒன்னு நம்ம துறைமுகத்துக்கு வர இருக்கு. யாருக்குமே இந்த செய்தி தெரியாது. அந்த கப்பல்ல ஏராளமான பொருட்கள் இருக்கு. திறமை இருந்தா அதுல உள்ள பொருட்களை எல்லாம் வாங்கலாம், நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சான் அவன். உடனே பெரிய பணக்காரர் போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகான குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டான். அதுல உட்காந்து துறைமுகத்திற்கு போனான். கப்பல்ல இருந்து இறங்கிய வணிகர்கள் அவனை பெரிய பணக்காரன் நினைச்சாங்க. உங்களோட சரக்கு எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன், என் முத்திர மோதிரத்தை அடையாளமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான் அவன். அவங்களும் அதை ஒப்புக்கிட்டாங்க. அவன் துறைமுகத்துக்கு அருகில கூடாரம் ஒன்று அமைச்சிட்டு கலை வேலைப்பாடுகள் நிறைஞ்ச நாக்காளி ஒன்றுல அமர்ந்துட்டு இருந்தான். தன்னோட வந்திருந்த வேலையாட்களையும் அழைச்சான். என்னை பார்க்க வணிகர்கள் வருவாங்க, அவங்களை நீங்க 3 இடங்கள்ல காக்க வைக்கணும், அப்புறம்தான் என்னை பார்க்கவே அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னான். துறைமுகத்துக்கு கப்பல் வந்திருப்பதை தாமதமாகத்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க மத்த வணிகர்கள். அவர்கள் 100 பேரும் பரபரப்போட துறைமுகத்திற்கு வந்தாங்க. ஒரு வணிக தங்களுக்கு முன்னாடியே பொருட்களை வாங்கியதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வணிகனை சந்திக்க முயற்சியும் செஞ்சாங்க. 3 இடங்கள்ல காக்க வைக்கப்பட்ட அவங்க இளைஞன் கிட்ட வந்தாங்க. அவனோட தோற்றத்தை பார்த்துட்டு அவனை பெரிய பணக்கார அப்படின்னு நினைச்சாங்க. ஐயா, நாங்க ஒவ்வொருத்தரும் 100 பணம் அன்பளிப்பா தரோம், கப்பல்ல இருக்கிற பொருட்களை எல்லாம் எங்களுக்கே கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவன் கப்பல்ல இருந்த சரக்குகளை அவங்களுக்கே வித்துட்டான். ஒரே நாள்ல 10,000 வெள்ளிப்பணம் அவனுக்கு கிடைச்சது. அந்த ஊர்ல இருந்த பெரும் பணக்காரர்கள் வரிசையில அவனும் சேர்ந்துட்டான். பொற்கொள்ளன் ஒருவன் அழைச்சான். அவன் கிட்ட தங்கத்தால எலி ஒண்ணு செஞ்சுதா அப்படின்னு சொன்னான். பொற்கொள்ளனும் அப்படியே செஞ்சுட்டு வந்து கொடுத்தான். தங்க எலியோட பெரும் செல்வந்தர் இருந்தார் இல்லைங்களா, அவர்கிட்ட அவன் போனான். ஐயா, இந்த தங்க எலிய அன்பளிப்பா பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டான். தம்பி, நீ யாரு, எதுக்காக தங்க எலிய அன்பளிப்பா தர அப்படின்னு அவர் திருப்பி கேட்டாரு. ஐயா, நீங்க செத்த எலி ஒண்ண தூக்கி எறிஞ்சீங்க இல்லையா, தர்மசாலி இதை வச்சே செல்வந்தன் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னீங்க. உங்க சொற்களை உண்மையாக்க நினைச்சேன், அந்த எலிய எடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் விளக்கமா சொன்னான். அதை கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஐயா, அந்த எலிக்கு பதிலா இந்த தங்க எலிய என்னோட அன்பளிப்பா எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு கொடுத்தான். அட, இவனுக்கு இவ்வளவு திறமையா, தன்னை திறமை உடையவன் தான் தனக்கு மருமகனா வரணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. உடனே அவனை பார்த்து, தம்பி, உன் திறமைக்கு என் பாராட்டுக்கள், என்னோட ஒரே மகளை உனக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினைக்கிறேன், உனக்கும் விருப்பம் தானே அப்படின்னு கேட்டார். உடனே அவனும் ஒப்புக்கிட்டான். ஒரு நல்ல நாள்ல அவங்க 2 பேருக்கும் திருமணமும் நடந்து முடிஞ்சது. திறமை மிகுந்த அந்த இளைஞன் எல்லாரும் மதித்து போற்ற பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அதோட மாமனாரோட காலத்துக்கு அப்புறமும் அந்த செல்வத்தை பாதுகாத்து அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏ பிரியா.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தர்பைகள் கிரினேட் ஓஸ் நரம்பு வலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்கள் இது மாநந்த இரவு பொழுதில் இனி கேட்கவிருப்பது கோபால் பல்புடி வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்படியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எங்கேயோ கேட்ட பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் விதமான பாடல்கள், அது காதல் பாடல்கள், காவிய பாடல்கள், தத்துவ பாடல்கள், இப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைக்கி நேர்களே நீங்கள் தொலைபேசி வழியாக அவங்களுடைய விருப்பப்பா பாடல்களாக கேட்டு ரசிக்க போகிறீங்க. காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல்களை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இப்போ நான் சொல்ல போகிறேன். எந்த எண்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து இணைப்பை விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எந்த எண்கள் அப்படின்னா 0436823121231 இந்த எண்ணிலும், அல்லது 0436829948408 இந்த எண்ணிலும், அல்லது 0436829958 இந்த எண்களில் அழைக்கலாம். உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குங்க, என்னன்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க. அது 9566427231 இந்த எண்களில் நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இது இரவும் மலரும் நிகழ்ச்சியில் உங்களோடு உங்க ஆர்ஜே எம் எம் கலைபெருமாள்.

0: நேர்களை உங்களை அசையாமல் அசர் வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சிறுகாடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
0: செங்கல் சுலை மற்றும் இதழில் விடுவதற்கான தரப்பாய்கள் செல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: நமது காரைக்கால் பெண்களை இன்னொரு புள்ளி மூன்றில் நாளை காலை 9 மணிக்கு சிறுகாடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தரப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஊரலை ஒரு செய்தனம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு இரவு மலரும் நிகழ்ச்சியில் தான் நம்ம நேர்கள் பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, நிகழ்ச்சியோட தொடக்கமாக வரக்கூடிய இந்த நேரோட விருப்பமான பாட்டு என்ன பாட்டா இருக்கும் அப்படின்னு அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
7: நன்றி.

0: இதனம் காரைக்கால் பண்பலையில் இரவும் மலரும்.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
0: நாளை பிறப்புகள். 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 4:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் #100.3. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுத.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: 10:18 ஆகிற இந்த நேரத்துல கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது காலத்தால் அழிக்க முடியா காவிய பாடல்களை தாங்கி வர்ற இரவும் மலரும். நேர்களையோடைய தொலைபேசி வழி விருப்பத்தா நம்ம காரைக்கால் பண்பலை கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஒரு சில வரக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
8: வேதாரணி வட்டம் கலைஞாயிறு லிங்கத்தடி தெருவிலிருந்து ஜெகதீஷ்.
0: ஜெகதீஷ் சொல்லுங்க. ஜெகதீஷ்,
8: எனக்கு இரவு மலர் நிகழ்ச்சியில் சுமதியும் சுந்தரி படத்தில் இருந்து ஒத்து வைத்த முகமோ என்ற பாடலை வழங்குங்க.
0: சரி, ஓகே. யாரும் தூக்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜெகதீஷ். நீ கேட்ட அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.
8: நன்றி.

0: வானொலிகளில் ஒரு இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது மாநந்த இரவு பொழுதுல கொஞ்சம் உணவு அறிந்துட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு ரேடியோ பக்கம் கொஞ்சம் கவனத்தை திருப்பி இதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அது காலத்தில் அழிக்க முடியா காவிய பாடல்கள், காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், இப்படிப்பட்ட பாடல்களை தான் அந்த வரிசையில் பாடல் கேட்க போகிற அடுத்த நேயர் யார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க ஐயா. யார் பேசுறீங்க?
1: ஒருவது மயிலாடுதுறை மாவட்டம் சொந்தார் கோயில் குணசேகர்.
0: குணசேகர் நல்லா இருக்குங்க ஐயா. உங்களை போலவே சொல்லுங்க ஐயா. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டுங்க?
1: எனக்கு வந்து பாலம் பழமும் படத்துல இருந்து சார். என்னை யாருந்து என்னை பார்க்கிறாய் இனிய பாடல ஓடி வரப்போங்க.
0: அதான் இதமனா இருக்கும் குணசேகர் ஐயான்னு சொல்லிட்டீங்களே. என்ன யார் என்று எண்ணி எண்ணி நான் எப்படி பார்ப்பேன் ஐயா? சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க. நன்றி இணைப்புல வந்தமைக்கு. நன்றி நன்றி. நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.

0: நேர்களே, உங்கள் அபிமன காரைக்கால் பண்பலையில் புத்தம் புதிதாய் புதிய நிகழ்ச்சிகள். 7:30 முதல் 8 மணி வரை அது புதுப்பொழுது, 8:05 அது பாட்டு பட்டாசு. நேர்களின் வாட்ஸ்அப் வழி விருப்ப கானங்கள். 2016 முதல் 2026 வரை உள்ள பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்களுடைய குரல் வழியே வாட்ஸ்அப் வழியாக. 9:05 உங்கள் பதிவு எங்கள் குரல். பத்து மணிக்கு மாவட்ட வாரியாக நேர்கள் பங்கேற்கும் அது இது எங்க ஏரியா. 12:10 பரிமாற்றம். நாளைய பரிமாற்றத்தில் கூட பாதுகாப்பு அரணாகும் பனைமரம் என்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ரெட்ரோ ரிதம்ஸ். 1:55 அது பாட்டு பெட்டி. 4:00 அது ஹேஷ்டாக் 100.3 இசை தென்றல் ஒழிக்கும். 6:45 9:15 இரவில் அது பாடலோடு பயணம். 9:55 ஒரு கதை சொல்லட்டா. காரைக்கால் பண்பலையின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நேர்களே. உங்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3 வரும் 14 புதன்கிழமை மாலை 4 ஒளிபரப்பாக உள்ள ஊரும் உணவும் நிகழ்ச்சி மற்றும் வரும் 16 வெள்ளிக்கிழமை மாலை 4 ஒளிபரப்பாக உள்ள ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நாளை மாலை 3 கும்பகோணம் வட்டம் 41 பெரிய கட்டா நகரம் மாணிக்க நாச்சியார் அம்மன் கோவில் வாசலிலிருந்து நடைபெறும் நேர்களே. வாருங்கள், நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இரவு மூலம் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு நாம கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: காரைக்கால் நளினி.
0: சொல்லுங்க நளினிமா.
1: உலகம் சுற்று வாலிபன் படத்துல இருந்து பச்சை கிளி முத்துச்சரம் அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சரிம்மா, பாட்டு கேட்கலாம். நன்றிமா இணைப்புல வந்தமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்படி வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்படியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்படி.
0: ஆகாஷ்வாணி. வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேரம் 10:30. இது விருத்தாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: PSR தங்க மாளிகை,
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: கே தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ தரமான தரப்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் இடவர்களுக்கான அறிவிப்புகளை. இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா தரப்பாய்கள், கிரினேட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.

0: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நம் மனசை விட்டு நீங்காத விதமான பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சேகர் என்ன ஊருங்க? மேமாத்தூர். சொல்லுங்க சேகர் ஐயா, என்ன படத்துல சரி, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்க போறீங்க ஐயா?
3: படகோட்டி.
1: படகோட்டியில இருந்து. சரி, பாட்டு வருது உங்களுக்கான விருப்பமான பாட்டு கேட்கலாம். நன்றி.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நம்ம நெஞ்ச வீட்டை நீங்காத காலத்தில் அழிக்க முடியாத காவிய பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இது இரவு மலரும் நிகழ்ச்சியில 10:42 இருந்த நேரத்தில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பாடல் கேட்க போற அடுத்த நேயர் யார் அப்படின்னு நம்ம கேக்கிறதுக்கு முன்னால,
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிருஷ்ணலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. வரக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். உடையார் பாளையம் அஜிம்.
2: சொல்லுங்க அஜிம் ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
6: எனக்கு நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்தில் இருந்து கண்ணை நம்பாதே.
2: உன்னையே மாற்றும்
6: நீ காணும் தோற்றம்.
2: சரி ஓகே, பாட்டு வருது கேக்கலாம். நன்றி
6: நன்றி
2: நன்றி.

0: காற்றலைகளில் அர்ப்பரிக்கும் ஓரளவரசை இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்,
0: சிவாயா சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு? ரோஜா மலரே ராஜகுமாரி. பாட்டு கேட்கலாமா?
5: நன்றி
0: நன்றி. பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கங்கய்யா.
2: வணக்கங்கய்யா.
4: இரண்டு கீரனூர் முருகை ராஜாங்கம்.
2: சொல்லுங்க முருகை ராஜாங்கம் ஐயா.
4: எனக்கு குடியிருந்த கோயில் என்ற படத்தில் இருந்து ஆடலுடன் பாடலை கேட்பதிலே தான் சுகம் சுகம் என்ற பாடல்.
2: நிறைவான நேயர் ஆடலோடு வந்துட்டீங்க, பாடலை கேட்கலாம்.
4: நன்றி
2: நன்றி.

0: நிகழ்ச்சி நாம் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இரவும் மலரும்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை நமது காரைக்கால் பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பறித்த ஒரு முன்னோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ். நெல்லை நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, திருவாரூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். நாளை காலை 6 குரலோசி தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லுவது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் தேடர்ஸ் மிளனி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் ஜே ருத்ரன். 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:35 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புதுப்பொழுது நிகழ்ச்சியினிடையே பொது அறிவு வினாவிடையும் சேவை செய்திகளும் இடம்பெறும். 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு, 8:30 நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸின் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் பாட்டு பட்டாசு, 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல். முதலில் சிறுகாடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ தலை மற்றும் கருத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன்ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல். 10:00 இது எங்க ஏரியா நாகப்பட்டினம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கேற்கும் தொலைபேசி உடை நிகழ்ச்சி. 12:00 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளர். 12:10 நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பரிமாற்றம். இதில் பாதுகாப்பு அரணாகும் பனைமரம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ரெட்ரோ ரிதம்ஸ். 1:00 திருச்சி மற்றும் சில மங்களின் ரெட்ரோ திதம் தொடரும். 1:55 பாட்டுப்பட்டி. 2:00 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் கண் நோய் கண் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி முரளிதரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி உரை நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் LSC லைக் ஷேட் கமெண்ட். 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC. 4:00 #100.3. இதில் நாளை பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி பட்டயப்படிப்பு மாணவர்கள் கலந்து கொள்ளும் கலகலப்பான சந்திப்பு. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் #100.3. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இதில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டு பெட்டி. 6:40 பண்டோட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லரி வழங்கும் வெற்றிக்கு வழி. இதுவரை நாம் கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. The news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi today completed 25 years of continuous public service as head of the government. Mr. Modi visited Sri Vinayak Temple at Sarojini Nagar in New Delhi in the morning and offered prayers there. On the occasion, the Prime Minister addressed the Viksit Bharat Sankalp Sabha in New Delhi. He said that India will definitely fulfill its dream of becoming a developed nation by 2047 through visionary policies and hard work. Addressing the Viksit Bharat Sankalp Sabha in New Delhi today, Mr. Modi said that present government's policy focuses on solutions for all citizens.